உதகமண்டலம் வானொலி நிலையம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 3 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 9 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 25 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணையவழியிலும் இன்றையமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55. மங்கள இசை கேட்கலாம். இடம்பெற்றதாகும் சங்கராபரணம்.

சங்கராபரணம் ராகத்தில் இடம்பெற்ற மங்கள இசையினை கேட்டீர்கள். தொடர்வது குரளமுதம். அதிகாரம் 3, நீத்தார் பெருமை. குரல் எண் 2. குரல் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டு அற்று. பொருள்: உலகில் இதுவரை இறந்தவர்களை எண்ணி கூற முடியாதது போல துறவியரின் பெருமையையும் அளவிட்டும் கூற முடியாது. குறளும் பொருளும் மீண்டும். குறள்: துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டு அற்று. பொருள்: உலகில் இதுவரை இறந்தவர்களை எண்ணி கூற முடியாதது போல துறவியரின் பெருமையையும் அளவிட்டும் கூற முடியாது. குறளமுதம் கேட்டீர்கள்.

நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 அருள் இசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45

தெற்கு மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. இதில் சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷ்யா அவர்கள். 7:00 காலை கதிர்தல் நலமுடன் வாழ குழந்தைகளை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள். தொடர்ந்து திரைக்காணம் நிறைவாக சட்டம் அறிவோம். இதில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:35 குட் மார்னிங் நீலகிரிஸ். இதில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். இதில் பிளே கிரவுண்ட். தொடர்ந்து அறிவோம் பகிர்வோம். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீச் திரைப்பட பாடல்கள். 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். அதனைத் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 11:00 எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு இன்றைய சூழலில் நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முதலுதவி திறன். பிற்பகல் 12:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள் இடம்பெறும். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் 3:02. ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து பொன் மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, திரைப்பட பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், இதில் கிளைகோஸ் சாகுபடி குறித்து புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 8:30 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 திரைகாணம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, அதித்தி பானர்ஜி அவர்களின் பாட்டு படைப்பு ஆகாஷ்வாணி பூனே, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடிச் செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறைய தாம் மாய்ந்தனரே என்ற புறநானூற்று வரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் வளர்த்து கொள்ளுங்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலை சோழமங்கலம் சகோதரியர் பாடுகின்றனர்.

0: இதுவரை அருள்சை கேட்டீர்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

வானிலை அறிக்கை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த சில நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13 முதல் 17 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 1 லிட்டர் நீருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கு அருகோல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேன்கோசப் மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் அளவில் அல்லது குளோரோதலோனில் 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். இதுவரை வானிலை அறிக்கை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில
1: ஃபர்ஸ்ட் பேடு பண்ணும் சார். பேடு பண்ணிட்டு நாத்து திக்காத்த விடுவோம். விட்டுட்டு ஒரு நாத்துக்கு ஒரு நாட்டுக்கு ஒட்டாம நாத்து பேடு பண்ணிட்டு பேட்ல விட்டு அது ஒரு மாசம் விட்டு பிறகு 4 இலை விடணும். பேட்லயே வந்துட்டு 4 இலை விட்டோம்னா அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம போடுறது வந்து நம்ம போடுவோம் சார்.
0: கிழக்கு சாகுபடி குறித்த நிறைய தகவல்களை நமக்கு சொல்ல வர்றாங்க புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பட்டதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் எங்கள் நோக்கத்திற்காக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் வந்து அவருடைய பெற்றோர்கள்

0: எடுத்து நாங்க வழக்கில் பதிவு செய்து வருகிறோம். அவர் அது ஊக்குவிக்க கூடாது, விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷண நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பம் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
4: அரியலூரிலிருந்து ராம்குமார்.
1: இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைத்தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரே

0: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்கப் போகும் பறவை ஒயிட் சீக் பார்பட். இதுக்கு தமிழ்ல வெண்கண்ண குருவான்னு பேர். இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டுமே பார்க்கப்படும் அரிய வகையான பறவையாகும். இது நம்ம பார்பட் வகையிலேயே மிக முக்கியமான ஒரு இனமாகும். இந்த பறவையோட உறவு அமைப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 22-24 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். இது ஒரு மிடில் கிளாஸ்டான ஒரு பறவை தான். இதோட உடல் முழுவதும் பச்சை நிறத்துல காணப்படும். அதனால மரங்கள்ல நல்ல இலைகளுக்கு இடையில மறைந்து வாழும் தன்மையுடையது. இதுக்கு முக்கிய அடையாளம்னு பார்த்தீங்கன்னா கண்ணங்களில நமக்கு காணப்படும் அந்த வெள்ளை நிற பட்டைகள் தான். அதனால தான் இதுக்கு ஒயிட் சீக்ட் பார்பட்னு பேர் வந்துச்சு. இதோட தலையில பழுப்பு கருந்த நிறம் இருக்கும். கண்களுக்கு அருகில தான் அந்த வெள்ளை கோடு வந்து காணப்படும். இதோட பீக் பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனதாகவும் வலிமை மிக்கனதாகவும் இருக்கும். இந்த பீக் மூலமா இந்த பறவைகளால மரப்பட்டைகள்ல நல்லா துளையிட்டு கூடு அமைக்க இது பயன்படுத்துகிறது. ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டு பேருமே வெளிப்புற தோற்றத்தில் வேறுபாடு இல்லாத வகையாக இருக்கும். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி, முதுமலை, சத்தியமங்கலம், ஆனைமலை, வால்பாறை, மேகமலை, களக்காடு, முண்டந்தரை, கொடைக்கானல் போன்ற பகுதியில் நம்ம அதிகமாக இதை பார்க்கலாம். கேரளா மற்றும் கர்நாடக மேற்கு மலை தொலைச்சிகளையும் பார்க்கலாம். இதோட வாழ்விடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பசுமை மாற காடுகள், அப்புறம் அரை பசுமை மாற காடுகள், இலையுதிர் காடுகள், நம்ம பல தோட்டத்தில் காப்பி மற்றும் மிளகு தோட்டத்தில், அப்புறம் நகர பூங்காங்களையும் இது பார்க்கலாம். இதுக்கு பெரிய மரங்கள்னா ரொம்ப இஷ்டம். அந்த மரத்தில் நடுப்பகுதியில் மற்றும் மேல் பகுதியில் இது அதிகமாக பார்க்கலாம். இந்த ஒயிட் சீக் பார்பட்டோட உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஃப்ரூஜிவோரஸ். இதுக்கு வந்து அத்திப்பழம், அப்புறம் அரசம்பழம், நாவல் பழம் போன்ற பழங்கள் ரொம்பவும் பிடிக்கும். இது பழம் மட்டும் உண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது சில பூச்சிகள், வண்டுகள், அப்புறம் வெட்டுக்கிளிகள், சிறிய புழுக்கள் இதெல்லாமே சாப்பிடும். இப்போ இனப்பெருக்க காலத்தில் இந்த குஞ்சுகளுக்கு அதிகமாக பூச்சிகளை வழங்கும். ஏன்னா அதில் புரத சத்து அதிகமாக இருக்கு. இதோட எக்கோலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவை நம்ம காட்டு மரங்களில் இருக்க பழங்களை சாப்பிட்டு விதைகளை பறப்பும் ஒரு முக்கியமான விதை பறப்பு பறவையில் ஒன்றாகும்.

0: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திர்ஷியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பின் முக்கியத்துவம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள்.
2: இப்போ ஒரு வயது ஆயிடுச்சு, 2 வயது வரைக்கும் நம்ம எப்படியோ நம்ம வீட்டுல இருந்துட்டு பாக்குறோம். சில இடத்துல பாத்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு 6 மாதம் ஆயிடுச்சுனாலுமே வேலைக்கு போகணும், கண்டிப்பா அவசியம் போகணும்ன்ற அந்த இப்ப ஒரு காலகட்டத்துல இருக்கும் போது அவங்களோட உடல்நிலை ஆரோக்கியம் சரியான உணவு எல்லாம் போகுதா மேடு வச்சுக்கிறாங்க. வேலை செய்பவர்கள் அவர்கள் சிலது ஓகே நம்ம குழந்தைங்க மாதிரி பாத்துப்பாங்க, சில பேருக்கு அது சலிப்பு தட்டும், கடமைக்கு பாப்பாங்க. என்னதான் நீ கடமைக்கு பாக்குற காசை கொடுத்து கடமைக்கு ஆட்களை வைத்தாலுமே புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து அந்த குழந்தை மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த வைத்தியத்துக்கு யாருமே ஈடுகட்டவே முடியாது. ஒரு தாய் தந்தை கொஞ்ச நேரம் இல்ல, ரொம்ப நேரம் குழந்தைங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். வேலைக்கு போயிட்டு வந்தோம், அடுத்த நாள் நம்ம எல்லாமே செய்யணும், எல்லா வேலைகளையும் செய்யணும், சமைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு மத்தியானத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும், ஃபீஸ் கட்டிடணும், இந்த ட்ரெஸ் போட நல்லா இருக்கும், காம்படிஷன் இருக்கும், இது எல்லாமே பண்ணுவோம். ஆனா அந்த குழந்தைக்கு உட்காந்து ஒரு 10 நிமிஷமா 1/2 மணி நேரம் எப்படி பேசியிருப்போம், என்ன பண்ணிருப்போம், அந்த குழந்தை மனநிலை எப்படி இருக்கு, தவிச்சு இருக்கும். சில குழந்தைகள் எல்லாம் நாங்க கவுன்சிலிங் கொடுக்கறப்ப பாத்துருக்கோம், ஆனா அந்த குழந்தைகள தவிக்கும், என்ன சொல்றது என்ன பண்ணணும். இது எனக்கு சொந்த அனுபவத்திலேயே நானே இருக்கு. நிறைய இன்னல்கள் நல்ல குழந்தைகளை நம்ம கவனிக்கலன்றதை விட உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைன்னு ஒரே ஒரு முறை மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பொண்ணு கிளாஸ்ல சரியா பேசுறது இல்ல என்னங்க விஷயம் அன்னைக்கு நான் முடிவு பண்ணதான். குழந்தைங்களுக்கு மேல உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. 6வகுப்பு 7வகுப்பு படிக்கிற நேரத்துல நடந்தது, ஆனா அதுக்கு மேல குழந்தைங்களதான் முதல் முக்கியம்ன்றது, அதுக்கப்புறம் அவங்களையே நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் சாப்பாடு ஊட்டச்சத்து என்ன வாங்கி கொடுத்தாலும் ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே கொடுக்கறீங்க, கண்டிப்பா இன்னும் கொடுத்துதான் ஆகணும், பார்த்து பார்த்து கொடுக்கணும். அவசர காலத்துக்கு நம்ம வந்து ஹோட்டல்ல கிடைக்கிறது எல்லாமே தின்பண்டங்கள், பீஸா, பர்கர் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன தேவை, ஆரோக்கியம், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவை ஒண்ணு சமைச்சு வச்சுட்டு இதனை சாப்பிடணும், இது செஞ்சிடணும், இல்ல முடிஞ்சா ஊட்டி விடுங்க. நிறைய லீவ் கிடைக்கிறப்ப அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து சாப்பிடுங்க, பேசுங்க, புத்தகங்களை நிறைய படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுங்க. இது எல்லாமே வந்து பெரிய வைத்தியம். அப்புறம் அந்த பெண்களுக்கு அப்பதான் மைண்ட் வந்து பயங்கர ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகாது, அது பெரிய வியாதியில கொண்டு போய் முடிச்சிடும். உணவு முறைகள் பார்த்து பார்த்து, நேரத்துக்கு சாப்பிடுறாங்களா, தூங்குறாங்களா, என்ன வைக்கிறாங்களா, நம்ம கரெக்டா அவங்க சுத்தமா பாத்துக்கிறோமா, அவங்க சுத்தத்தை பழகிக்கிறாங்களா, நிறைய டிசிப்ளின் ஒழுக்கத்தை நல்லா நம்ம கத்துக் கொடுத்துருக்கோமா, ஒழுக்கத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்களா, இதெல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பாத்துக்கொண்டு ஆரோக்கியமான பெரிய விஷயங்க. நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சு திரும்பி பார்க்கும் போது யாருக்கு சம்பாரிச்சிங்களோ அவங்க அந்த இடத்துல இல்லாதப்போ இந்த சம்பாதனை வேண்டாம். நாமளுமே போய் ஒண்ணுமே இல்லாம படுக்கிற இடத்துல ஒண்ணு இங்க இருக்க சம்பாரிச்சு வைக்கிறது எடுத்து போறது இல்ல. இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு முதல்ல யாருக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கணும்ன்றத நம்ம கத்துக்கணும். குழந்தைகளுக்குன்னு மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும் தான். அதையே கவனிச்சுட்டு இருங்கன்னு சொல்லல, முதல் நாம பெற்ற பிள்ளைகளுக்கு பாக்கணும். இதுல ஏஜ் அட்டென்ட் பண்ணி வர குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு, சரியான உணவு கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். இயற்கையா கிடைக்குதா பாருங்க, பால், மாட்டு பால் நல்லா கிடைக்குதா அதை கொடுக்கணும். கோழி நம்ம வீட்டுல வளர்க்கறவங்க கிட்ட பார்த்து கோழி முட்டையை வாங்கி கொடுக்கணும், செக்கு நல்ல எண்ணெயை கொடுக்கணும், உளுந்து களி நல்லா கொடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு யார் கையிலயோ ஒண்ணு ஒப்படைச்சிட்டோம்னா நாமளா கொடுக்க முடியாது. அதனால பார்த்து பக்குவமா செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வைத்தியம், இதை நம்ம மிஸ் பண்ண கூடாது. குழந்தைகளை பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் எந்த குழந்தையும் வளர்க்கறதா இருந்தாலும் ஆரோக்கியமான உணவு கொடுத்து அரவணைப்பு கொடுத்து அவர்களை எல்லாத்தையுமே நாம சிந்திச்சு அவங்களை செயல்பட வைக்கணும். இதுவும் பெரிய வைத்தியம் நான் நினைக்கிறேன்.
0: நலமுடன் வாழ.
1: இதுவரை குழந்தை வளர்ப்பின் முக்கியத்துவம் குறித்த தகவல்கள் வழங்கினார் பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: நேரம் 7:05. இனி ஒரு திரைப்பட பாடல், அம்மன் கோயில் கிழக்கலைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு லா இதுதான். நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்ல பார்க்குற ஒரு விஷயம் தான் இது. மார்னிங் ஆஃபீஸுக்கு போகும்போது டாஸ்மாக் ஷாப் பார்க்குறோம், வீக்கெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் வாங்கலாமான்னு பேசுவாங்க, போலீஸ் வெஹிக்கிள் செக்கிங் பண்ணுறதுப்போ போலீஸ் சர்ச் எப்படி நடக்கும், இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். எக்ஸாம்பிள் IMFL 4.5 லிட்டர்ஸ் இல்லாமல் நான் வந்து 9 லிட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் காரில் 2 பேச

0: பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அப்போ ரெண்டு பேசஞ்சர் இருக்கும் போது அதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா, ஈச் பர்சனுக்கு 4.5 லிட்டர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கும், அதனால வித்தின் லிமிட்டாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பேசஞ்சர் 9 லிட்டர்ஸ் கொண்டு போகிறாருன்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்ட் போலீஸ் வில் கன்ஃபிஸ்கேட் லிக்கர் பாட்டில்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் த கார். ரெண்டுமே கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. வேற ஸ்டேட்லேருந்து கொண்டு வரலாமா அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு தனி ஸ்டேட் பார்டர் கிராஸ் பண்ணுற ரூல்ஸ் இருக்கு. நீங்கள் அதில் அந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் கொண்டு வரும்போது எக்ஸைஸ் டியூட்டிஸ் அதெல்லாம் பே பண்ணி அந்த ரூல் சப்ளை ஆகும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுலேருந்து இங்கே கொண்டு வர முடியும் தவிர இல்லைன்னா கொண்டு வர முடியாது. இப்போ ஃபாரின் ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்த லிக்கர் பாட்டிலுக்கு இந்த பொசஷன் ரூல்ஸ், இந்த குவான்டிட்டி IMFL குவான்டிட்டி அப்ளை ஆகுமானா? இல்லை, இந்த பொசஷன் குவான்டிட்டி அப்ளைஸ் ஒன்லி டு லிக்கர் மேட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல மேட் பண்ண லிக்கருக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும் தவிர மற்ற லிக்கருக்கெல்லாம் அப்ளை ஆகாது. இப்போ டூப்ளிகேட் லிக்கர் அப்படின்னா என்ன? டாஸ்மாக்லேருந்து வெளியில் வாங்குற எந்த லிக்கராக இருந்தாலும் அது டூப்ளிகேட் லிக்கராக கன்சிடர் பண்ணுறாங்க. பாட்டில் ஓப்பன் பண்ணியிருந்துச்சுன்னா த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் அப்பான் அஸ், நம்ம தான் ப்ரூவ் பண்ணும் இது ஒரிஜினல் டாஸ்மாக்லேருந்து வாங்கின லிக்கர் தான், இது வந்து வேற ஏதாவது இல்லிசிட் மேனுஃபேக்சர் பண்ண லிக்கரோ இல்லை மெத்தனால் மிக்ஸ் பண்ண லிக்கரோ இல்லைன்னு சொல்லி நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும், நம்ம தான் கெமிக்கல் டெஸ்ட் வச்சு அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது வரும். இப்போ காமன் டவுட்ஸ் என்னென்னா, தமிழ்நாடு ட்ரை ஸ்டேட்டா? இல்லை, லைசன்ஸ்டு சேல் இருக்குது, டாஸ்மாக் இருக்குது, ஆனால் அன்லைசன்ஸ்டு ஆக்டிவிட்டி ப்ரொஹிபிட்டட். ரெண்டாவது டவுட், வீட்டில் பார்ட்டி பண்ண முடியுமா? ஃபேமிலி ஃபங்க்ஷன், பர்த்டே, வெட்டிங், ப்ரைவேட் கேதரிங், இல்லை லீகல் இஷ்யூஸ் ஃபேக்ஸ் பொறுத்து வேரி ஆகும். நான் சொன்னேன்ல, லார்ஜ் கேஸ் ஸ்கேல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாலும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணல, இட்ஸ் ஒன்லி எ ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்டுக்கு பாட்டில் கொடுக்கலாமா? இது மூணாவது டவுட். நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்தோம், இந்த ஆக்டில் சேலோட டெஃபினிஷன் ரொம்ப ப்ராடுன்னு, அதனால் லிக்கர் ஆர்டினரி கிஃப்டாக இருந்தாலும் அதை வந்து சேலாக தான் ட்ரீட் பண்ணப்படும், அதனால் இட் இஸ் அன் அஃபென்ஸ். அதை வந்து நீங்கள் கிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. போலீஸ் ஸ்டாப் பண்ணால் என்ன பண்ணுறது? நாலாவது டவுட். காமா இருங்க, உங்களோட பர்சனல் கன்செப்ஷன் லிமிட் கடியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேணாம், இட்ஸ் வித்தின் யுவர் லிமிட். சே டு போலீஸ் தட் இட் இஸ் வித்தின் மை பர்சனல் கன்செப்ஷன் அண்ட் நான் அது என்னோட பர்சனல் கன்செப்ஷனுக்காக தான் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லுங்கள், போலீஸ்னால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அஞ்சாவது, செகண்ட் டைம் அஃபென்ஸ்னா, ரிப்பீட்டட் அஃபென்சஸ்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால் ஒன்ஸ் கன்விக்ஷன் ஆச்சுன்னா இந்த லிக்கர் இஸ் கோயிங் டு ஸ்பாய் கிரியேட் அ மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபார் யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு முக்கியமான அட்வைஸ், சோஷியல் மீடியாவில் நிறையா வீடியோஸ் வரும், போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது, அன்லிமிட்டட் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம், பில்லு தேவையில்லை, இப்படி பல அட்வைஸ் வரும், எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. உங்களோட பர்சனல் கன்சம்ஷன் லிமிட் இவ்வளோ தான், நீங்கள் இவ்வளோ தான் வச்சுக்க முடியும், எல்லாத்துக்கும் கேட்டகரிஸ் இருக்குது, போலீஸ்க்கு செக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்க செக் பண்ணலாம், ஏன்னா இட் மே பி அன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். இந்த லாவோட மெசேஜ் அப்போ என்ன? தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் என்ன சொல்ல வருதுன்னா, கவர்மெண்ட் பர்மிஷன் இருந்தால் அது லீகல், பர்மிஷன் இல்லைன்னா அது இல்லை. இதுதான் இந்த லாவோட இது, எல்லா லைசன்ஸ் படி தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லா.
1: சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு

0: இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமேனியாவும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி பொலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி, குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த 2 நாள் முகாமின் பல்வேறு அமைப்புகளில் உரையாற்றவுள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 அம்ச தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்புப்படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்புப்படை, மருத்துவக்குழு, தமிழ்நாடு காவல்துறை, கமாண்டப்படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைபர் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கர் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு 1வது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் செண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 7:25.

குட் மார்னிங் நீலகிரிஸ். நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்க்கையை மாற்றும் பொறி. இந்த சிந்தனையுடன் நிகழ்ச்சியில் இணைவது ஆர். முருகேசன்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: 101.8 இது
2: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
3: என்னமா கீழே சத்தம் பேசிட்டீங்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
4: நிகழ்ச்சியில் அடுத்து அண்ணாத்தே படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேரம் 7:35. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ். நேர்களே, நமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு ரசிக்கலாம். நிலையத்தில் நேரும் போது 7:45.
1: ஆகாஷ்வாணி உலக மண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

மெக்சிகோ, கனடா, அமெரிக்காவில் உலக கோப்பை கால்பந்து 23rd சீசன் நடந்தது. அமெரிக்காவின் மயாமியில் நடந்த வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் அரையிறுதியில் தோல்வியடைந்த பிரான்ஸ், இங்கிலாந்து அணிகள் மோதின. இப்போட்டியை காண மயாமி கார்டன் மைதானத்திற்கு 64,478 பேர் வந்தனர். ஆட்டத்தின் 3rd நிமிடத்தில் இங்கிலாந்தின் டெக்லான் ரைஸ் ஒரு கோல் அடித்தார். பின் 18th நிமிடத்தில் இங்கிலாந்து கிடைத்த கார்னர் வாய்ப்பில் டெக்லான் ரைஸ் அடித்த பந்தை எஸ்ரி என்காயோ கவுன்சோ தலையில் முட்டி ஒரு கோல் அடித்தார். தொடர்ந்து அசத்திய இங்கிலாந்து அணிக்கு 37th நிமிடத்தில் ராஷ்போர்ட் அசிஸ்ட் செய்த பந்தில் பொஹாயோ சஹா முதல் கோல் அடித்தார். அபாரமாக ஆடிய சஹா ஸ்டாப்பேஜ் நேரத்தில் 45+1 நிமிடத்தில் மீண்டும் ஒரு கோல் அடித்தார். முதல் பாதி முடிவில் இங்கிலாந்து அணி 4-0 என முன்னிலையில் இருந்தது. 2nd பாதியில் எழுச்சி கண்ட பிரான்ஸ் அணிக்கு 48th நிமிடத்தில் மைக்கேல் ஒலசி பாஸ் செய்து பந்தில் எம்பாபே ஒரு கோல் அடித்தார். பின் 54th நிமிடத்தில் எம்பாபே அசிஸ்ட் செய்த பந்தில் பிரான்சின் பிராட்லி பார்கோலோ ஒரு கோல் அடித்து கை கொடுத்தார். தொடர்ந்து சத்திய எம்பாபே 66th நிமிடத்தில் சக வீரர் ஒலிசியோ பாஸ் செய்த பந்தில் மீண்டும் ஒரு கோல் அடித்தார். ஆட்டத்தின் 85th நிமிடத்தில் கோல் ஏரியா பகுதிக்குள் பிரான்சின் காஸ்டோ இங்கிலாந்தின் பைன்ஸை ஃபவுல் செய்தார். இதனை அடுத்து இங்கிலாந்து அணிக்கு பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்டது. 87th நிமிடத்தில் சஹா ஹாட்ரிக் கோல் அடித்து 5-3 என முன்னிலை பெற்றிருந்தார். பின் ஸ்டாப்பேஜ் நேரத்தில் பிரான்சின் டெம்ப்ளே 90+6 நிமிடத்தில் இங்கிலாந்தின் பெல்லிங்ஹாம் 90+8 நிமிடத்திலும் தலா ஒரு கோல் அடித்தனர். ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 6-4 என்ற கணக்கில் வெற்றி பெற்று 3rd இடம் வெண்கலத்தை தட்டிச் சென்றது. ஆட்டத்தின் 37th நிமிடத்தில் இங்கிலாந்தின் சஹா அடித்த முதல் கோல் இம்முறை பதிவான 300th கோல். இதுவரை 103 போட்டிகளில் 307 கோல் அடிக்கப்பட்டுள்ளது. உலக கோப்பை கால்பந்து வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சீசனில் 300 கோல் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டது. இதற்கு முன் கடந்த 2022 172 கோல் அடிக்கப்பட்டது. ஒரே சீசனில் பதிவான அதிகபட்ச கோலாக இருந்தது. பிரான்சை வீழ்த்தி இங்கிலாந்து அணி உலக கோப்பை கால்பந்து அரங்கில் முதல் முறையாக 3rd இடம் பிடித்தது. இதற்கு முன் 2 முறை 1990 2018 4th இடம் பிடித்திருந்த இங்கிலாந்து அணி ஒரு முறை 1966 சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது. இங்கிலாந்திடம் தோல்வி அடைந்த பிரான்ஸ் அணி உலக கோப்பை கால்பந்து அரங்கில் 2nd முறையாக 1982 2026 4th இடத்தை கைப்பற்றியது. 2 முறை 3rd இடம் 1958 மற்றும் 1986, 2 முறை 2nd இடம் 2006 மற்றும் 2022 பிடித்த பிரான்ஸ் அணி 2 முறை 1998 2018 சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது.

உலகக்கோப்பை வென்று உச்சம் தொட்டது ஸ்பெயின் அணி. பரபரப்பான பைனலின் கூடுதல் நேரத்தில் பெர்னாண்டோ டோரஸ் கோல் அடிக்க 1-0 என வெற்றி பெற்றது. உலகை வென்ற உற்சாகத்தில் ஸ்பெயின் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 23rd சீசன் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் நடந்தது. 48 அணிகள் பங்கேற்றன. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் மைதானத்தில் நடந்த பைனலில் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதின. முதல் பாதியில் ஸ்பெயின் அணியினர் துடிப்பாக ஆடினர். பெரும்பாலும் தங்கள் வசமே பந்தை வைத்திருந்ததால் அர்ஜென்டினா அணி திணறியது. மெஸ்ஸி பக்கம் பந்து செல்லவே இல்லை. ஆட்டத்தின் 5th நிமிடத்தில் நட்சத்திர வீரர் லமின் யமால் அடித்த பந்தை அர்ஜென்டினா கோல் கீப்பர் எமிலியானே மார்டின்ஸ் அருமையாக தடுத்தார். பின் ஸ்பெயின் வீரர்கள் பந்தை அடிப்பதும் மார்டின் தடுப்பதும் தொடர்ந்தது. இரு அணிகளும் கோல் அடிக்காததால் முதல் பாதி 0-0 என முடிந்தது. 2nd பாதியின் 62nd நிமிடத்தில் ஓயர் ஜாப் ஹாலுக்கு பதிலாக மாற்று வீரராக பெர்னாண்டோ டோரஸ் களமிறக்கப்பட்டார். ஆட்டத்தின் 82nd நிமிடத்தில் ஸ்பெயினின் ரோட்ரி லேசாக மோதியதில் அர்ஜென்டினாவின் என்சோ பெர்னாண்டஸ் கீழே விழுந்தார். உடனே ஃப்ரீ கிக் கொடுக்கும்படி நடுவர் ஸ்லாவிகோ வின்சனிடம் கையை நீட்டி கோபமாக வாதிட்டார். இதற்காக முதல் எல்லோ கார்டு எச்சரிக்கை பெற்றார். இதற்கு பின்னும் ஸ்பெயினின் குபார்சியை முரட்டுத்தனமாக மடக்கினார் அவர். இதனால் அவருக்கு 2nd எல்லோ கார்டு காண்பித்தார். விதிமுறைப்படி இரு எல்லோ கார்டு என்பது ஒரு ரெட் கார்டாக மாறும். இதனால் ரெட் கார்டு பெற்று என்சோ பெர்னாண்டஸ் 90th நிமிடத்தில் வெளியேறினார். அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இது ஸ்பெயினுக்கு சாதகமாக அமைந்தது. 2nd பாதியிலும் கோல் அடிக்காததால் போட்டி கூடுதல் நேரத்திற்கு சென்றது. ஆட்டத்தின் 96th நிமிடத்தில் ஸ்பெயினின் வில்லியம்ஸ் அடித்த கோல் தவறு என நிராகரிக்கப்பட்டது. அடுத்த பெட்ரோ போரோ வலது காலால் கோல் பாக்ஸ் நோக்கி பந்தை அடித்தார். பந்து வெளியே செல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனால் வில்லியம்ஸ் சாமர்த்தியமாக பந்தை தலையில் முட்டி டோரஸ் நிற்கும் திசைக்கு அனுப்பினார். மின்னல் வேகத்தில் இடது காலால் டோரஸ் 106th நிமிடத்தில் அருமையான கோல் அடிக்க ஸ்பெயின் ரசிகர்கள் கொண்டாடினர். மீண்டும் டோரஸ் 113rd நிமிடத்தில் ஓடி வந்து அடித்த கோல் ஆஃப் சைட் என நிராகரிக்கப்பட்டது. 115rd நிமிடத்தில் கார்னர் வாய்ப்பில் மெஸ்ஸி அடித்த பந்து மிஸ் ஆனது. கோல் இலக்கை நோக்கி ஸ்பெயின் 20 ஷாட் அடித்து அசத்தியது. அர்ஜென்டினா 2 ஷாட் தான் அடித்தது. இறுதியில் ஸ்பெயின் 1-0 என வென்று 2nd முறையாக உலகக்கோப்பை கைப்பற்றியது. ஸ்பெயின் அணி 2nd முறையாக உலகக்கோப்பை கைப்பற்றியது. ஏற்கனவே 2010 கோப்பை வென்றிருந்தது. அதிக முறை கோப்பை வென்ற அணிகளுக்கான பட்டியலில் 5th இடத்தை தலா 2 பிரான்ஸ் உருகுவேயுடன் பகிர்ந்து கொண்டது ஸ்பெயின். முதல் 4 இடங்களில் பிரேசில் 5 முறையும், ஜெர்மனி 4 முறையும், இத்தாலி 4 முறையும், அர்ஜென்டினா 3 முறையும் அணிகளாக உள்ளன. பைனலில் வென்ற ஸ்பெயின் அணிக்கு ரூபாய் 491 கோடி பரிசு வழங்கப்பட்டது. 2nd இடம் பிடித்த அர்ஜென்டினாவுக்கு 327 கோடி பரிசாக கிடைத்தன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்காவில் நடந்த உலகக்கோப்பை கால்பந்து 23rd சீசனில் முதல் முறையாக 48 அணிகள் பங்கேற்றன. மொத்தம் 104 போட்டிகள் 16 மைதானங்களில் நடந்தன. இத்தொடர் ரசிகர்கள் வருகையில் புதிய உலக சாதனை படைத்தது. ஒட்டுமொத்தமாக 68,10,966 பேர் நேரில் பார்த்தனர். சராசரியாக ஒரு போட்டியை காண 65,490 பேர் வந்தனர். இதற்கு முன் 1994 அமெரிக்காவில் நடந்த 15th சீசனுக்கான 52 போட்டிகளை காண 35,87,538 ரசிகர்கள் நேரில் வருகை தந்திருந்தனர். சர்வதேச கால்பந்து அரங்கில் தொடர்ச்சியாக அதிக போட்டிகளில் தோல்வியை சந்திக்காமல் வளம் வரும் அணிகளுக்கான பட்டியலில் இத்தாலி 37 போட்டி 28 வெற்றி 9 டிரா முந்தியது ஸ்பெயின். வரிசையாக

0: செட்டு போட்டியில் 29 வெற்றி 9 டிராவாக சாதித்தது.
1: நேர்கள் இதுவரை விளையாட்டு சம்பந்தமான தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி அசாருதீன். இத்துடன் இன்றைய பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ்.
2: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
3: புதிரான கேள்விகள்,
2: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
2: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
2: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
2: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, தண்ணீரை வீணாக்காதீர்கள், நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து சரவணன் இருக்க பயமேன் என்ற படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: அறிவோம் பகிர்வோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம்.
2: வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் ஊர்கள். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், இதை பத்தி பாக்கிறோம் அப்படின்னா, இது வந்து இந்தியாவிலேயே உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்று அப்படின்ற கல்வெற்று செய்திகள் கூறுது. இங்கு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் இருக்குது. தலைசிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் இதுல இடம்பெற்றுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். செம்மொழி ஆகிய தமிழுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும்ன்ற எண்ணத்தை அடிப்படையில தமிழக அரசால 1981 இந்த பல்கலைக்கழகம் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இதன் பரப்பளவு வந்து 1000 ஏக்கர். வானத்திலிருந்து பார்த்தா தமிழ்நாடு என்ற எழுத்துக்கள் தெரியும். இந்த கட்டட அமைப்பானது இருக்கு. இந்திய நாகரிகத்தின் பண்பாடு கூறுகளை ஆராய்வதே இதோட முக்கியமான நோக்கமாக இருக்கு. அடுத்து ஊவேசா நூலகம் சென்னை. அதாவது இந்நூலகம் வந்து 1943 தொடங்கப்பட்டுச்சு. தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல இருக்கிற நூல்கள் வந்து இதுல இருக்கு. 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இதுல வந்து இருக்கு. கீழ்த்திசை நூலகம் சென்னை. இந்த நூலகம் கிபி 1869 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி போன்ற பல்வேறு மொழிகள்ல இருக்கிற ஓலைச்சுவடிகள் வந்து இருக்கின்றன. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இருக்கு. தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7 தளத்தில் இது வந்து இயங்கி வந்துட்டு இருக்கு. கன்னிமாரா நூலகம் சென்னை. இது கிபி 1896 வந்து தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் முக்கிய மைய நூலகம். இந்திய நாட்டின் களஞ்சிய நூல்களுள் இது வந்து ஒன்று. 600,000 மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்கின்றன. இந்தியாவில வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவையெல்லாம், அதாவது ஒவ்வொரு பிரதியும் ஒரு பிரதியா இங்கு வந்து பாதுகாக்கப்படுகிறது. 3 தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகின்றது. வள்ளுவர் கோட்டம் சென்னை. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்த ஒரு இடம் இது. கட்டுமான பணிகள் வந்து கிபி 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டது. இதன் வடிவம் வந்து திருவாரூர் தேர் போன்று இருக்கும். இதன் யானைகள் இரண்டும் இழுத்து செல்வது போல கருங்கற்களால் உருவாக்கப்பட்டது. இது இதன் அடிப்பகுதி 25 அகலமும் 25 நீளமும் கொண்டது. தேரின் மொத்த உயரம் 128. இரண்டு பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் தனி கற்களால் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. இந்தியாவின் தெற்கு எல்லையான கன்னியாகுமரியில தமிழக அரசால திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில கடல் நடுவில் நீர்மட்டத்திலிருந்து 30 உயர பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டது. இப்பணி 1990 வந்து தொடங்கியது. பொதுமக்கள் பார்வைக்காக 2000 ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்று திறக்க வைக்கப்பட்டது. உலக தமிழ் சங்கம் மதுரை. கிபி 1981 மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி மதுரை தல்லாக்குளம் பகுதியில காந்தி அரங்காட்சியம் அருகில் சுமார் 87,000 சதுர அடி பரப்பளவில் இதற்காக கட்டடம் கட்டப்பட்டு 2016 திறந்து வைக்கப்பட்டது. வெளிப்புற சுற்றுச்சுவரில் 1330 குறட்பாக்களும் இதுல இடம்பெற்றுள்ளன. இந்த கட்டடத்துல பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க கூடங்கள், ஆய்வு அரங்கங்கள், நூலகம், பார்வையாளர் ஆகியவைகளும் அமைந்திருக்கு. திக்கெல்

0: நாம் புகழூரும் திருநெல்வேலி ஆற்றங்கரைகளில் சிறந்து விளங்கும் நகரங்கள்ல தமிழ்நாட்டில் பலவும் இருக்கு. அதுல வந்து திருநெல்வேலி சீமை தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று. பழம் தமிழகத்தை சேர, சோழ, பாண்டியர் அப்படின்ற மூவேந்தர்கள் வந்து ஆண்டு வந்தார்கள். அவர்களுள் பாண்டியர்களின் தலைநகரமாக விளங்கியது மதுரை. அவர்களது இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெயர் காரணம், இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என இதற்கு பெயர் வந்தது. தற்போது நெல்லை என்று மருவி வழங்கப்படுகிறது. தாமிரபரணி ஆறு. திருநெல்வேலி சீமையை வளம் செழிக்க செய்யும் தாமிரபரணி ஆறு தன் பொருணை நதி என்று முன்னர் அழைக்கப்பட்டது. இது வந்து பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலி சீமையை வந்து நீர்வளம் மிகுந்ததாக ஆக்கியுள்ளது. பொருளாதாரம், திருநெல்வேலி சீமையில் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவுத் தொழில். தாமிரபரணி ஆற்றின் நீர் வளத்துடன் குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் வந்து பயன்பாட்டில் இருக்கு. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுது. சிறு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி பயிர் வகைகள் போன்ற மானவாரி பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் வாழை பெருமளவுல வந்து பயிரிடப்படுது. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுது. நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்குது. கொர்க்கை துறைமுகம், தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்துல கொர்க்கை எனும் துறைமுகம் இருக்கு. அங்கு முத்துக்குளித்தல் வந்து சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே கூறுது. கொர்க்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்குது. கிரேக்க உரோமாபுரி நாடுகளை சேர்ந்த யவனர்கள் இந்த முத்துகளை விரும்பி வாங்கி செல்லுவாங்கன்றது கூற்று.
1: அறிவோம் பகிர்வோம்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
3: நிகழ்ச்சியில் இனி கால இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சங்கர் மகாதேவன் பிரதீப் குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் காலா.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடலின் படம் விவேகம். குரல்கள் அனிருத், யோகி, மாலி, மனோஜ்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது குட் மார்னிங் நீல் கிரேஸ்.
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 8:30. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சே ஆர்ச்சே ராகவேந்திரா.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேரில் இந்த அற்புதமான நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கு முன்பாக நம்முடைய சிந்தனைக்காக சில நொடிகள். நான் வெரி ரீசெண்டாக வந்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஒரு அவேர்னஸாக ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து ஒரு அப்பா ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு போகும்போது ஓவர்டேக் அப்படின்ற பேரில் வந்து ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக்கான ஓவர்டேக், இரண்டு ஒரு கனரக வாகனங்களுக்கு இடையில் ஒரு எடுக்கக்கூடிய ஓவர்டேக் பார்க்கும்பொழுது நிஜமாகவே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு அவசரத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் என்ன ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம காலை நேரத்தில் நம்ம குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் முடிஞ்ச அளவு நம்முடைய சேஃப்டியை அப்படின்றத

விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கிறது வந்து மிகவும் முக்கியமான விஷயம். அஃப்கோர்ஸ் நம்ம பங்க்சுவலாக இருக்கணும், டைமுக்கு போகணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும், நம்முடைய சேஃப்டியும் நம்மோடு கூட வருகிற நம்முடைய பிள்ளையனோட சேஃப்டியுமே வந்து நம்ம பாதுகாப்போட வாகனத்தை ஓட்டுவது மிகவும் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, இதே மாதிரி இந்த ஜங்ஷன் ரோட்ஸ், ஒரு 4-5 சாலைகள் ஒன்றாக இணையக்கூடிய சாலைகளில் கூட நம்ம நில் கவனி செல் அப்படின்ற இந்த விஷயங்களோட வாகனத்தை இயக்குவது அப்படின்றது பாதுகாப்பான ஒரு விஷயம். அதே போல் ஹெல்மெட் அணியுங்க. 4-சக்கர வாகன ஓட்டிகள் மறக்காமல் சீட் பெல்ட் அணிவது மிகுந்த ஒரு நல்ல விஷயமாக, பாதுகாப்பான விஷயமாக இருக்கும் அப்படின்ற இந்த சிந்தனை துளியோடு அற்புதமான ஒரு பாடல் வருது. மகிழ்ச்சி திரைப்படத்திற்காக வித்யாசாகருடைய இசையமைப்பில் கார்த்திக் மட்டும் சந்திராய் பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சாம ஹிட்.

சிறுத்தை திரைப்படத்திற்காக வித்யாசாகரோட சேமிப்பில் அந்த அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். 8:40 நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ட்ரை டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள்.

0: ഗുഡ് മോർണിംഗ് നീൽഗിരീസ്.
1: குட் மார்னிங். நீலகிரிஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

சிவகாசி திரைப்படத்திற்காக கே கே வசுந்தரா தாஸ் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையமைப்பில் கேட்டு ரசித்தோம். 8:50 ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தில்லாலங்கடி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பில் ஊட்டிஎஃப்எம் 101.8.

0: ஏழாம் அறிவு திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் கார்த்திக் ஸ்ருதிஹாசன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் கேட்ட பாடலோட நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
4: மாட்டிக்கிட்டீங்க,
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்கள் கினி கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.
1: இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.
0: ஆமாம் நேயர்களே, இன்றைக்கி வந்து ஹீரோ ஸ்பெஷலாக வந்து ரெட்ரோராங்கல் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க போகிறோம். ஒரு ஹீரோவுடைய திரைப்பட பாடல்களை 10:30 வரை வந்து கேட்டு ரசிக்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் இருந்தான் ஹீரோ ஸ்பெஷலாக கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருது அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக. இளையராஜாவின் இசைமெட்டில் ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டே டியூன்ட்.

0: மனோ மற்றும் குழுவினர் பாடிய பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக கேட்டு ரசித்தோம். நேர்களினி கேட்கலாம்.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்.
4: சுமாராக ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சீனா தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் சுஷன்னங். அவருக்கு ஒரு பழக்கம், அது என்னென்னா அவர் எப்பவும் வெந்நீர் தான் குடிப்பார். ஒரு நாள் அவருக்காக அடுப்பில் தண்ணீர் கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அடுப்புக்கு மேலே வளர்ந்து வந்திருந்த ஏதோ ஒரு செடியிலிருந்து காஞ்சி சருகா போயிருந்த ஒரு இலை கொதிக்கிற தண்ணியில் விழுந்துட்டு தான். அதை யாரும் கவனிக்கலை. கொஞ்ச நேரத்தில் ஒரு நல்ல மணம் அதிலிருந்து வர ஆரம்பிச்சுட்டுது. வெந்நீரை சாப்பிட்ட மன்னருக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னென்னு பார்த்தா இலை கிடந்திருக்குது. சரி, இனிமேல் இந்த இலையை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு கொடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டாராம். அந்த இலை என்னன்னு நினைக்கிறீங்க? அதுதான் தேயிலை. ஆக தேநீர் ஆரம்பமானது ஆசியாவில் தான். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1610 தான் அது ஐரோப்பாவுக்கு வந்து சேர்ந்தது தான். அப்போதெல்லாம் தேயிலை உற்பத்தி அதிகமாக இல்லை. அதனால் தேநீருங்கிறது வசதியானவங்க வீட்டில் தான் கிடைக்கும். இப்போ மாதிரி தெருவுக்கு தெரு வாங்கி குடிக்க முடியாது. இன்றைக்கி தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகம் பூராவும் அதிகமாக பருகப்படுகிற பானம் என்னன்னு கேட்டால் தேநீர் தான். காப்பி கூட அதுக்கு அடுத்தபடியாக தானா? ஒரு காலத்தில் ரஷ்யாவில் எப்படி தெரியுமா, தெருவில் தேநீர் வண்டி வருதுன்னு சொன்னால் மக்கள் ஓடி வந்து கூடிடுவாங்களாம். அந்த காலத்துல எல்லாம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பழக்கம் உண்டு. அதாவது காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சில தேயிலைகளை போட்டுட்டு போயிடுவாங்களாம். சாயந்தரம் திரும்பி வந்து அதை எடுத்து சாப்பிடுவாங்களாம். 19th century மத்தியில் அமெரிக்காவில் இந்த ஹார்போர்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் ஒரு வேடிக்கையான செய்தி வெளியாகி இருந்து தான். அது என்ன செய்தின்னா, ஒரு அமெரிக்க கிராமத்து பொண்ணு நகரத்துக்கு போனால் தன்னுடைய தோழியை பார்க்கறதுக்காக. அப்போது தேயிலைங்கிறது ஒரு அபூர்வ பொருள், பணக்கார வீடுகளில் மட்டுமே வரவழைச்சி வச்சுருப்பாங்க. அந்த தோழி 1 pound தேயிலையை இவளுக்கு கொடுத்துருக்குறா. கிராமத்து பொண்ணு இதுக்கு முன்னாடி தேயிலையை பார்த்ததே இல்லை, வீட்டுக்கு போய் பிரித்து பார்த்துருக்கா. இதுவும் ஒரு வகையான கீரை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த 1 pound தேயிலையையும் தண்ணீரில் விட்டு போட்டு வேக வச்சு வடிகட்டி விட்டு சக்கையை வச்சுக்கிட்டு அந்த சாறு இருக்குல்ல அதையெல்லாம் சாக்கடையில் கொட்டி விட்டாலாம். தேநீர் வந்து ஐரோப்பாவில் காலடி எடுத்து வச்சதுமே ஒரு ஃப்ரெஞ்சு அறிஞன் சொல்லிவிட்டானாம், இது வந்து இந்த நூற்றாண்டை ஆள வந்திருக்கிற புது எஜமான் அப்படின்னு. இவ்வளவு தகவல் உண்டு இந்த தேநீரை பற்றியும் தேயிலையை பற்றியும். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுடைய முதல் கோப்பை தேநீரை அடைந்தது வந்து 1650 தானா. இன்னொரு முக்கியமான செய்தி, அமெரிக்காவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? தேநீர் தான். அது எப்படி தெரியுமா? பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலம். திடீர்னு தேயிலைக்கு வரியை அதிகப்படுத்தி 342 பெட்டி தேயிலையை இங்கிலாந்து அமெரிக்காவுக்கு கப்பல் ஏற்றி அனுப்பி வச்சு தான். தேயிலை மீது வரியை வந்து பொறுக்காத அமெரிக்கர்கள் வந்து 1773 December 16 பிரிட்டிஷ் கப்பலில் இருந்த 342 தேயிலை பொட்டிகளையும் தூக்கி அந்த பாஸ்டன் ஹார்பர் துறைமுக கடலில் வீசி எரிஞ்சுட்டாங்களாம். காலனி விடுதலை போருக்கு இதுதான் ஆரம்பமாக. இப்படி தேநீரை பற்றி சுவையான செய்திகள் நிறைய சொல்கிறாங்க. இந்த காலத்தில் யார் வீட்டுக்கு போனாலும் உடனே கிடைக்கிறது தேநீர். அதுக்காகவே நண்பர்கள் வீட்டுக்கு போகிறவங்களும் உண்டு. ஒருத்தர் போயிருந்தார் அது மாதிரி ஒரு நண்பர் வீட்டுக்கு. அவர் உடனே ஒரு பெரிய கோப்பையில் இவருக்கு தேநீர் கொடுத்தார். இவர் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார். அவ்வளவுதான், அங்கே கட்டி போட்டிருந்த நாய் குறைக்க ஆரம்பிச்சுட்டுது. ஏங்க உங்கள் நாய் குறைக்குது அப்படின்னு கேட்டார் இவர். இதுக்கு அவர் சொன்னாராம், அந்த நாய்க்குட்டிக்கு எப்போதுமே ஒரு பழக்கங்க, அதோட பாத்திரத்தில் வேற யார் எதை சாப்பிட்டாலும் இப்படி தாங்க குறைக்கும் அப்படின்னாராம்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

இனி நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ஷோ ராகங்கள். இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோ ஸ்பெஷலா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் இருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலும் வருது குரு சிஷ்யன் திரைப்படத்திற்காக. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

குருசிஷியன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் வாலியோட பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்து பேக் டு பேக் தொடர்ந்து ரெண்டு பாட்டு. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

9:32 ஆயாச்சு. நேர்களை நீ கேட்கலாம் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கத்திரிக்காய் 48 ரூபாய், வெண்டைக்காய் 45 முதல் 48 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம்

0: 28, தக்காளி ஆப்பிள் ரகம் 30 ரூபாய், அவரை 74, புடலங்காய் 35, பீர்க்கங்காய் 54, சுரைக்காய் 28, பாகற்காய் 60 ரூபாய், கொத்தவரை 40, பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 50 முதல் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் 62, பெரிய வெங்காயம் 42, பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், தேங்காய் 56, மாங்காய் 35 முதல் 40 ரூபாய், வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 38, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 40 முதல் 55 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 45 முதல் 50, பீட்ரூட் 55, நூல்கோல் 40 ரூபாய், டர்னிப் 25, முட்டைகோஸ் 30, காலிஃப்ளவர் 40 முதல் 45, பட்டாணி 150, வெள்ளைப்பூண்டு 220, இஞ்சி 180, புஷ்பீன்ஸ் 60, டபுள் பீன்ஸ் 90 முதல் 100 ரூபாய், ஊட்டி அவரை 130 முதல் 140 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. குடைமிளகாய் 80, பஜ்ஜி மிளகாய் 50, ப்ரக்கோலி 70 முதல் 80 ரூபாய், கருவேற்பிலை 40, கொத்தமல்லி 70, புதினா 60, கீரைகள் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுகுட்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை இவற்றின் விலை 60 ரூபாய். வாழைத்தண்டு 10, வாழை இலை 40, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 35 முதல் 40 ரூபாய், மக்காச்சோள கதிர் 25 முதல் 30, எலும்புச்சம்பழம் 70, கொய்யா 80, பப்பாளி 45, மாதுளம்பழம் 210, திராட்சை 100 முதல் 200 வரை விற்பனை செய்யப்படுகிறது. மாம்பழம் 100 முதல் 150, வாழைப்பழ வகைகள் பூவன் 50, ரஸ்தாளி 60, மோரிஸ் 45, நேந்திரன் 45, செவ்வாழை 80, கற்பூரவள்ளி 50 ரூபாய், ஆப்பிள் 250, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 110, அன்னாசி பழம் 90 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் இதுவரை இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்டீர்கள். நேர்களே, நமது உணவில் தேவையான அளவு எண்ணெய், உப்பு மற்றும் சர்க்கரை சேர்த்துக் கொள்வது நமக்கு ஆரோக்கியத்தை தரும். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டியம் 101.8.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கைகள்.
2: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
2: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
1: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
2: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
2: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டியம் 101.8.
0: நேர்களின் நினைவூற்றுகிறோம், இன்று காலை 11 மணிக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, இன்றைய சூழலில் நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முதலுதவி திறன். தலைப்பு மீண்டும், இன்றைய சூழலில் நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முதலுதவி திறன் என்ற தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 11 மணிக்கு நீ எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நேரம் 9:36.
3: இன்று ஒரு நாயகன், ஒரு பொற்காலம், என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.
0: இன்றைய ரெட்ரோடாங்கல் ஹீரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் இருந்து அற்புதமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அந்த வரிசையில் அற்புதமான அடுத்த பாடல் வருது, அதிசய பிறவி திரைப்படத்திற்காக பாடல்.
4: அன்னக்கிளியே, சொர்ணக்கிளியே, சந்தேகம் உனக்கு.

0: அதிசய பறவை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி இணைந்து பாடியது இளையராஜாவின் இசைமெட்டில்.
1: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.

0: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்துச் செல்ல அல்ல.
1: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
0: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
1: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
0: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
1: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
0: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
1: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

நான்மகாணல திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கேட்டு ரசித்தோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:48 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஹீரோ ஸ்பெஷலா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் வந்து பாடலை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்போம், ரசிப்போம், இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8, இங்கு எல்லாமே சமஹிட்டு.

நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவருடைய இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:53 ஆயாச்சு. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோராங்கள். நேர்களே, எங்களுடைய நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு ரசிக்கலாம். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்து பேக் டு பேக் தொடர்ந்து 2 பாட்டு. இது ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

without touching you.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது 10:06. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து முரட்டுக்காலை இந்த படத்தில் எஸ்பி சைலஜா பாடிய பாடல்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்து சிவா இந்த படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரம் 10:21. தொடரும் பாடல் தம்பிக்கு எந்த ஊரு. இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரெட்ரோ ராகங்கள். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்துள்ள திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்போது 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகுளித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: யார் பேசுறீங்க?
3: ஆல்டன் மெக்லின்.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
3: 5th ஸ்டாண்டர்ட் மேம்.
2: எந்த ஸ்கூல்?
3: ஜோஸ் ஸ்கூல் மேம்.
2: ஓகே. வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, அப்புறம் நான்.
2: நீங்க ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே என்னெல்லாம் பண்ணுவீங்க?
3: ட்ரெஸ் மாத்திட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் படிக்கிற வேலை இருக்கும். அது முடிச்சுட்டு எக்ஸாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் படிச்சுட்டு நாளைக்கு போய் எக்ஸாம்.
2: ஓகே. உங்களுடைய ஹாபிஸ் என்ன?
3: என்னோட ஹாபி வந்து சைக்கிளிங்.
2: சைக்கிளிங் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கீங்களா?
3: எஸ்
2: மேம். ஓகே ஓகே, சரி. நீங்க வீட்டுல மம்மிக்கு சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா?
3: எஸ் மேம்.
2: என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் மம்மிக்கு பண்ணுவீங்க நீங்க?
3: மம்மிக்கு வந்து ஏதாச்சும் பாத்திரம் கழுவி வைப்பாங்க, அதை எடுத்துட்டு போய் நான் வெளியே போய் காய வச்சுவேன். அப்புறம் திருப்பி போட்டு திரும்ப எடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறம் துணி ஏதாச்சும் காய போட சொன்னாங்களா, அது மேல போய் போட்டுட்டு காண்டிச்சு எல்லாம் எடுத்துட்டு வருவேன்.
2: ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன?
3: புட்பால்.
2: புட்பால் விளையாடுவீங்களா நீங்க?
3: எஸ் மேம்.
2: எத்தனை பேர் புட்பால்ல இருக்காங்க? புட்பால் டீம்ல எத்தனை பேர் இருப்பாங்க?
3: 18.
2: ஒரே டீம்ல 18? நான் ரெண்டு சைட்லயும் பாதி பாதி 18.
3: பாதி பாதி.
2: ஓகே ஓகே, சரி. நீங்க டிவில நிறைய பாப்பீங்களா?
3: ஸ்போர்ட்ஸ் டிவி அந்த மாதிரி?
2: அப்படியா, சரி. ஸ்போர்ட்ஸ்ல என்ன மாதிரியானத பாப்பீங்க நீங்க டிவில?
3: கிரிக்கெட், கபடி, புட்பால் போடுவாங்க.
2: ஓகே. இது மூணுலயும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன
3: பாப்பீங்க?
2: கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே. நீங்க கிரிக்கெட் டீம்ல விளையாடணும் அப்படின்னா நீங்க பவுலிங் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா, பேட்டிங் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்களா?
3: பவுலிங்.
2: பவுலிங் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி. இப்ப பவுலிங் யாருடைய பவுலிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: ஜடேஜா.
2: ஜடேஜாவுடைய பவுலிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நல்லா என்ஜாய் பண்ணி பாப்பீங்களா?
3: எஸ் மேம். அவர் போற ஒவ்வொரு பால்க்கும் அதுல விக்கெட் ஆயிட்டு.
2: சரி சரிமா. ஓகே. சினிமாலாம் பாப்பீங்களா நீங்க?
3: புது படம் போட்டிருந்தா அது மட்டும் பாத்தோம்.
2: ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு?
3: ரஜினிகாந்த்.
2: எதுனால ரஜினி பிடிக்கும் உங்களுக்கு?
3: அவரோட ஆக்டிங், அவரோட ஸ்டைல், அப்புறம் அவங்க பேசுற,
2: அவங்க பேசுறது, இது எல்லாமே ரொம்ப பிடிக்குமா? ரஜினி ஸ்டைல் நீங்க பண்ணிருக்கீங்களா? ஓகே. இப்ப ரஜினியுடைய பாட்டு ஒண்ணு டிவில ஓடிட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு நீங்க டான்ஸ் பண்ணுவீங்களா அவருடைய ஸ்டைல்லயே? ஓகே ஓகே, சரி. தம்பி இருக்கான்னு சொல்லி சொன்னீங்கல்ல, தம்பி எப்படி எல்லாம் பாத்துப்பீங்க நீங்க லீவ் டேஸ்ல?
3: அவன் தான் சீக்கிரமா எழுந்திருவான். அப்புறம் 5 மணிக்கு எழுந்துட்டு அவன் ஏதாச்சும் டிவி பாத்துட்டு இருப்பா, இல்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பா. அப்புறம் நான் வந்து 6 மணிக்கு எழுந்துட்டு அவங்க கூட விளையாடுவேன். அப்புறம் சாப்பிட வைப்பாங்க. சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பான். அப்புறம் நான் போய் வாயிடும் நம்ம ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் விளையாடுவாங்க.
2: ரெண்டு பேரும் விளையாடுவீங்களா லீவ் டேஸ்லயா? லீவ் டேஸ்ல சீக்கிரமாவே எழுந்திருவானா? லீவ் டேஸ் தானே நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா தூங்கலாம் அப்படின்னா தூங்க மாட்டானா தம்பி?
3: ஆனா வந்து ஸ்கூல் போனா ரொம்ப நேரம் தூங்குவா, லீவ் எடுத்தானா
2: ஸ்கூலுக்கு போகணும்னாக்கா ரொம்ப லேட்டா எந்திரிப்பாரு. ஆனா லீவ் டேஸ்னா முதல் அளவு 5 மணிக்குலாம் எழுச்சிடுவாங்களா? நீங்க ரெண்டு பேரும் சண்டை எல்லாம் போடுவீங்களா? எந்த ஒரு சின்ன விஷயத்துக்குமே சண்டை போட மாட்டீங்களா?
3: மேம் ஏதாச்சும் அடிச்சானா திட்டி விட்டுருவேன் மேம். ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்தாச்சானா சும்மா அடிச்சிருவேன்.
2: சும்மா மிரட்டுவீங்க ஆனா அடிக்கல மாட்டீங்க, விளையாட்டுக்கு மறக்குவீங்க. ஓகே. உங்களுடைய வருகால உங்களுடைய லட்சியம் என்ன? ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லட்சியம் இருக்கும்ல, தன்னுடைய வாழ்க்கையில நம்ம இப்படிதான் ஆகணும்னு சொல்லிட்டு
3: உட்காந்துருப்பாங்க. அவங்க ஐஏஎஸ் க்வெஸ்சன் எல்லாம் எங்கிருந்து வரும் அந்த க்வெஸ்சன் தான் நம்ம வந்து அவங்க வந்து கேட்பாங்க. அப்ப நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தாதான் நம்ம ஐஏஎஸ்ல
2: பாஸ் பண்ண முடியும். ஓகே. உங்களுடைய ஒரே எய்ம் அதானா?
3: எஸ் மேம்.
2: ஓகே, உங்க மம்மி என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: இல்ல, டீச்சர்.
2: ஓகே, டாடி?
3: டாடி ஆபீஸ்.
2: ஓகே, டாடி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
3: அவர் விளையாடுறது மேம்.
2: என்ன விளையாடுவாங்க டாடி?
3: செஸ்
2: செஸ் விளையாடுவாங்களா? நீங்க டாடி கூட செஸ் விளையாண்டுருக்கீங்களா?
3: எஸ் மேம், அவர் நான் 4 தடவை தோக்கடிச்சிருக்கேன். அப்புறம் சும்மா பிராக்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஃபர்ஸ்ட்
2: பிராக்டிஸ்ல டாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. விளையாடும் பொழுது நீங்க வின் பண்ணீங்களா டாடிய? சூப்பர். ஓகேமா, சரி. மம்மி டீச்சர் சொல்லி சொன்னீங்களே, இப்ப ஒரு டீச்சர் வந்து ஸ்கூல்ல வந்து எப்படி இருப்பாங்க, வீட்டுல எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க
3: ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஹிந்தி டீச்சர், அவங்க வந்து ஒரு கிளாஸ்ல இருக்கணும். அப்புறம் கிளாஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அவ்வளவு ஸ்ட்ரென்த்துக்கு இருக்கணும். அப்புறம் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். எடுக்கிறாங்கன்னா அப்ப வந்து அவங்க என்னென்னலாம் ஹிந்தியில எடுத்திருக்காங்களோ அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கணும்.
2: ஓகே ஓகே. நீங்க வந்து மம்மி ஹிந்தி டீச்சரா இருக்கனால ஸ்கூல்ல என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா நான் என்ன கேட்டேன்னா, ஒரு டீச்சர் அப்படிங்கும் பொழுது ஸ்கூல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, வீட்டுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஒரு மதராகவும் டீச்சராகவும் உங்ககிட்ட சொல்லுங்க.
3: டீச்சரானா
2: ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும், மதர் எப்படி இருக்கணும்?
3: ஸ்கூல்ல வந்து அவங்க வந்து நல்லா டீச் பண்ணுவாங்க.
2: மத்தபடி வேற எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் இல்ல. ஆனா வீட்டுல அப்படிங்கும் போது எல்லா வேலையும் செய்யறதுனால மம்மிக்கு வீட்டுல ஒர்க் ஜாஸ்தி.
3: அதுலயும் ஸ்கூல்ல இருந்து டெய்லி பிளான் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அதுல வந்து அது ஒண்ணு ஒர்க் பண்ற மாதிரி ஹிந்தில ஒண்ணு எழுதுவாங்க. அப்புறம் லெசன் பிளான்ல வந்து ஹிந்தி இல்ல வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட் அப்படி அதெல்லாம் எழுதுவாங்க.
2: ஓகே ஓகே, சரிம்மா. ஓகே, உங்களுக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கா?
3: இல்ல,
2: நீங்க மம்மியை பாத்துட்டே இருக்கீங்கல்ல, சோ நீங்க ஐஏஎஸ் சொல்லிட்டீங்க. வீட்டுல மம்மி ஒரு டீச்சரா உங்க கூடயே இருக்கும் பொழுது நம்மளும் ஒரு டீச்சர் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா இப்ப வச்சோம்?
3: எஸ் மேம்.
2: எந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு டீச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது உங்க மனசுல?
3: அவங்க டீச்சராக வேலை செய்ய தொடங்கினே ஒரு 2-3 நாள் ஆச்சு. அவங்க வேலை செய்யறதை பார்த்தா,
2: அவங்க செய்யறத பார்த்தோன்னா நம்மளும் பெருசா இதே மாதிரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்ததா?
3: எஸ் மேம்.
2: ஓகேம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ மேம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: நான் சுதன் பேசுறேன்.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
3: நான் 4th A படிக்கிறேன்.
2: எந்த ஸ்கூல்?
3: ஜோசப் ஸ்கூல்.
2: ஓகே. வீட்டுல யார் யாரா இருக்காங்க?
3: அம்மா, அப்பா, அக்கா, நானு.
2: ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் என்ன?
3: வாலிபால்
2: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
3: ஆமா.
2: ஓகே. நீங்க விளையாண்டு இருக்கீங்களா வாலிபால்?
3: ஆமா விளையாண்டுருக்கேன்.
2: நீங்க அப்பாக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா வீட்டுல?
3: ஆமா.
2: அக்காக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க?
3: அக்கா எங்களுக்கு போனா கூட போவேன்.
2: அக்கா கம்பெனியா?
3: ஆமா.
2: ஓகே.
3: எங்க அக்கா ஏதாச்சும் கேட்டா எடுத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம்
2: ஓகே. அக்காவும் நீங்களும் சண்டை போடுவீங்களா?
3: ஆமா.
2: எதுக்குள்ள சண்டை போடுவீங்க ரெண்டு பேரும்?
3: அவ வந்து ஃபர்ஸ்ட் நான் அடிப்பா மேம், அதுக்கப்புறம் நானும் அவளை அடிப்பேன், அப்ப சண்டை ஏறும்.
2: எதுக்கு அடிப்பாங்க அக்கா உங்களை ஃபர்ஸ்ட்?
3: நான் ஏதாச்சும் அவ வேலை சண்டை பண்ணலாம்.
2: அக்கா சொல்ற போது நீங்க பண்ணலன்னா அக்கா அவர் அடி கொடுப்பாங்களா உங்களுக்கு செல்லமா?
3: ஆமா.
2: அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னையே நீ அடிச்சியா அப்படின்னு சொல்லி திரும்பி அடிப்பீங்களா?
3: ஆமா மேம்.
2: அது பெரிய சண்டை ஆயிடுமா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்க, யாரு வந்து உங்களை தடுப்பாப்போ?
3: எங்க அம்மா வந்து திரும்பி என்ன அடிப்பாங்க?
2: அம்மா உன்னதா அடிப்பாங்களா? அக்கா அடிக்க மாட்டாங்களா? அக்கா தானே ஃபர்ஸ்ட் உங்களை அடிச்சாங்க.
3: எங்க அம்மாவுக்கு தெரியாது எங்க அக்கா பண்றதால எங்க அப்பா பாக்கவே மாட்டாங்க. நான் பண்றது மட்டும்தான் பார்த்து எனக்கு அடிப்பாங்க.
2: அதனால உங்களை அடிச்சிடறாங்களா? அப்புறம் நீங்க சொல்லுவீங்களா அவ தான் என்ன ஃபர்ஸ்ட்ல அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு?
3: ஆமா.
2: அப்ப என்ன சொல்லுவாங்க மம்மி?
3: திரும்பி அக்கா அடிப்பாங்க.
2: திரும்பி அக்கா அடிப்பாங்களா?
3: ஆமா.
2: அப்ப மூணு பேரும் ஜாலியா அடிச்சு அடிச்சு விளையாடுவீங்களா? ஓகே. சரி, உங்களுக்கு மம்மி செஞ்சு கொடுக்கற ஃபுட்ல என்ன ரொம்ப பிடிக்கும்?
3: பிரியாணி.
2: என்ன பிரியாணி?
3: வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும், சிக்கன் பிரியாணி பிடிக்கும்.
2: எது செஞ்சு கொடுத்தாலும் சமையா சாப்பிடுவீங்களா?
3: ஆமா.
2: ஓகே. இப்ப மம்மி ஒரு புது டிஷ் வீட்ல ட்ரை பண்றாங்கன்னு வைங்க, நீங்க மம்மிக்கு அந்த டிஷ்க்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா? மம்மி கிச்சன்ல சமையல் செய்யும்போது நீங்க போயிருக்கீங்களா கிச்சன் பாப்போம் மம்மி கூட ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால?
3: சப்பாத்தியும் நாங்க சொல்லுவோம்.
2: சப்பாத்தியெல்லாம் சொல்லி தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தது?
3: அது என் அம்மா ஃபர்ஸ்ட் சும்மா சொல்லி கொடுத்தாங்க, அது பழகிட்டேன்.
2: சப்பாத்தி உருட்டி சுடுவீங்களா நீங்க?
3: எங்க அம்மா வந்து அந்த ஷேப்பு காசு கொடுப்பாங்க, நான் வந்து அந்த கரண்டியில மட்டும் எடுத்து போடுவேன்.
2: கரண்டியில வந்து கல்லுல திருப்பி திருப்பி போடுவீங்களா?
3: ஆமா.
2: ஓகே ஓகேமா. சரி, நீங்க டாடி கூட வெளியெல்லாம் போவீங்களா அவுட்டிங்க?
3: ஆமா.
2: எங்கெல்லாம் போவீங்க?
3: கோவிலுக்கு போவேன்.
2: ஓகே.
3: எல்லாத்தையும் ஷாப்பிங் போவேன்.
2: ஓகே.
3: அவ்வளவுதான்.
2: ஓகே. ஷாப்பிங் போனா என்ன மாதிரி திங்ஸ் நீங்க வாங்குவீங்க டேரக்ட் கேட்டு?
3: நான் வந்து எங்க அப்பாவே சில வாங்கி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் டாய்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு வாங்குவேன்.
2: நீங்களா கேட்டு வாங்குவீங்களா டாய்ஸ்? நீங்களா கேட்டு வாங்குவீங்களா டாய்ஸ்?
3: இல்ல இல்ல, எங்க அப்பா சொல்லுவாரு வேணுமானு.
2: நீங்க கேக்கறதுக்கு முன்னாடியே டாடி உனக்கு இது வேணுமா இது வேணுமான்னு கேப்பாரு, நீங்க ஆமா ஆமான்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி
3: வந்துருவீங்களா?
2: ஜாலிதான் உங்களுக்கு. ஹோட்டல்ல எல்லாம் போய் நிறைய சாப்பிட்டு இருக்கீங்களா நீங்க?
3: சாப்பிட்டு

0: ஓகே, இப்ப நீங்க ஹோட்டல்ல போய் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுவீங்க?
1: ஃப்ரைட் ரைஸ், தோசை, பூரி, காலிஃப்ளவர் பிரியாணி.
0: அதான் உங்க ஃபேவரட்ல? இதெல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்களா, நீங்க மட்டும் சாப்பிடுவீங்களா?
1: ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க.
0: எல்லாமே ஷேர் பண்ணிப்பீங்களா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே, சரி. நீங்க டிவி எல்லாம் பாப்பீங்களா?
1: எப்பவாச்சும்
0: பார்க்கும் பொழுது என்ன பாப்பீங்க டிவில?
1: சோட்டா பீம் பாப்பேன்.
0: சோட்டா பீம் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அதுல யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படியா? சரி சரி ஓகே. சினிமால பாத்தீங்களா? லாஸ்ட் என்ன படம் பாத்தீங்க நீங்க? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? என்ன பாட்டு? ஒரு 2 lines பாட்டு காமிங்க பாக்கலாம். பாத்துருக்கீங்க, அவ்வளவுதான். ஆனா பிடிக்கும், ஆனா பாட
1: மாட்டீங்க.
0: நீங்க டான்சர் ஆடுவீங்களா? ஓகே சரி. யாரோட ஸ்டெப்ஸ் போட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மேம் ஸ்டெப்பா?
1: வேண்டமா போடுவோம்.
0: நீங்க போடுறதுதான் ஸ்டெப் இல்ல, பாட்டு ஓடுனா அடுத்து நீங்களே ஸ்டெப் போட்டுப்பீங்க. அது டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே?
1: ஆமா.
0: ஓகே ஓகே சரி. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கா? ஓகே, உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் பிடிக்குமா?
1: பிடிக்காது.
0: ஏன் பிடிக்காது? அதே நிறைய பேர் குட்டீஸ் எல்லாம் கேட்டா எனக்கு பெட் அனிமல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க. உங்களுக்கு ஏன் பிடிக்கல?
1: உங்க வீட்டுல ஆல்ரெடி டாக் இருக்கு மேம், ஆனா அது எனக்கு பிடிக்காது. ஆனா எனக்கு குட்டி டாக் தான் பிடிக்கும்.
0: டாக் வளர்ந்துருச்சா? அதனால உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க பாத்துக்க மாட்டீங்க. யார் பாத்துப்பா வீட்டுல அந்த டாக?
1: யார் பாத்துக்கலாம் தெரியும்.
0: உங்க வீட்டுல இருக்கிற டாக யார் பாத்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா?
1: இல்ல மேம், அன்னைக்கு எங்க வீட்டுல ஃபுட் போட்டோம் மேம், அதனால அது டெய்லி வந்து பழகிடுச்சு.
0: ஓ, வேற டாக் நீங்க ஒன் டே ஃபுட் கொடுத்தனால உங்க வீட்லயே வந்து செட்டில் ஆயிடுச்சா? அதனால யாருனாலும் அப்பப்ப சாப்பிட கொடுத்துட்டீங்களா? ஓகே ஓகேமா, ரொம்ப கியூட்டா பேசுனீங்க.
1: தேங்க்யூ.
2: ஆ

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: ஜான்விகா.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 2வது.
2: ஓகே. எந்த ஸ்கூல்?
3: ஹோலி ஏஞ்சல்.
2: ஓகே. வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அம்மா, அப்பா, அண்ணா, நான்.
2: ஓகே சரி. இந்த மூணு பேர்ல உங்களை விட்டுறலாம். அம்மா, அப்பா, அண்ணா, இந்த மூணு பேர்ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்?
3: அண்ணா.
2: எதுனால அண்ணாவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
3: அதுக்கு எல்லாமே சொல்லிட்டு விடுவான், ஷேர் பண்ணுவான்,
2: சண்டை போட மாட்டீங்களா? குட்டு தங்கச்சியா?
3: வீட்டுல
2: குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? என்ன ஹெல்ப் எல்லாம்
3: பண்ணுவீங்க? அதுக்கப்புறமா தண்ணி வேணும்னு சொன்னாங்கன்னா
2: நீங்களே எல்லாம் கரெக்டா தட்டுல போட்டு எடுத்து சாப்பிட்டுப்பீங்களா? சூடா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
3: சூடா இருந்துச்சுன்னா அண்ணா எடுத்து தருவான்.
2: அண்ணா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்களா? மம்மி போட்டு தர மாட்டாங்களா உங்களுக்கு?
3: மம்மி வந்து டயர்டா இருந்தாலும்
2: உங்களுக்கு வேண்டியதை நீங்களே எடுத்துக்கிட்டு மம்மிக்கு வர்க் கம்மி பண்ணி கொடுக்கறீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே சரி. உங்க டாடி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்
3: என்ன?
2: ஓகேம்மா சரி. உங்களுக்கு சமையல்ல ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க?
3: சப்பாத்தி.
2: சப்பாத்தி ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அப்ப எவ்வளவு சப்பாத்தி சாப்பிடுவீங்க நீங்க?
3: சப்பாத்தி சாப்பிடுவேன்.
2: எப்படி மம்மி குட்டி குட்டியா சுட்டு தருவாங்களா?
3: மம்மி பெருசா சுட்டு தருவாங்க.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால சாப்பிடுவீங்களா? அதுக்கு என்ன சைட் டிஷ் வேணும்?

0: சரிங்களா? என்ன பாட்டுலாம் பாட்டு தெரியும் உங்களுக்கு?
1: எனக்கு ஒரு சின்ன மலையாள பாட்டு தெரியும்.
0: வாவ், எங்க பாடுங்க பாக்கலாம்.
1: தன்னோடு கண்ட போல்

0: சூப்பரா பாடுங்க. யாரு சொல்லிக் கொடுத்தா இந்த மலையாள பாடல் உங்களுக்கு?
1: நானும் அண்ணாவும் பழகிட்டோம்.
0: நீங்க ரெண்டு பேரும் எதை கேட்டு பிராக்டிஸ் பண்ணீங்க இந்த பாட்டு?
1: அன்னைக்கு அண்ணாவும் நானும் சும்மா போன் பார்த்துட்டு இருக்கோம்.
2: குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரசாயன உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் சோனமுத்தம் மஸ்கர் மற்றும் இளவேனில் வாலறிவன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கும் நிக்கி கல்யாந்தா புனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கும் முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:02. இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். நேரில் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம் பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய சூழலில் நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முதலுதவி திறன். எந்த முதலுதவி திறனை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப? ஏன்னா நிறைய வந்து ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறோம், நிறைய ஃபயர் ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த மாதிரியான ஒரு முதல் உதவி திறன் வந்து நம்ம தெரிஞ்சு

0: இருக்கணும் அப்படின்றத பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 9344-1010018, 9342-1010018 மற்றும் 8300-1908 அப்படின்ற இந்த எண்ணில் அறிமுக நேயர்கள் பங்கு பெறலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள 8300-1910018 அப்படின்ற இந்த எண்ணுக்கு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜி ராகவேந்திரா. நேரில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க, யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகில பழனிசாமி பேசுறேன் சார்.
0: எப்படி இருக்கீங்க மார்க்கிங்களா? பழனிசாமி
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி? எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: அருமையா இருக்கும். இன்னைக்கு என்ன சனிக்கிழமை லீவா இல்ல என்ன பண்றீங்க, வர்க்
1: பண்றீங்க? இல்லங்க, எங்களுக்கு அமாவாசையானா மட்டும்தான் லீவு, மற்றபடி எல்லாம் லீவ் இல்லைங்க. அமாவாசையானா கைத்திரி நெசவு பண்ண மாட்டோம், மற்ற நாள் எல்லா நாளும் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட எழுந்திரிச்சேன் 10 மணிக்கு 11 மணி வரைக்கும் நிகழ்ச்சி கேட்பேன். அப்புறம் மனைவி தறி நெசிட்டு இருக்காங்க. முதல் உதவியை தெரிஞ்சு வச்சுக்க கூடிய விஷயத்தை பத்தி கேட்டிருக்கீங்க. எதை நாம மிஸ் பண்றோம் இல்லையா, 108 எண்கள்ல மனசுல
0: பதிஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
1: அப்புறம் இந்த பயர் சர்வீஸுக்கு உண்டான எண்கள் இதெல்லாம் என்னோட பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல சேவ் பண்ணி வச்சிருப்பேன். எங்க ஏதாவது திடீர்னு ஏதோ ஆச்சுன்னா, இப்ப 108 ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வரத்துக்கு டிலே ஆச்சுன்னா கூட பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் ஆம்புலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்களையும் சேவ் பண்ணி வச்சிருப்பேன் சார் நான். அப்புறம் பக்கத்துல ஏதாவது இருந்தாங்கன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது தகவல் தரணுமா அப்படின்னா உடனே அந்த எண்களையும் தகவல் வச்சிருப்பேன். என்னை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வானொலி கேக்குறதுனால எனக்கு இதெல்லாம் பயனுள்ளதா ஒரு
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப உண்மைங்க, ரொம்ப உண்மையான ஒரு விஷயம்.
1: ஏன்னா இந்த நீங்க அப்பப்ப இந்த விளம்பரம் கொடுப்பீங்க பாத்தீங்களா,
0: ஆமா,
1: நல்ல காரியங்கள் வந்து நாம எதுவுமே யோசிக்காம செய்யணும் அப்படின்னு. அப்ப விபத்து ஏதாவது நடந்தா பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்குவாங்க.
0: சரிங்க,
1: அதைய தவிர்த்து நாம அவங்களுக்கு என்ன செய்யணுங்கறத வந்து முன்கூட்டி செஞ்சோம்னா சிறப்பா இருக்குங்க. இந்த வீடியோ எடுத்து இந்த முகநூல்ல போட்டுட்டு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு கமாண்ட் வாங்கறதுக்கு பதிலா அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறது செஞ்சோம்னா சிறப்பா இருக்குங்க. என்னுடைய கான்செப்ட் அப்படிதாங்க, நான் எதையும் வீடியோ எடுக்க மாட்டேன். உடனே ஸ்பாட்ல நான் வரும்போது ஏதாவது அசம்பாவித நடந்ததுன்னா என்னுடைய வேலையை விட்டுட்டு அந்த வேலையை பாத்துருவாங்க.
0: ஆனா
1: நிறைய கெட்ட பேர் வாங்கியிருக்கு அதுல.
0: ஓகே ஓகே,
1: கண்டிப்பா ஒருத்தர் தூட்டுருவாங்க, ஒருத்தர் போட்டுருவாங்க.
0: நல்ல விஷயம் செஞ்சா நம்ம நம்மள வந்து நம்மளே நம்மள பாராட்டிக்கணும் அப்படித்தானே?
1: ஆமாங்க. ஒரு நாள் வந்து மே விடிஞ்சா மே 1 இரவு 10 மணிக்கு நான் வந்து நினைவே சுகம் நிகழ்ச்சி கோடை பண்பலையில கேட்டுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்ட நேரில் கொடுத்துட்டு இருந்தாங்க, யார் யார் பேசுறாங்கன்னு பாடல் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
0: ஓகே ஓகே ஓகே.
1: எங்க பையன் மொட்டை மாடியில படுத்துட்டு இருந்தாருங்க, வேகமா எழுந்திரிச்சு ஒடியா இருந்தாரு. நான் காதுல எக்ஸட் போட்டதுனால சத்தம் கேட்டது எனக்கு தெரியல. போய் பார்த்தா ஸ்பாட்ல 4 பேர், 2 குழந்தைங்க, கணவன் மனைவி 4 பேர் இருந்துட்டாங்க. ஓடி போனது அந்த டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நாங்க தான் ஸ்பாட்ல இருந்தோம், நானும் என் மகனும் தான் இருந்தோம். அவங்கள காப்பாத்த ஒரு குழந்தை மட்டும் அப்பா அப்படின்னு சொல்லி தோல்ல எங்க மகன் தோல்ல இருந்தது. ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சிருந்தேன், நைட் 2 மணிக்கு அந்த குழந்தைய இருந்துச்சு. அவங்க வேற எங்கேயும் இல்லைங்க, ஆளாகும்பு
0: நடந்ததுங்க.
1: அந்த ஒரு சம்பவம் என்னுடைய மனசுல இன்னும் ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுல இருந்து அதுல கெட்ட பேர் நிறைய வந்துச்சு, அதை நான் பெருப்படுத்தல. ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் எங்களை
0: பாராட்டினாங்க.
1: எங்களுக்கு அந்த ஒண்ணு போதுங்க,
0: நிச்சயமா போதும், அது போதுமே.
1: ஒரு ஆமா, யார் பேசினாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட்டுக்க கூடாதுங்க. நம்ம செய்யக்கூடிய வேலை நல்லதா இருந்தா அதை நாம உடனடியே செய்யலாங்க. தீமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா கூட அதுல ஒரு சில நல்லத எடுத்துக்கிடலாம், தீமையும் விட்டுடலாம்.
0: நிச்சயமாக சார், நன்றிங்க.
1: கண்டிப்பாங்க. இந்த ஊட்டி பண்பலில் இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன்.
0: நிச்சயமாக, வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய செயல்களுக்கும்.
1: நன்றிங்க,
0: நன்றிங்க, தேங்க்யூ. ஸோ ரொம்ப அற்புதமாக அவருடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஷேர் பண்ணார். அந்தந்த பேசிக் எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி வந்து கூட சொன்னார். அது மட்டும் கிடையாது, இந்த வேர்ல்டு ட்ரவுனிங் ப்ரிவென்ஷன் டே அப்படின்றதான் இன்றைக்கி வந்து அனுசரிக்கப்படுது. உலகளாவிய நீரில் மூழ்கி இரத்தல் தடுப்பு அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ முதலுதவி திறன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே மிக முக்கியமாக இந்த வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறது அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒன்று இல்லைங்களா. அவங்க வந்து விளையாடும் போதும் சரி, நிறைய இடங்களுக்கெல்லாம் போவோம், சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் போவோம். அப்போ நம்ம அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்ம போகக்கூடிய இடங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கா, நம்மளுக்குமே வந்து சில இடங்களில் பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் நம்மளால் வந்து அப்படியே ப்ரிவென்டிவாக நம்மளை காப்பாற்றி வச்சுக்க முடியும். அதே மாதிரி குழந்தைகள், அதே மாதிரி இன்னும் இந்த சிறார்கள் எல்லாமே போனாங்க அப்படின்னா எப்படி, எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம யோசித்து வைக்கிறதுமே ஒரு முதலுதவி ப்ரிவென்ஷன் ஒரு திறனாக கூட நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேர் வராரு, இணைப்பில் வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மடியிலிருந்து மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் மணிகண்டன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க சார். இன்னைக்கு வந்து இன்னொரு தடவை தலைப்பு சொல்லுங்க சார்.
0: அதாவது இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முதல் உதவி திறன் அப்படின்னா என்னென்ன விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க?
2: சொல்லுங்க சார். இப்ப நம்ம ஒரு புது இடத்துக்கு போறோம்னு வைங்க சார்.
0: சரி,
2: இப்ப மலைப்பிரதேசமாகட்டும் இல்ல ஆற்று படுகைகளுக்காகட்டும் கடல் பிரதேசத்துக்கு போறோம்னு வைங்க இல்லைங்களா, நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நான் இந்த இடத்துல இப்படி போனேன் இந்த இடத்துல இப்படி போனேன்னு சொல்லிட்டு அந்த அசட்டு தைரியத்துல எந்த போகவே கூடாதுங்க. அந்த இடத்தோட சூழ்நிலை என்ன, அந்த இடத்தின் தட்பவெப்பா, அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அந்த இடத்தை பத்தி, அந்த இருக்கிற மக்களுக்கு தெரியல இல்லைங்களா, இந்த இடத்துல போக வேண்டாம் அந்த இடத்துல போக வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சார். இப்ப அதை தெரிஞ்சு அது பிரகாரம் நடந்துக்கணும். இப்ப ஒண்ணு இல்லைங்க சார், மேட்டுப்பாளையம் வனபத்திரி வளையம்மன் கோயிலுக்கு வருவோம், எங்க பவானியார் சிறுமுகைக்கு வருவாங்க சார். எங்களுக்கு தெரிஞ்ச ஏரியா தான், இந்த இடத்துக்கு எல்லாம் போக வேண்டாம்னு சொன்னா சில நகர்ப்புறத்துல இருந்து வர இளைஞர்கள் கேட்க மாட்டாங்க சார். என் கண் முன்னாடியே பாத்தீங்க சார், வனபத்திரி வளையம்மன் கோயில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அப்ப அங்க சூழல் இருக்குங்க, ஒரு சூழல் இருக்குங்க. சொல்றோம், அங்க இருக்கிறவங்களும் சொன்னாங்கன்னு நானும் சொன்னேன், தம்பிங்களை போக வேண்டாங்க, நீங்க கொஞ்சம் அன்கான்சியஸா இருக்கீங்க, மது அருந்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளுங்க, போக வேண்டாங்க, உங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது, சேரா இருக்கு போக வேண்டாம்னு சொன்னா, இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க அப்படி இப்படின்ட்டு போய் ஒருத்தர் வந்து கொஞ்சம் பாடியா இருந்தார், 4 பேர் மேல வந்துட்டாங்க. அந்த 5வது ஆள் வர முடியல, என்ன பண்ணி என்ன சேர்த்துல மாட்டேன், அப்புறம் தீயணைப்பு துறையினர் அங்க இருக்கிற பொதுமக்களை சேர்ந்து இழுத்து ஒண்ணும் முடியல, ஒரு கால் நின்னுட்டு மத்தது உடம்புதான் வெளியே வந்துச்சுன்னு
0: வைங்களேன்.
2: அந்த மாதிரி சொன்னாலும் கேட்கணுங்க சார், யாரே நீ சொல்லி நான் என்ன கேக்குறதுன்னு தெரிஞ்சுக்க கூடாது. நம்மளுக்கு அப்புறம் வாகனம் ஓட்டுறப்ப அப்படிதாங்க, சிக்னல்ல நிக்கிற இல்லைங்களா, இப்ப நம்ம பைக் தான் சொல்லிட்டு முன்னாடி போக கூடாது, காரு தானே ஆப்போசிட்ல ஒண்ணு வரலன்னு போகணும், அந்த சிக்னல்ல நின்று ஆப்போசிட்ல வர வாகனத்துக்கு வழி விட்டுட்டு போனா அந்த டிராபிக் அந்த இடத்துல 5 நிமிஷத்துல கிளியர் ஆயிருங்க. நம்ம முன்னாடி போய் நின்னோம்னா அந்த டிராபிக்கும் கிளியர் ஆகாதுங்க,
0: மற்றவர்களுக்கும் இடையூறு
2: இடையூறா இருக்குங்க. அப்புறம் வந்து இந்த ஒரு காட்டுக்கு எப்படி இப்படி இப்ப மலைப்பிரதேசத்துக்கு வரணும் வைங்களா, இப்ப நீலகிரி மாவட்டத்துக்கு வரணும் பிளாஸ்டிக் கொண்டு வர வேண்டாங்க, தீயணைப்பு அந்த தீ சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்து எப்படி மறைச்சு கிரிச்சு எல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த ஒவ்வொரு நாள்
0: சூழல வந்து மாசு ஏற்படுத்தி விடுறாங்க,
2: மலை மேல தீயறியுங்க, அது ஏன் அது பண்ணனும், சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தி அது வனத்துறையினருக்கும் ஒரு வேலையை ஏற்படுத்தி தர்ற இல்லைங்களா, அது ஏன்னா அவங்களுக்கு வேலைன்னா அவஸ்தை ஏற்படுத்தி அந்த மாதிரிங்க சார். இது பண்ணீங்களா, அப்புறம் மேக்சிமம் நம்ம வெளியே போறப்ப இந்த பாதுகாப்பு முறைகள், ஒரு மருத்துவ மருந்துகள் எடுத்துக்கலாங்க, குடிநீர் பாட்டில்கள் கையில வச்சுக்கலாம், இந்த காதுக்கு பிரதேசம் அங்கிங்க பண்ண காதுக்கு பஞ்சு இந்த இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
0: ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாம பேசுற தலைப்பு மீண்டும் இன்றைய சூழலில் நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முதல் உதவி திறன் அப்படின்னா எந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொல்வீங்க, எந்த விஷயத்தெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்றத பத்தின உங்களுடைய அனுபவங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் அற்புதமான ஒரு பாடல் வருது, அமரன் திரைப்படத்திற்காக அறிவு பாடல் வரிகள்ல ஜி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல.

0: 11:15 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. நேரில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில நாம வந்து இன்றைய சூழல்ல நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முதல் உதவி திறன் அப்படின்ற தலைப்புல பேசிட்டே இருக்கோம். நேரில் அவங்களுடைய ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய அவேர்னஸுமே வந்து சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். அந்த வரிசையில நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வருக வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
1: பெரிய காலை வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவிகா சந்திரசேகர்.
0: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
1: நல்லா இருக்க சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம்?
1: அவசரத்துல முதல்ல வந்து பயப்படக்கூடாது, அமைதியா
0: இருக்கணுங்க.
1: ஆமா, சம்பவம் நடந்த இடத்துல வந்துங்க அந்த இடம் நமக்கு பாதுகாப்பா இருக்குதா என்னங்கிறத பார்த்து உறுதி செஞ்சுட்டு டக்குன்னு கொஞ்சம் இடத்த விட்டு காலேஜ் பக்கத்துல நிக்கலாங்க. அப்புறம் பாதிக்கப்பட்டவர் சுவாசிக்கிறாரா இல்லையாங்கிறத பாக்கணுங்க. அப்புறம் உடனடியா 108 போன் பண்ணலாங்க. அப்புறம் அதிக ரத்தப்போக்குன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கையில இருக்க துணியை வச்சு அந்த இடத்த வச்சு அப்படியே ஒரு துணியை போட்டு கட்டிடுங்க. அப்புறம் தீக்காட்டு எல்லாத்தையும் இப்போ அந்த ஃபயர் பாக்ஸ் இருக்குங்க, அதை எடுத்த உடனே அது ஒரு பின் ஒன் மாதிரி இருக்குங்க, அந்த சின்ன எடுத்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணோம்னு வச்சுக்கலாம், அப்படியே பவுடர் மாதிரி வருங்க, தீ அணிஞ்சிருங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த லிக்விட் தீவு பத்தி, காட்டு மேல பரவுற தீவு பத்தி, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்குதுங்க. அதை வச்சு அப்படியே நம்ம வந்து பாதுகாத்துடலாங்க.
0: ஓகேங்க, ஓகே ஓகே. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, நன்றிங்க. அழைத்து மகிழ்ச்சி சந்திரசேகர்,
1: நன்றி,
0: நன்றிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நேயர் நம்ம சொன்ன மாதிரி நிறைய அந்த பேசிக்கான விஷயங்கள் வந்து நம்ம நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அவசரமான உதவி எண்கள் என்னென்ன, அதே மாதிரி சில நேரங்களில் இந்த ரத்தப்போக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் போது நம்ம வந்து இந்த கட்டு போடுற விஷயங்கள் எப்படின்றது கூட நம்ம கற்று வச்சுக்கிறது அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கும் போது அடுத்த நேர் இணைப்பில் வராங்க. வருக வணக்கம்.
2: வணக்கம். பள்ளி நகைகள் இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சொல்லுங்க,
0: தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
2: அதாவது இந்திய சூழல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் சொல்றீங்க. என்னன்னா, இப்ப வெளியில போனா வாட்டர் பாட்டில் அவசரத்துக்கு எடுத்துட்டு போறது ஓகே, ஆனா முதல்ல ஏதாவது ஒண்ணு, இப்ப லேசா கையில ஒரு கீரலோ ஒரு காயமோ அடிபட்டு லைட்டா ரத்தம் வருதுன்னு வைங்களே, ரத்தமே வந்து நிக்காது. அப்படி நிக்காம இருக்கிற போது டக்கு நம்ம அந்த ஐஸ் கட்டி எடுத்து வச்சிட்டோம்னா அந்த ரத்தம் உறைஞ்சிரும், சீக்கிரமா நின்றும். ஒரு 10 அந்த இடத்துல எடுத்து ஐஸ் கட்டி எடுத்து வச்சு வச்சு எடுத்து பார்த்துட்டு ஒரு 20 ரத்தம் நின்றும். அப்புறம் வந்து இன்னொன்னு, இந்த விஷப்பூச்சிகள் பாம்பு இந்த மாதிரி எல்லாம் கடிச்சிட்டாக்கா எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அதை மேல் பகுதியில வந்து இறுக்கமா ஒரு கட்டு போட்டணும். மருத்துவமனைக்கு போற
0: ஏதாவது
2: கொஞ்சம் விளைவு விபரீதமா இருக்குதுங்கிற பட்சத்துல இப்ப நிறைய உதவி எண்கள் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, ஒரு தீனா அதுக்கு ஒரு எண்ணு, மருத்துவ வசதினா 108 இந்த மாதிரி. அதுக்கு வந்து டக்கு நம்ம ஒரு போனை பண்ணிட்டு நான் அந்த மாதிரி பக்கத்துல ஒரு 2 வயசானவங்க அந்த மாதிரி இருந்ததுக்கு டக்குன்னு ஆத்தான் பண்ணேன். 108 போனை பண்ணிட்டு தான் ரெண்டாவது என்ன பண்ணணும்னு யோசிச்சேன். அந்த மாதிரி பண்ணணும், ஏன்னா நம்மளே வந்து பாத்துட்டு இருக்க முடியாது. டக்கு நம்மள ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாதான் அவங்கள வந்து சரி செய்ய முடியும். அப்புறம் இன்னும் முதலுதவி வந்து, இந்த திடீர்னு நம்ம தூங்குறப்ப இந்த வீட்டுக்குள்ள அது குலவின்னு சொல்லுவாங்க, அதாவது பறந்து வந்துட்டு இருக்கோம், பூரானு இந்த சின்ன சின்ன இந்த இதெல்லாம் வந்து கடிச்சிச்சுன்னு வைங்களே, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் தான், போய் ஒரு டிடி போட்டுக்கிறது நல்லது. ஆனா வந்து இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம தொளிச்சுட்டு ஒரு 2 எடுத்து அந்த இடத்துல நம்ம தேய்ச்சி விட்டோம்னா, எனக்கே போன வாரத்துல ஒரு குலவி கடிச்சிச்சு, அதே மாதிரி என் பையனுக்கு ஒரு 6 இருக்கு, பாத்ரூம்ல செப்பலை கழட்டின உடனே கட்டா அது குலை மேல கால வச்சுட்டா, அப்படி அம்மாண்ட அளவு எரியுதுன்னு உடனே சின்ன வெங்காயம் தேய்ச்சி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் டிடி போட்டு கூட்டு
0: வந்துட்டேன்.
2: ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கா தெரிஞ்சு வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லது. டக்குன்னு அதுக்கு என்ன செய்யணும், பெருசு பெருசுக்கா நம்ம ஒன்னும் மருத்துவம் பார்க்க முடியாது. அந்த குலவையெல்லாம் கடிச்சிச்சுன்னா அந்த விஷமே வந்து உங்களுக்கு மேலேயே ஏறதே கிடையாது. வெங்காயம் தேய்ச்சோம்னா எரிச்சல் அப்படியே உடனே நின்றுங்க. அந்த மாதிரி சில பல விஷயங்களை பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதான்.
0: ஓகேங்க, ரொம்ப அற்புதமா உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க, நன்றிங்க.
2: நன்றி.
0: அதாவது அவங்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது இந்த பாம்பு கடி இந்த மாதிரியான பூச்சிகளுடைய இருக்க கடிகளாக இருக்கட்டும், அதுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து ரியல் டைமில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற அந்த ப்ராக்டிக்கலான ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் நேர் வந்து ரொம்ப அற்புதமாக ஷேர் பண்ணாங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 11:20 ஆயாச்சு. இன்றைக்கு நாம் பேசிட்டு இருக்கிற தலைப்பு, இன்றைய சூழலில் நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முதல் உதவி திறன் என்ன, என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அழைக்க வேண்டிய எண்கள் 9344-9010-18, 9342-9018. புதிய நேயர்கள் 8300-0019-1018 அப்படின்ற இந்த எண்ணை பயன்படுத்தலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அற்புதமான பாடல் வருது. சிங்கம் 2 திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் குழுவினர் பாடியது. தேவி ஸ்ரீ பிரசாத் இசைமேட்டில் ஊட்டி FM 101.8. ஸ்டே டியூன்ட்.

0: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு.
1: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
0: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
1: பழுதடைந்த மின் சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
1: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
0: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
2: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 11:27 ஆயாச்சு. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்கு அடுத்த அன்பு அழைப்பாளர். ஓகே, என்னோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் நீங்க பேசலாம். வணக்கம். ஹாய், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்
3: சார்.
2: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: கோவை சிறுவாணிச்சாரல், நரசிங்கபுரம், என்கே கந்தசாமி.
2: எப்படி இருக்கீங்க கந்தசாமி அவர்களே?
3: சூப்பரா இருக்கங்க.
2: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன். அதாவது நான் வாழ்க்கையில அனுபவிச்சது ஒண்ணு.
2: சொல்லுங்க.
3: அதாவது அல்சர் மனுஷனுக்கு வருவீங்க.
2: சரிங்க.
3: அல்சர், அதுக்கு அதாவது நாட்டுக்கோழி முட்டை பால் ஒரு டம்ளர்ல காலையில வெறுவகத்துல பால காய்ச்சி உடச்சு உள்ள ஊத்தி அந்த சக்கரை வேணாலும் போட்டுக்கலாங்க. போட்டு குடிச்சா ஒரு வாரத்தை குடிச்சா போதுங்க, அல்சர் அப்படியே கிளீன் ஆயிருங்க. அது ஒரு குறிப்பா. இன்னொன்னுங்க
2: சொல்லுங்க,
3: இது சிறுநீரத்துல கல் வருது இல்லைங்க?
2: ஆமாங்க.
3: அதுக்கு எளிய மருந்து நான் அனுபவிச்சது இந்த ரெண்டுமே. அதாவது திராட்சை பழம், கருப்பு திராட்சை பழம் இருக்குதுங்க.
2: ஆமாங்க.
3: ஒரு கையளவு எடுத்துட்டு அது கூட ஒரு 4 மிளகு

0: அஞ்சாறு பூளப்பூ இதையெல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சு வெறும் வயிற்று காலையில் குடிக்கணும்.
1: முன்னாடி குடிச்சிடணும்.
0: ஆமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் குடிச்சிட்டா
1: ஒரு நேரம் குடிக்கணுங்களா இல்ல மூணு நேரம் குடிக்கணுமா?
0: ஒரு நேரம் காலையில் மட்டும் எம்டி ஓத்துல குடிச்சா போதுங்க.
1: சரி, அதாவது இது இதுவும் வந்து ஒரு முதலுதவி திறன் அப்படின்னு நம்ம நிச்சயமா கன்சிடர் பண்ணிக்கணும்.
0: இல்லைங்க, நாம ஹாஸ்பிட்டல் போனா 40,000-50,000 செலவாகும்.
1: ஆமா ஆமா ஆமா,
0: இது எளிய மருந்துங்க, நான் அனுபவிச்சது இது.
1: சரி சரி சரிங்க.
0: வலி வந்தா போடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம்,
1: அவ்வளவுதான்.
0: அப்போ நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 20-25 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா கல் நம்ம சிறுநீரகத்தில் வந்துருங்க.
1: ஓகேங்க. இப்ப நான் வந்து இடைமறிக்கிறேன். இந்த தலை பற்றி உங்களுடைய கருத்து, இன்றைய சூழல நாம் தெரிந்திருக்க வேண்டிய முதல் உதவி திறன் என்னென்ன விஷயத்தை நீங்க சொல்லுவீங்க, சொல்லுங்க போயிடலாம். இதை தாண்டி வேற என்ன விஷயங்கள் இப்ப காமனா வந்து, இப்போ ஒருத்தங்க நீர் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி ஃபயர் சார்ந்த விஷயங்கள், அல்லது விபத்துகள் ஏற்படுது, என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா யாராச்சும்?
0: அப்படி பெருசா ஹெல்ப் பண்ணிருந்தது சார் இது வரைக்கும்.
1: ஆனா தைரியமா இருக்கணும் அப்படி சொல்லிடலாமா?
0: தைரியம் இருக்கும். சில ஆக்சிடென்ட் நான் கையோட உடனே வண்டியில் வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துவேன்.
1: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த உயிரை வந்து உடனடியாக தாமதம் செய்யாமல் காப்பாற்றுவதுமே வந்து ஒரு நல்ல ஒரு முதல் உதவி திறன் தான்.
0: கண்டிப்பா அது மாதிரி ரெண்டு பேர்த்த காப்பாற்றிக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பருங்க, அருமை, நன்றிங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் கட்பாடியில இருந்து.
1: நலமாக இருக்கீங்களா சந்திரசேகர்?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர், சொல்லுங்க.
2: ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த CPR அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நின்றுச்சு, நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த முதல் உதவி அப்படிங்கறது எப்படி செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமா முனைப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நிறைய பேருக்கு இந்த சோசியல் மீடியா எல்லாம் கூட பாக்குறோம், அவங்க மைக்கு கீழே விழுந்துறாங்க, விழுந்து அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு CPR பண்றாங்க. அந்த CPR பண்ண அடுத்த அவசர காலம் அப்படின்னா இந்த ஒரு தற்காப்பு விஷயம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப நல்லது. அடுத்து ஒருத்தவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க அப்படின்னா, நம்ம டக்குன்னு பதட்டப்பட்டு எல்லாருமே ஒன்னா அவங்க கும்பல சுழ்ந்துரும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல அவங்களுக்கு சஃபகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சஃபகேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்கள சுத்தி கொஞ்சம் கேப் மாதிரி விட்டு அந்த இடங்கள்ல இருக்கணும். ஆமா, பதட்டப்படக்கூடாது, அந்த இடத்தை சுத்தி ஆட்கள் எல்லாம் சேரக்கூடாது. ராதர் கொஞ்சம் இடைவெளி விட்டு கேப்பாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த சஃபகேஷன் அப்படிங்கறது போகி அவங்க முகத்துல லைட்டா தண்ணி தெளிச்சு அந்த சமயத்துல இந்த குளுக்கோஸ் வாட்டர் அப்படிங்கறது கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சத்து குறைபாடு சக்தி இல்ல அப்படிங்கறதுனாலதான் மயக்கம் வந்திருக்கு. அப்ப குளுக்கோஸ் வாட்டர் அப்படிங்கிறது பெஸ்ட். அதனால கையில எப்பொழுதுமே அந்த ஒரு பாக்கெட் அப்படிங்கறது வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, சிலருக்கு வந்து இந்த வலிப்பு அது மாதிரியான விஷயங்கள் வரும். அந்த சமயத்துல நம்ம ஒரு மித்து மாதிரி என்ன பண்ணுவோம், ஏதாவது பக்கத்துல இரும்பு ஆயுதங்கள் இரும்பு ராட் இருக்கா அப்படின்னு கையில கொடுத்துருவோம். ஆனா அந்த மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாக்க வந்து வெளியில அப்படியே தள்ளி அப்படியே பல்லால கடிப்பாங்க. அவங்க நாக்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல அவங்க என்ன பண்றோம்னு தெரியாத அவங்க நாக்க கடிச்சா அது துண்டுபட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. சோ அந்த சிச்சுவேஷன்ல யாராவது நாக்க வெளியில தள்ள போட்டு பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வாய திறந்து அந்த நாக்கு பகுதியை உள்ள தள்ளி விடுறதுக்கு முயற்சி அப்படிங்கறது செய்யணும். ஆமா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பதட்டப்பட்டு அவங்க கையில இரும்பு ராடு கொடுக்கற அது பண்றேன் இது பண்றேன்லாம் கொடுக்கவே கூடாது. அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அந்த ஸ்டேஜ் அப்படிங்கறது அவங்களே வந்துருவாங்க. பட் நம்ம வந்து அவங்க ஏதாவது கூர்மையான ஆயுதங்கள் பக்கத்துல அவங்க போய் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை கையில இருந்து எடுத்து அப்புறப்படுத்தணும். நாக்கு பல்லு கடிக்கிறாங்க அப்படின்னா அதை அப்புறப்படுத்துறதுக்கு பண்ணும். இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கறது எடுக்கிறது அப்படிங்கறது ஒரு ஒரு பெரிய விபத்துல இருந்து ஒரு மனுஷனை காப்பாற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கும் சார்.
1: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் அப்படியே டக் டக் டக்னு புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி சூப்பர்.
2: ஆமா, மூணு பாயிண்ட்ஸ் நாங்க இன்சிஸ்ட் பண்ணிருக்கேன்.
1: ஓகே, நிச்சயமா கேட்கக்கூடிய எல்லா லிசனருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். நன்றி சந்திரசேகர்.
2: Thank you sir. வேலு சந்திரசேகர் விடைபெறுகிறேன். பை பை.
1: நன்றி நன்றி வேலு சந்திரசேகர். ஓகே, அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம் ஐயா, நான் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாளையம் புதூர்ல இருந்து பாட்டப்பன் பேசுறேன்.
1: பாட்டப்பன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். எப்படி போயிட்டு இருக்குது? எப்படி இருக்கு ஊரு? எப்படி இருக்கு?
3: அருமையா இருக்கிறா. நம்ம தொலைக்காட்சி

0: ரேடியோல கேட்டு நல்லா இருக்கிறேன்.
1: ஓகே சொல்லுங்க தலைப்பு வச்சு உங்களுடைய கருத்து என்ன?
0: ஐயா
1: சொல்லுங்க.
0: அதாவது
1: வார்த்தைகளே வரமாட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது மனசு வருத்தமா இருக்கு.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனு மாற்றப்படுங்க.
1: போதை பழக்கத்தை விட்டு நம்ம ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் செய்யணும்னு. ஆனா என்ன மாதிரியான ஆரோக்கியமான முதல் உதவி திறன் எல்லாம் நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: ஆமா ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்காப்புக்கு பாத்தீங்கன்னா சில குழவையோ இதெல்லாம் கடிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த நாய் உருவிங்கிற ஒரு இலை இருக்குங்க.
1: திரும்ப சொல்லுங்க.
0: ஒரு நாலு வச்சு நல்லா கடிச்சு கடிச்சு.
1: ஐயா மீண்டும் இலை பேர் சொல்லுங்க, மன்னிக்கவும். இலையினுடைய பேரை மீண்டும் சொல்லுங்க ஐயா.
0: நாய் உருவி.
1: சரி,
0: அதுன்னு மிளகு சேர்த்து சாப்பிட்டு தற்காப்புக்கு ஓரளவுக்கு விஷம் ஏறாதுங்க. குழவி தேல் கடி எல்லாமே.
1: அதனால இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம்.
0: நன்றி.
1: நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப அற்புதமா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் செல்ஃப் ப்ரிகாஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நேரில் வந்து கூட சிஆர்பி பற்றி சொன்னாங்க. ஸோ நம்ம பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்ப காஷியஸாக பண்ணணும். அதே மாதிரி நம்ம கட்டு போடும் பொழுது, இப்போ தினமும் ஒரு விபத்து ஏற்படுது அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கட்டு போட தெரிஞ்சாதுன்னா அதை வந்து நம்ம ரொம்ப காஷியஸாக வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு எலும்பு முறிவு இருக்கட்டும் அல்லது வேறு விதமான ஒரு விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம எப்படி கையாள தெரியணுன்றது மிகவும் முக்கியம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு எல்லாத்துக்குமே வழக்கமான ஒரே மாதிரியான ப்ரொசீஜரை வந்து நம்ம எல்லா சிச்சுவேஷனுக்கும் நம்ம அப்ளை பண்ணிட முடியாது. அது வந்து அது பாதிக்கப்பட்ட நபருக்கு மேன்மேலும் அந்த விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இம்பேக்டை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளுமே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்து பார்க்குறோம். அருவி அல்லது வாட்டர் ஃபால்ஸ்ட்டு போய் செல்ஃபி எடுக்கிறது அல்லது இந்த வியூ பாயிண்ட்ஸுங்கள்ட்ட போய் வந்து ஃபோனை வச்சுட்டு நிற்கிறது, ரீல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதே வந்து நம்மளுடைய இந்த மாதிரியான விஷயங்களை குறைச்சிக்கிறதே வந்து மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஆபத்துன்னு தெரிஞ்சுமே அந்த ஆபத்தை உணராமல் நம்ம அந்த மாதிரி இடங்களில் தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணும்போது எல்லாருக்குமே நம்ம ஒரு விதமான ஒரு அசௌகரியத்தை வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உருவாக்கும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். இணைப்பில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் மற்றும் நேயர் வணக்கம். ஓகே, நேயருடைய இணைப்பை வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. அதே போல் ஆரம்பத்தில் ஒரு நேர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டருடைய டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அந்த திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாறுபடும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூரில் வந்து ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஹில் ஸ்டேஷன்லேயும் அதே ட்ரை பண்ணுறேன், ஒரு கரையிலேருந்து மறு கரைக்கு வந்து நான் வந்து ஸ்விம்மிங் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் மாதிரியான விஷயங்களில் அது வந்து நிச்சயமாக ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நிறைய சோகமான நிகழ்வுகளுமே நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டரினுடைய திக்னஸ் வந்து அதிகம். ஸோ ஒரே ஊர் மாதிரி இன்னொரு ஊரும் இன்னொரு இடமும் இருக்காது அப்படின்றதும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பதிவு செய்யலாம். அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்னதம் சேர்ந்து செல்வராஜ் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா சார்?
1: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம் சார். நீங்க தலைப்பு என்னங்க சார்?
1: தலைப்பு இன்றைய சூழல நாம தெரிந்திருக்க வேண்டிய முதல் உதவி திறன், என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
2: ஆமாங்க சார், இன்றைய காலகட்டம் பாத்தீங்கன்னா எங்காச்சும் போகும்போது பாத்தீங்கன்னா வழியில பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத விபத்துக்கள் ஆயிருதுங்க சார்.
1: ஆமாங்க,
2: சில விஷயங்கள் தெரிஞ்சு ஆனா நாம தெரிஞ்சு வைக்கணும். அது படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதாவது அந்த துறையில படிச்சிருந்தா தான் அதை ஹெல்ப் பண்ண முடியுங்க சார். அது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா போய் பாக்குறக்க எல்லாம் பயந்துக்குவாங்க பக்கத்துல போறக்கு. அந்த டாக்டருக்கு படிச்சவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் அது மனதைரியம் வரும் சார். ரத்தத்தை பார்த்து சில ஆளு பார்த்தீங்கன்னா மயக்கம் விழுகிற ஆளுகள்
1: இருக்காங்க. ஆமாங்க
2: ஆமாங்க சார். அதனால
1: அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது என்ன நம்மளால என்ன நம்மளால ஆன ஒரு உதவியும் நம்ம செஞ்சுதானே ஆகணும்.
2: நம்மளால என்ன செய்ய கூட்டம் கூடாம இருக்கணும். காத்து போற மாதிரி பாத்துக்கோணும். அவங்க அந்த பேஷண்ட்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காத்து வர மாதிரி பாத்துக்கோணும். கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க வந்து பயந்துக்காம இருக்கணும் சார். அதான் சார் மெயின். பக்கத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் பயந்துருவாங்க, இருக்கிற பயப்படுத்தி விட்டுருவாங்க. ஆகினால அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க தைரியமா ஊக்கம் கொடுத்து பேசணும் சார். அதாவது அதான் சார், அந்த துறை அந்த டாக்டர் படிச்சவங்க தான் போய் பக்கத்துல நின்று முதலுதவி செய்ய முடியும். ஆனா சில வேலை செய்யறாங்க. ஆனா முதலே அதாவது ஆம்புலன்ஸ் போன் பண்ணி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல அதான் செய்வாங்க. ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டு வந்து அவங்க

0: பாத்துக்குவாங்க, நாமையே போய் பாக்கணும் சிலர் இருப்பாங்க. ஏன்னா ரத்தத்தை பார்த்தானே சில ஆளுக்கு பயந்துருவாங்க இல்லைங்களா சார்.
1: ஆமாங்க.
0: அதனால சில பேர் இப்ப அது போறக்க பக்கத்துல போறக்க கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க சார். நான் பல இடத்த பாத்துருக்க பல தூரம் நின்றுதான் பாக்குறாங்க, வழி பக்கத்துல யாரும் போக மாட்டேங்கிறாங்க சார்.
1: ஆமாங்க
0: இல்லைங்களா.
1: ஆமாங்க.
0: இந்த காலகட்டம் அந்த மாதிரிதான் இருக்குது சார். ஆனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லதுதான். ஆனா இப்ப யாருமே அதாவது நான் பஸ் சொன்ன மாதிரி பக்கத்துல போற கொஞ்சம் பயந்துக்கிறாங்க, ரத்தத்தை பாக்கத்தால எல்லாம் பயந்துக்கிறாங்க சார்.
1: பட் எல்லாரோட மனநிலையும் இப்படி இருக்கிறது இல்லைங்க. நம்ம சிலருக்கு போய் ஹெல்ப்
0: பண்ணுறோம், எல்லாரும் அப்படி இருப்பா இருக்க மாட்டா சொல்ல முடியாது. ஒரு சில பேர் தான் பக்கத்துல போய் பாப்பாங்க, என்னதான் அதை போய் பாக்கலாம் பாப்பாங்க, போய் அவங்கதான் எதாவது அவங்களுக்கு என்ன முதல்ல தண்ணி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க சார். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு சில ஆள் பாத்தீங்கன்னா தண்ணி ஃபர்ஸ்ட் கொடுக்கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு சில ஆளுகள். ஆனா
1: தேங்க்யூ சார். நன்றிங்க, நன்றி. ரொம்ப அற்புதமாக நேயர் வந்து அவனுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எண்ணங்களின் எண்ணங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.7 நேரம் 11:40 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அற்புதமான ஒரு பாடல் வருது, கூலி திரைப்படத்திற்காக.

உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?

0: இதோ உங்களுக்காக தான் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 11:44 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் ஓடிஎஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில். இன்றைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய சூழலை நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முதல் உதவி திறன், எந்தெந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பற்றி நேர்கள் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து பர்சனலாக சில விஷயங்களை வந்து நம்ம ஃபீட் பண்ணி, நம்மளுடைய ஃபோனில் வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எமர்ஜென்சி டயல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கால்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய ஃபோனில் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 5 நம்பர்ஸ் அல்லது 3 நம்பர் நம்ம ஆட் பண்ணி வைக்கலாம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஒரு SOS சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்குது. நம்மளுடைய பவர் பட்டனை வந்து ஒரு 5 முறை அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. அனுப்பணுன்னா அந்த பர்டிகுலர் பர்சன், நம்மளோட ரிலேட்டிவாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம யார் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகும், ஐ மீன் அன் எமர்ஜென்சி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போகும். ஒருவேளை இந்த கார்டுகள் அல்லது யாருமே ஆள் இல்லாத ஒரு இடங்களில் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத சூழலில் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு நிச்சயமாகவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களை பார்த்தோம் அப்படின்னா நிறைய ட்ராவல் பண்ணுறோம், நிறைய இடங்களுக்கு வந்து போகிறோம், நிறைய வெஹிக்கிள் தான் நம்ம அதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபஸ்ட் எய்டு ரீதியான விஷயங்கள், ஒரு வாகனத்தில் ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டாலோ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரியான மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்றதுமே வந்து மிக முக்கியமாக நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட நம்ம வந்து சொல்லலாம். நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு அன்பு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: கோவை செல்வரம் சையத் ரசூல்.
0: ஐயா பேர் மீண்டும் சொல்லுங்க.
1: சையத் ரசூல்.
0: நலமா இருக்கீங்களா?
1: முதலுதவி செய்யறது வந்து அவருக்கு மறுபிறவி போல. அவர் எந்த இதுல இருப்பாரு நம்மளுக்கு தெரியாதுங்க.
0: ஆமாங்க,
1: ஆமா. அதனால நம்மளுக்கு உதவி பண்ண போகும்போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்து பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நாள் தேடி நல்லா நல்ல உதவி பண்றாங்க, எண்ணங்கள் அவருக்கும் வளரும். அந்த போது அவர் என்ன பண்றோம், நாளைக்கு ஏதோ இருக்கும்போது அவர் உதவி செய்ய போயிடுவாரு. இப்படிதான் ஒவ்வொரு வளர்ச்சி ஒன்னா நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலீடு செய்யும் போது வந்து நிறைய பேர் கூட்டம் கூடுவாங்க, கூட்டம் கூடுறவங்க ஒவ்வொருத்தரும் மறுபடியும் பேசிட்டு இருப்பாங்க. அது ஒருத்தர் வந்து ஒருத்தர் படம் எடுத்துட்டு இருப்பாரு, போன் வச்சு படம் எடுத்துட்டு இருப்பாரு, அவர் எடுத்து அதை வாட்ஸ்அப்ல போடுவாரு. வாட்ஸ்அப்ல போடும் போது அதே அவங்க யாராச்சும் உறவினர்களாக ஒருத்தர் பாக்கலாம் இல்லைங்களா, அவங்க உறவினர் பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு பாக்கணும். அந்த அது இது ஒரு முதலீடு உதவி மாதிரிதான். இதுவும் வெளியே எடுக்கிறவங்க பண்றாங்க. இப்ப நீங்க இருந்தாலும் இந்த மாதிரி சமூக சேவைக்கு வந்து அவங்க வருஷம் போடும் போது 4 பேர் பாக்குறாங்க, 4 பேர் போகும்போது அவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க, உறவினர் யாரோ நண்பரா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யற மாதிரி இதாகுங்க.
0: நிச்சயமா
1: என்னோட இதுங்க.
0: ஓகே, ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு வேலிடான கருத்தை சொன்னீங்க, நன்றிங்க.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க. இப்போ நிறைய இடங்களுக்கு போனோம் அப்படின்னு நிச்சயமா நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனா எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இப்போ நிறைய இடங்களுக்கு வந்து அதிகமாக கூட்டம் இருக்கிற இடங்கள், அந்த மாதிரி இடங்கள் போகும்போது ஒரு எதிர்பறையான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் எப்படி வந்து ஒருத்தரை வெளிக்கொண்டு போகுது, ஒரு எக்ஸிட்டில் வந்து நம்ம எப்படி வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஒரு வேளை இமீடியட்டாக கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு உயிரை வந்து நம்ம நிச்சயமாக காப்பாற்றலாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: மசனகுடியில இருந்து கனக சபாபதி சார்.
0: சார் நலமா இருக்கீங்களா?
2: நலம் சார், தாங்கள் நலமா?
0: நலமாக இருக்கிறோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு காட் ரோடு, ஒரு காட் பகுதியில இருந்து பேசுறீங்க, நீங்க நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க, நிறைய அனுபவமே இருக்கும், சொல்லுங்க உங்க தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன
2: சார்? அருமையான தலைப்பு கொடுத்துருங்க, ரொம்ப நன்றி சார். அப்புறம் பாத்தீங்கன்னா சார், நம்ம வந்துட்டு இப்ப இந்த ஏரியா வந்து ஒரு முக்கியமான ஏரியா சார்.

0: மசனகுடி வந்து சுற்றுலா தலமாக அழைக்கப்படுகிற ஒரு ஏரியா.
1: ஆமாங்க,
0: இங்க வந்து நிறைய பேர் வந்து போறாங்க. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது, சில பேருக்கெல்லாம்
1: தெரியறதில்ல.
0: அப்ப சில நேரங்கள்ல வந்து சில பேர் பசங்க வந்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது சில இடத்துல வந்து விழுந்துருவாங்க. அப்ப அந்த நேரத்துகள்ல நாங்கெல்லாம் போயிட்டு அவங்கள தட்டி ஒண்ணும் இல்லப்பா
1: அப்படின்னு
0: சொல்லி தண்ணி எல்லாம் கொடுத்து அப்புறம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எல்லாம் அனுப்பி வச்சு அந்த மாதிரி எல்லாம் அனுப்புவோம். அப்புறம் நாங்க வந்து இந்த வேலைக்கு போகும்போது என்னோட பையில வந்து எப்பவுமே சில பொருட்கள் வச்சிருப்பேன் சார். எப்படின்னா தலைவலி காய்ச்சல் மாத்திரை வச்சிருப்பேன், அப்புறம் காட்டன் பஞ்சு, அந்த புண்ணுக்கு போடக்கூடிய அடிபட்டா போடக்கூடிய மருந்து, இது எல்லாமே என்னோட பேக்ல வந்து நான் எப்பவுமே வச்சிருப்பேன் சார். ஏன்னா நம்ம இங்க இருந்து இப்போ மசனங்குள்ள இருந்து கொஞ்சம் தூரம் அப்படி வேலைக்கு போகக்கூடிய இடங்கள் இருக்கும், அந்த இடத்துல ஒண்ணும் எமர்ஜென்சி ஒண்ணுமே இருக்காது,
1: கிடைக்காதுங்க.
0: ஆமா, தலைவலி மாத்திரையில இருந்து தலைவலி தைலம் கூட நான் என் பையில எப்பவுமே வச்சிருப்பேன் சார். எனக்கு மட்டும் இல்ல, மத்த என் கூட வேலை செய்யறவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆனாலும் உடனே அதை கொடுக்கறதுக்கு செய்யறதுக்கு ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு முதல் உதவி மாதிரி எப்பவுமே நாங்க வச்சிருப்போம்.
1: வச்சுக்கிறது நல்லது.
0: ஆமா சார்,
1: ஓகேங்க.
0: வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.
1: நன்றி நன்றி, ரொம்ப அற்புதமாக உடைய கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க, நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வருக, வணக்கம். இணைப்பில் இருங்க, பேசலாம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: கணேஷ் சிறுமுகையில இருந்து பேசுறேன் சார். கணேஷ் சிறுமுகையில இருந்து பேசுறேன் சார்.
1: கேக்குது கேக்குது, சிறுமுகை எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சிறுமுகை இன்னைக்கு வெயிலும் இல்ல, மேகமூட்டம் இல்லைங்க, நிசப்தமா அழகா இருக்குங்க சிறுமுகை.
1: அழகா இருக்கு. ஓகே, சொல்லுங்க தலைப்பு வச்சு உங்களுடைய கருத்து என்ன.
2: ஊட்டி எப்படி இருக்குங்க சார் இன்னைக்கு கிளைமேட்?
1: அதே தான் சேம், அங்க எப்படி இருக்கோ இங்கே அதே மாதிரி தான். ஊட்டி கிளைமேட்லாம் சொல்லவே முடியாது.
2: ஆமாங்க, அங்க சேஞ்ச் ஆகும்போது இங்கேயும் சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா அதோட தொடர்ச்சியில தானே சிறுமுகை இருக்கு.
1: ஆமா ஆமாங்க ஆமாங்க,
2: மேட்டு பழையம் பக்கத்துல தான் சிறுமுகை இருக்கு.
1: நிச்சயமாக சொல்லுங்க சார், தலைப்பு வச்சு உங்களுடைய கருத்து என்ன.
2: தலைப்பு கேட்டாங்க, பேசின நேயர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. அருமையா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, பாட்டும் சூப்பரா போயிட்டு இருக்கு.
1: நன்றி,
2: வாழ்த்துக்கள். அதாவதுங்க எங்க ஊர் மேல பவானி ஆறு போகுதுங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்துக்கு வந்து பங்கனுக்கு வர்றவங்க புதுசா வெளியூர்ல இருந்து வருவாங்க.
1: சரி,
2: அந்த மத்தியான நேரத்துல காலை நேரத்துல அந்த பங்கன் டைம்ல கொஞ்சம் கேஸ் கிடைச்சதுன்னா பக்கத்துல ஆறு இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா ஆத்துல வந்து விளையாடுறதுக்கு வர்றாங்க.
1: சரி,
2: அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஆழம் இருக்கு என்ன ஏதுன்னு கரெக்டா தெரியாது,
1: தெரியறதில்ல.
2: ஆமாங்க, அதுல வந்து இந்த அங்க வந்து ரெகுலரா துவைக்கிற பொம்பளை இருக்கிறவங்க அவங்க வந்தாங்கன்னா அங்கெல்லாம் ஆள் இருக்குங்க, பார்த்து போகாதீங்க அப்படி இப்படின்னால அட்வைஸ் கொடுப்பாங்க.
1: சரி,
2: இருந்தாலும் ஒரு சிலர் அதைய கேட்டுக்கிறாங்க, ஒரு சிலர் கேட்டுக்கறதில்ல. ஆமாங்க, அந்த மாதிரி எங்க ஏரியாவில ஏகப்பட்ட விபத்துகள் நடந்திருக்கு, உயிரிழப்பெல்லாம் நடந்திருக்கு.
1: சரிங்க,
2: அதுக்கு போர்டு கூட வச்சிருக்கிறாங்க, ஆழமான பகுதி இங்கெல்லாம் போக வேண்டாம் போர்டு கூட வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் வர்றவங்க அதைய பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அப்புறம் நம்ம என்னங்க முதலையே சொன்னா நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொன்னா அப்புறம் அவங்க உறவினர்கள் உட்கார்ந்து தலைகிறத பார்த்தா அவ்வளவு
1: வேதனையா இருக்கு இல்லைங்களா? ஒரு ஒரு அறிவுரையை அந்த சரியான நேரத்துல கேட்காம போகும்போது அதனுடைய இழப்பு மிக பெரிதாக இருக்கும்.
2: ஆமாங்க, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நானே வந்து எங்க வீட்டுல துவைக்கிறதுக்கு போவாங்க காலையில நேரத்துல.
1: சரி,
2: சாயங்கால நேரத்துல துவைக்கிறதுக்கு போனாங்கன்னா நான் அவங்க துவைச்சதுக்கு அப்புறம் துணி எடுத்துட்டு வர்றதுக்காக நான் போவாங்க.
1: சரி சரிங்க,
2: அப்ப புதுசா அந்த ஏரியாவுக்கு அவங்க பார்த்தாவே தெரியும் அவங்க புதுசா வந்திருக்கிறாங்கன்னு தெரியும். அவங்க கிட்ட சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் அங்கெல்லாம் கொஞ்சம் ஆழமா இருக்குண்ணா, குழந்தைகள் எல்லாம் இறக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொருத்தர் வந்து அதுல சரி அப்படின்னு சொல்லி காதுல வாங்கிக்குவாங்க, ஒவ்வொருத்தர் வந்து அது பாத்துக்கலாங்க அப்படின்ட்டு இறங்குவாங்க. ஆமாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்றத ஒவ்வொருத்தரும் ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கறது இல்ல சரி அவங்க சௌரியம் அப்படின்னு விட்டுறதுதாங்க.
1: இருந்தாலும் நம்ம சொல்ற விஷயத்த நிறுத்தக்கூடாது, நம்ம வந்து தொடர்ந்து
2: சொல்லிட்டு கண்டிப்பா இல்லைங்க. அங்க போர்டே போட்டிருக்காங்க, எங்க ஏரியாவில் வந்து ஆழமான பகுதி இறங்க வேண்டாம் சொல்லி போர்டே பஞ்சாயத்து போர்டுக்காரங்க போர்டே வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் புதுசா ரெகுலரா வர்றவங்களுக்கு இந்த இடத்துல ஆழம் இருக்கு இந்த இடத்துல ஆழம் இருக்காதுன்னு தெரியுங்க,
1: தெரியறதில்ல தெரியறதில்ல.
2: புதுசா வர்றவங்களுக்கு வந்து அது தெரியறதில்ல.
1: சரிங்க சரி சரி,
2: என்ன ஆயிருப்போது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இறங்கிடுறாங்க.
1: நிச்சயமாக
2: பாருங்க, அந்த மாதிரி ஆழத்துல எல்லாம் குழந்தை இப்ப சமீபத்துல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 4 வயசு குழந்தை, அந்த குழந்தை இறங்குனதுதான் தெரிஞ்சதுங்க, கடைசியில பார்த்தா அது எங்க போச்சு என்னன்னு தெரியல. நாங்க கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம் இது, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து அழகிறாங்க, எங்க அப்பவே சொன்னாங்க.

0: ஏங்க கேட்டீங்களா நீங்க அப்படின்ட்டு திட்டிருக்கவும் முடியல, அனுதாபப்பட்டிருக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய ஆயிடும்.
1: அதுதான் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை தான்.
0: ஆமாங்க ஆமாங்க
1: ஓகேங்க
0: கண்டிப்பா.
1: ஓகே. ரொம்ப ரொம்ப நிறைய முக்கியமான கருத்துக்கள். அந்த அறிவிப்பு பதாகைகளை வந்து நம்ம கவனமாக ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம மனசில்
0: ஏன்னா
1: வைக்கணும்.
0: அந்த அறிவிப்பு பலகை வச்சிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் விஷயம் இருக்கிறதுனால தான் அந்த பலகை வைக்கிறாங்க,
1: ஆமாம்,
0: அறிவிப்பு
1: சும்மா
0: பலகை
1: எதுவும் சொல்ல
0: வைக்கிறாங்க.
1: மாட்டாங்கல்ல.
0: அதை இவங்க வர்றவங்க அதை பார்த்துட்டு, அதாவது அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க. அது
1: ஓகே.
0: என்ன ஆயிரப்போது பாத்துக்கலாம், எதுல தானே விளையாடலாங்க சார், ஆனா தண்ணியில மட்டும் விளையாடக்கூடாது.
1: அதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா பட்டுன்னு சொல்லிட்டீங்க.
0: ஆமாங்க,
1: ஓகேங்க.
0: தண்ணீர் வந்து ஓடுற தண்ணியா இருந்தாலும் சரிங்க, நிக்கிற தண்ணியா இருந்தாலும் அந்த தண்ணியில இறங்கினாலும் சரி, விளையாடுறது பார்த்துதான்
1: குறைச்சு
0: விளையாடணும்.
1: குறைச்சு மதிப்பிடவும் கூடாது.
0: ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரிங்க ஓகேங்க.
0: நெருப்பு ஒண்ணு, தண்ணீர் ஒண்ணு,
1: ஆமா,
0: நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: நிச்சயமாக.
0: யாராச்சும் நம்ம கிட்ட பாருங்க இப்படின்னு ஏதாவது அட்வைஸ் சொன்னா கூட அப்படிங்களா, நான் காது கொடுத்து கேட்டு, நான் நம்மளுக்கு நல்ல நேரம் இருந்தா காது கொடுத்து கேட்போம், இல்லைன்னா கேட்க மாட்டாங்க.
1: சரிங்க ஓகே. ஓகேங்க, ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ரியல் லைஃப்ல என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னு கூட ஷேர் பண்ணீங்க. நிறைய நேர்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கும். நன்றிங்க அழைத்தமைக்கு.
0: வாய்ப்புக்கு நன்றி. இனிமேல் அதாவது தண்ணீர் நிலை நீர்நிலைகளுக்கு செல்லும்போது யாராச்சும் அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து யாரா இருந்தாலும் ஏத்துக்கோங்க.
1: ஓகே,
0: நல்லா தான் சொல்றாங்க அப்படின்னு ஏத்துக்கோங்கன்னு நான் எல்லாருக்கும் சொல்றேன்.
1: ஓகேங்க, தேங்க்யூ.
0: வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
1: ஓகே. அதாவது நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டிய நிறைவு கருத்தாகவே இவரே வந்து ஒரு டேக் ஹோம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களா, அதை செஞ்சு அதை அசால்ட்டாக எடுக்கவே எடுக்காதீங்க. அது வேறு யாருக்காகவும் சொல்கிறதில்ல, உங்களுக்காக தான் சொல்லப்படுற விஷயம். எங்கே போகிறீங்களா அதை வந்து கேர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நேர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க என்னென்ன விஷயங்களை பார்த்தாங்க, ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப நல்லா அற்புதமாக சொன்னாங்க. அதே மாதிரி என்னென்ன விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கணும், நம்ம கையில் வச்சுக்கணும், அதை நம்முடைய பிரயோஜனத்துக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய பிரயோஜனத்துக்கும் அது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து நேர்கள் வந்து சொன்னாங்க. இப்போ நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ ஒரு நேர் வந்து கூட சொன்னார், பிளட் பார்த்தா நிறைய பேருக்கு வந்து பதட்டம் ஏற்படும், அதே மாதிரியான சில சூழ்நிலையில் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தர் வந்து நீரில் வந்து வாட்டரில் மாட்டிக்கிட்டார், ஸ்டக் ஆகிட்டார்னா இன்னொருத்தரும் போய் அவரை காப்பாற்ற பார்த்தணுன்றக்காக போய் அவருக்குமே நீச்சல் தெரியாமலாம் வந்து ஏற்படுற நிறைய சூழ்நிலைகளை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதான் வந்து இந்த பெரியவர்களை வந்து ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, டிரைவிங்கும் ஸ்விம்மிங்கும் வந்து லைஃப்பில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆக சிறந்த விஷயங்கள் அப்படின்வாங்க. இதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய முதல் உதவி திறன்கள் அப்படின்றது வந்து நிறையவே இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் நாமளும் வந்து டே பை டே கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம சீக் பண்ணிக்கணும். அது நிறைய செய்திகள் பார்த்தா தான் வந்து நமக்கும் தெரியும். சில நேரத்தில் நமக்கு சில சிச்சுவேஷன்ஸை ரியாக்ட் பண்ண முடியலையா, நமக்கு வந்து தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சியாக யார் வருவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம இது பண்ணலாம், ஃபோன் மூலியமாக காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன பேரிடர், ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்தது அப்படின்னா அங்கே ஃபர்ஸ்ட் லைன் ஒர்க்கர்ஸாக இந்த மீட்பு பணியில் இருக்கவங்க கூட சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதுவுமே வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதன் மூலியமாக கூட நம்ம வந்து கற்றுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் ஒரு மிக முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறது விட்டுட்டு போய் ஒருத்தருக்கு முடிஞ்ச அளவு ஒரு ஹெல்ப்போ, நம்மளுடைய வாய்ஸ் எப்படி வந்து நம்மளால் முடிஞ்சதுன்னா, நம்ம வாய்ஸ் அவுட் ஒரு விஷயத்துக்காக வாய்ஸ் அவுட் பண்ணாலே வந்து ஒரு மிகப்பெரிய அல்லது ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சில தேவையற்ற விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றதா இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்து. நிகழ்ச்சி கலைத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த நிகழ்ச்சியோடு நானும் விடைபெறுற நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வருது. தர்பார் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியது ஸ்டேட்யூன்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள் இடம்பெறும். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல் நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். கிளை கோ சாகுபடி குறித்து புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 7:30 திரைகாணம் இடம்பெறும்.

இரவு 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம் இடம்பெறும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 திரைகாணம், 10 அகில பாரத இசை நிகழ்ச்சி, ஆதித்தி பானர்ஜி அவர்களின் பாட்டு படைப்பு பூனே வானொலி நிலையம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்களே, இன்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் மகளிர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த சில பயனுள்ள சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், வீட்டிற்கு பயனுள்ள பல குறிப்புகள் நம்மகிட்ட இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதோடு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு மகிழலாம்.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: நேர்கள் இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியில கண்டிப்பா பெண்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பயனுள்ள குறிப்புகள் நிறைய வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அது நம்மளுக்கு மட்டும் பயனுள்ளதா இல்லாம மற்ற பெண்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உடனே உங்க ஓடிஎஃப்எம் 101.8 கால் பண்ணலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதோட இல்லாம உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை எங்க கூட ஷேர் பண்றதோட இல்லாம ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய விருப்ப பாடலையும் இன்னைக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில கேட்டு மகிழலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 9344901018 என்ற எண்ணிற்கும், 8300101018 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம். அல்லது 0423 என்கிற இணைப்பினோட 2966781 என்ற எண்களில் கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளோட உங்கள் விருப்ப பாடலையும் உங்க ஊடியம் 101.8 கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியின் முதலாக வந்துட்டு இருக்க கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 12:17 ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். பிரியமான தோழி திரைப்படத்துல இருந்து உன்னிமேன நான் கல்பனா இவங்களோட வாய்ஸ்ல, எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களோட இசையில நிச்சயமா அந்த பாடல் எல்லாருமே கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. நிறைய அழகு குறிப்புகள் வந்து தெரிஞ்சுக்கிறதாலும் சரி, அதை வந்து நம்ம பயன்படுத்துறதானாலும் சரி, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அது வந்து பிரயோஜனம் உள்ளதா இருக்கும், அந்த மற்றவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிப்போம். ஸோ அதோட நம்மளுடைய ஆரோக்கியத்திலையும் அதிகமான முக்கியத்துவம் நம்ம நிறைய நேரங்களில் வந்து கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிநேகிதிய நிகழ்ச்சியில் நேர்கள் மகளிராகிய நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய 9 3 4 1 0 1 0 1 8 என்ற எண்ணிற்கும் 8 3 0 1 8 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம். அல்லது 0 4 2 3 என்கிற இணைப்பினோடு 2 9 6 6 7 8 1 என்ற எண்களில் கால் பண்ணி மகளிர் இன்னைக்கு உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளோட உங்க விருப்ப பாடலையும் கேட்டு மகிழ போறீங்க. இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில ஓகே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டு முதலாவதா ஒரு மருத்துவ ஆலோசனையோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு யார்கிட்ட நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் வைஷ்ணவி வந்து நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க பெண்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம் மேம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மேம், நிகழ்ச்சிக்கு உங்களை வந்து வரவேற்கிறோம். நிச்சயமாக உங்ககிட்ட பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு.
1: எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, தேங்க்யூ.
0: ஆமா மேம், இன்னைக்கு வந்துட்டு ஒரு மருத்துவரா, அதாவது நிகழ்ச்சியில முதலாவதா வந்துட்டு உங்களோட இணைப்பு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இன்னைக்கு பெண்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள், பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க எல்லா பெண்களும், சொல்லுங்க மேம்.
1: ஜென்ரலாவே முன்னாடியுமே நம்மளை கேர் பண்றதுல வந்துட்டு யூஸ்வலி வீட்டுல இருக்க பெண்கள் வந்து அவங்கள கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப வர க்ரோயிங் பாப்புலேஷன்ல பொண்ணுங்க வந்து வேலைக்கும் போறாங்க, வீட்லயும் இருக்காங்க. சோ வீட்லயும் வேலை செஞ்சுட்டு வேலைக்கும் போறதுனால இன்னும் அவங்களோட கேர், செல்ஃப் கேர்ங்கிறது ரொம்ப குறைஞ்சே போயிட்டுன்னு
0: தான்
1: சொல்லணும். சோ அதுக்கான டைம் கிடைக்கிறது இல்ல. பட் ஆனா நம்ம நம்மளுடைய ஹெல்த்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப இம்பார்ட்டன்ட்.
0: ஏன்னா
1: இப்போ நம்ம எவ்வளவு நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஆட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பின்னாடி வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கும். எப்பவுமே நம்மளையும் நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ யூஸ்வலியா ஃபேமிலிய, பினான்சியலா எல்லாமே நம்ம கண்டிப்பா பாக்கணும். பட் ஹெல்த் ஆல்சோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம நம்ம ஹெல்த்தையும் கேர் பண்ணிக்கணும். செல்ஃப் கேர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்ரிஷன் வந்து ஜெனரலா நம்ம இப்ப வந்து கல்ச்சரே மாறிடுச்சு, நம்ம நிறைய பர்கர் பீஸா அப்படி போயிட்டோம். நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிடறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா நம்ம ஃபுட்ல வந்து டெய்லியுமே ஒரு வெஜிடபிள், ஃப்ரூட் அந்த மாதிரி பேலன்ஸ்டு புரோட்டீன், எஸ்பெஷலி புரோட்டீன், அப்புறம் கொஞ்சம் காப்ஸ், காப்ஸ் கம்மி பண்ணிட்டு புரோட்டீனோட வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ தட் ஒரு பேலன்ஸ்டு டயட் சாப்பிடும் போது வெரி குட் ஹெல்த், எனர்ஜி, நம்ம ஒர்க் பண்றதுக்கான எனர்ஜி, அண்ட் அது நம்ம ஃபியூச்சரையும் வந்து செக்யூரா வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜென்ரலாவே நமக்கு வந்துட்டு அயன் டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சி இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வரும். எஸ்பெஷலி வளர்ற ஒரு 30+ ஏஜ் குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காமன் அயன் டிஃபிஷியன்சி, அனிமியா அப்படின்னு சொல்லுவோம், அதான் ரத்த சோகை. அப்புறம் இந்த கால்சியம் டிஃபிஷியன்சினால எலும்புகளுடைய தனிமம், அதாவது அதோடைய டென்சிட்டி எல்லாம் குறைஞ்சிரும். உங்களுக்கு எலும்பு எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். அப்ப நம்ம 30 இயர்ஸ்க்கு மேல நம்ம கால்சியம் சப்ளிமெண்ட்ஸா தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. கால்சியம் ரிச் ஃபுட் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலே போதும். அயன் ரிச் ஃபுட், கால்சியம் ரிச் ஃபுட் அந்த மாதிரி நிறைய காய், பழம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு பெட்டரான ஹெல்த் கிடைக்கும். சோ இப்ப நம்ம எவ்வளவு ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்றோம், ஃபுட்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அதை நம்ம ஃபியூச்சரை வந்து செக்யூர் பண்றதுக்கு ஈக்குவல். நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு இப்ப வீக்கா இருக்கு போன் அப்படின்னா ஒரு சின்ன அடிப்பட்டாலே உங்களுக்கு பிராக்சர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க 1 month ஒர்க் போக முடியாம ரெஸ்ட்ல அப்படி எல்லாம் இருக்கணும். இப்பவே நம்ம ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
0: ஓகே, சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப அதிகமா பெண்களை தாக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த ஏஜ் குரூப்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா வருதுன்றீங்க இல்லையா, அந்த மாதிரி வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் அதிகமா பெண்களுக்கு வந்து ஏற்படுது? உங்ககிட்ட நிறைய கேசஸ் வந்திருப்பாங்க, அந்த மாதிரி பார்த்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா மேம்?
1: ஜென்ரலா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய அந்த ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் வரும். அது இல்லாம பெண்களுக்கு ஸ்பெஷலா பார்த்தோம்னா நமக்கு மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதெல்லாம் ரொம்ப காமனா வரும். சோ அது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ண ப்ரிவென்டபிள் தான். கேன்சர்ஸ் வந்துட்டு பிரைமரி ஸ்டேஜஸ்ல எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல, அப்போ வந்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும், அவங்களுடைய அவுட்கமும் பெட்டரா இருக்கும். சோ யூஸ்வலி நம்ம வந்துட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷன் தான் சொல்லுவோம் பிரெஸ்ட பொறுத்த வரைக்கும். மார்பக புற்றுநோய் வராம இருக்கிறதுக்கு அவங்களே அவங்கள வந்துட்டு அடிக்கடி அவங்க குளிக்கும் போது அவங்களே அவங்க மார்பகத்தை தொட்டு பாத்துக்கலாம். ஏதாவது உருளையாகவோ இல்ல ஏதாச்சும் தடிமனாவோ ஏதாச்சும் அவங்க கையில தென்படுதா அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கலாம். அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா உடனே பக்கத்துல இருக்க டாக்டரை போய் பார்த்தாங்கன்னா புற்றுநோய் இருந்துச்சுன்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டுவாங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பெட்டரா இருக்கும். உங்களுக்கு வந்து கடைசி ஸ்டேஜஸ் யூஸ்வலி புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் கடைசி ஸ்டேஜஸ்லதான் தெரியும். இனிஷியலா நமக்கு தெரியாது, ஏன்னா அது வலி இருக்காது,
0: வலி இருக்காது,
1: வலி இல்லாம இருக்கும். சோ நம்ம ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுருவோம். நமக்கு தெரியும், நம்ம குளிக்கிறச்சு நம்ம பாத்துருப்போம், ஆனா அதை நம்ம கண்டுக்க மாட்டோம், ஏன்னா வலி இல்லல்ல. இதுதான் யூஸ்வலா எல்லா பெண்களும் வந்து பண்ற தப்பு. சரி, வலிக்கல, சோ ஒண்ணும் பெருசா இருக்காது, சின்ன கட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒன்ஸ் அது ரொம்ப பெருசாகி அது நம்ம உடம்புல இருக்க மத்த ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் பரவுனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதர் காசஸ், அதர் சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். சோ அப்பதான் நம்ம கிட்ட வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப வந்து ரொம்ப லேட்டா இருக்கும். அப்ப நம்ம கண்டுபிடிச்சாலுமே அதுக்கான வைத்தியம் பண்றதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். சோ இது மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே அவங்க வந்து கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு அந்த தென்படும் போதே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதுக்கான நல்ல வைத்திய முறைய கொடுக்க முடியும். அவங்களுடைய வாழ்வும் அந்த ஆயிலையும் கூட்ட முடியும். யூஸ்வலி நமக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப நார்மலாவே வாழ முடியும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா.
0: மறுப்பு சொல்லாம ரொம்ப அழகா பெண்களுக்கு பயனுள்ள விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் டாக்டர். உங்களுக்காக ஒரு பாடலையும் பிளே பண்ணலாம். உங்களுக்கு விருப்ப பாடல் ஏதாவது இருக்கா? ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் பிளே பண்றோம். தேங்க்யூ சோ மச். ஓகே, இது வரைக்கும் நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்துட்டு சூப்பராக நம்ம கூட பேசினாங்க டாக்டர் வைஷ்ணவி அவங்க தான். கண்டிப்பாக பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கோம், நம்மளுடைய அதாவது ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்மளுடைய செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நினைவூட்டலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள் இதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஓடிட்டே இருக்க நாம வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கடைசி வரைக்கும் ஓடி நம்மளுடைய குடும்பத்தை வந்து சரியான ஒரு வழியில் கொண்டு போக முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஆலோசனைகளை ஏற்று நம்மளை நாமளே வந்து கண்டிப்பாக ஒரு பத்திரமா ஒரு சேஃபாக நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம். ரொம்ப அழகாக நம்ம கூட தகவலை பரிமாறின மருத்துவருக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்கலாம். இது உங்களுடைய 101.8 எங்க எல்லாமே சமஹிட்டு.

0: இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: நிலையத்தில் நேரம் 12:28 ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில சிநேகிதி ஆகிய நீங்களும் வந்துட்டு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்க ஊட்டி FM 101.8 கால் பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய குறிப்புகளோட உங்க விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒளிபரப்பப்படும். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 9344 1018 மற்றும்

8300019118 என்ற எண்களுக்கு கால் பண்ணலாம், அல்லது 04231 என்கிற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற எண்களில் கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்புகள் மற்றும் வீட்டிற்கு பயனுள்ள பல குறிப்புகள் நம்மளுக்கு தெரியும், நிறைய ஹெல்த் டிப்ஸ் கூட நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே இன்றைக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். குறிப்புகளோட உங்க விருப்ப பாடலையும் கேட்டு மகிழலாம் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: பொதுவாக அழகுக்கு வந்து நம்ம அதிகமாக முக்கியத்துவம் தருவோம் இல்லையா? ஸோ பெண்களாகிய நாம் வந்துட்டு சில விஷயங்களில் வந்துட்டு ரொம்பவே யோசிப்போம். ஸோ இந்த விஷயங்களை நம்மளுக்கு வந்து ஒத்துக்குமா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் முடிவெடுப்போம். சில விஷயங்களை வந்துட்டு நம்ம குடும்பத்திற்கு செய்கிறதானாலும் சரி, இதில் வந்து நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி பல யோசனைகள் வந்து பெண்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் சில அழகு குறிப்புகளை வந்துட்டு நம்ம நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், இல்லை மற்றவங்களுக்கு வந்து அதை வந்து பயனுள்ள வகையில் அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு அழகு குறிப்பை தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னாக்கா, பொதுவா தக்காளி வந்து நம்ம தினமும் கையில எடுக்கக்கூடிய ஒரு சமையல் பொருள் இல்லையா? சோ அந்த தக்காளியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதனுடைய சாற்றை எடுத்து வந்து அதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த கருமை, அதாவது வெயில போயிட்டு வரும்போது சில நேரங்களில் ஏற்படக்கூடிய அந்த டேன், அதெல்லாமே கூட வந்துட்டு ரிமூவ் ஆகும். சோ தக்காளிக்கு அந்த ஒரு மகத்துவம் இருக்கு. அதோட தக்காளியும் சில நேரங்களில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பல பலன் ஷைனிங் இருப்போம். சோ இந்த குறிப்போட நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேர் கூட இணைப்புல வந்திருக்காங்க, யாருங்கன்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
1: மேடம் நான் குமரங்குன்றில இருந்து இந்திராணி பேசுறேன்.
0: குமரன் குன்றில இருந்து இந்திராணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்திராணி? ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருக்கீங்க, என்ன தகவலை எங்களுக்கு ஷேர் பண்ண போறீங்க? ஹலோ, என்ன குறிப்போட வந்திருக்கீங்க இன்னைக்கு? எங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லணும்ல, நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு அழகு குறிப்பு சொல்லுங்க, இல்ல வந்து ஏதாவது சமையல் குறிப்பு சொல்லுங்க. கண்டிப்பா சமையல் வந்து பெண்களுக்கு கைவந்த கலை இல்லையா? சொல்லுங்க, ஏதாவது ஒரு சமையல் குறிப்பு. நீங்க நல்லா என்ன சமைச்சிருக்கீங்க, அதுல என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்டியா இருந்தது அந்த மாதிரி சொல்லலாம், இல்ல ஏதாவது அழகு குறிப்புகளும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
1: சிக்கன் பிரியாணி நல்லா செய்வேங்க.
0: ஓகே, அது நல்லா டேஸ்டியா வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவீங்க? அதுல ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க எங்களுக்கு, சிக்கன் பிரியாணி டேஸ்டியா வரணும் அப்படின்னா.
1: இஞ்சி பூண்டு பட்டை கிராம்புங்க, அப்புறம் ஏலக்காய், கொஞ்சம் புதினா இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டா வருங்க.
0: ஓகே, நம்ம அதாவது முழுசா போடாம இதெல்லாம் அரைச்சு போட்டோம்னா நல்லா சூப்பரா வரும் பிரியாணி.
1: கொஞ்சம் டேஸ்டா வரும்,
0: டேஸ்டா வரும். சரி, ஏதாவது அழகு குறிப்புகள் வச்சிருக்கீங்களா?
1: அழகு குறிப்பு வந்துங்க, அந்த தயிரும் மஞ்சத்தூள் கலக்கி மூஞ்சில் போட்டா மறு முக பருவ எல்லாம் கொஞ்சம் வராதுங்க.
0: ஓகே, அதிகமா ஏற்படக்கூடிய பருக்கள் எல்லாம் குறைஞ்சிரும்.
1: ஆமாங்க.
0: ஓகே, நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா?
1: நான் பண்ணிருக்கறேன், நான் ட்ரை பண்ணிருக்கறேன்.
0: ஓகே, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். வேற ஏதாவது டிப்ஸ் இருக்கா?
1: வேற என்ன, கஸ்தூரி மஞ்சள் தயிர் அது கலந்து போட்டாலும் மூஞ்சி இந்த கரும் புள்ளிகள் எல்லாம் கொஞ்சம் மறையும்.
0: ஓகே, நீங்க யார் பேசுறது? இந்திராணியேவா?
1: வரும் பாருங்க, அது மறையும் கொஞ்சம் கொஞ்சம், உடனே மறையாதுங்க, அது போட்டே இருந்தா
0: என்ன பாடல் ப்ளே பண்ணலாம்? சிக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், நிறைய பேர் வெயிட்
1: பண்றாங்க.
0: ஓகே, உங்களுக்காக ஏதாவது பாட்டு ப்ளே பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே, சூப்பராக ஒரு ரெண்டு பெண்கள் வந்து நம்ம கூட கால் பண்ணி அழகாக அவங்களுடைய குறிப்புகள் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ இன்னும் இந்த நிகழ்ச்சியை வந்து அப்படியே சூப்பராக கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பெண்களுக்கு வந்து பல பயனுள்ள விஷயங்களை தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஓகே, அடுத்த ஒரு நேர் இணைப்பில் வராங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க மேம்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன குறிப்புகளோட வந்திருக்கீங்க மேம்?
2: நான் ஃபேஸுக்கு தான் சொல்ல போறேன் மேம். நம்ம இப்ப தயிர், இந்த நம்ம பாலாடை அந்த மாதிரி எல்லாம் தயிர்ல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கலக்கிங்க மேம், இல்லைன்னா கடலை மாவு கலக்கி கொஞ்சம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணல மேம். காலையில ஃபேஸ் நல்ல பல பலன்னு இருக்கும், டெய்லி பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி.
0: ஓகே,
2: ஏன்னா பாலாடை நம்ம மஞ்சத்தூள் அப்படியும் போடலாங்க மேம். தக்காளி, தக்காளியும் அந்த பாலாடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சியில அடிச்சுட்டுங்க மேம், அப்படியே நம்ம அது ஃபேஸ்ல பண்ணலாம். இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா சீவிட்டுங்க மேம், அந்த பேஸ்டும் தேய்க்கலாங்க மேம் டெய்லியும். நமக்கு கிச்சன் குள்ள பொருள் ஏன் நம்ம பேஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணலாங்க மேம், நம்ம காசு கொடுத்து வெளியே மறு பொருட்கள் வாங்க வேண்டியதே இல்லை. எல்லா அழகு பொறுப்புகளும் நம்ம கையில தான் இருக்குங்க மேம், வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பொருட்களே போதும். அதே மாதிரி தலைக்கு சீயக்காய் பவுடர் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, இப்ப அந்த மீரா சீயக்காய் எல்லாம் வாங்கி தேய்க்கிறது பதிலாக இந்த செம்பருத்தி எல்லாம் கரிசலாங்கண்ணி இலை அந்த மாதிரி எல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயில காய்ச்சியே வைக்கலாம் மேம். நமக்கு தலைமுடி நல்லா கருப்பா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கை வேலையே நம்மளே பண்ணிக்கலாங்க மேம். நம்ம கையில லேடிஸ்க்கு வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே நம்ம சிக்கனமா பணம் கொடுத்து வெளியே வெளிப்பொருள் வாங்கலாங்க மேம். இயற்கை பொருள்லயே செஞ்சுக்கலாம் மேம். நம்ம வீட்டுக்கு வேண்டியது
0: அந்த
2: மாதிரி நம்ம செய்யறோம். ஆமாங்க மேம், நம்ம வீட்டுக்கு நம்மளே செஞ்சுக்கலாம். நம்ம தேசத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல என்னங்க மேம் இருக்குது?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: வீட்டுக்கு முன்னால வரல இந்த செம்பருத்தி இலையே போதுங்க மேம். செம்பருத்தி பூ இருக்குது, மரிக்கொழுந்த இலை, கரிசலாங்கண்ணி, இந்த ஆள்வேரா இருக்குது, அந்த இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் எடுத்துங்க மேம். தலைக்கு தேய்க்கிறது அது ரொம்ப நல்லதுங்க மேம். அந்த ஆளுவேரா செடி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தோம்னா அந்த இதெல்லாம் தலைக்கு அந்த பசப்பசையா இருக்கதெல்லாம் எடுத்துட்டுங்க மேம். நம்ம ஃபேஸ்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம் குளிக்க போறதுக்கு
0: முன்னால.
2: அவ்வளவு நல்லதுங்க மேம் அதெல்லாமே.
0: ரொம்ப
2: ரொம்ப நன்றி
0: நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அழகாக வந்து எங்க கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்துட்டு நிறைய பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்காக எழுதிய ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

ബിഹൽ திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் ஸ்நேகிதி. வீட்டில் கிடைக்கும் பயனுள்ள பொருட்களை வைத்து பல அழகுக்கு பொருட்களை வந்து நம்மளே தயாரித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன காந்திலிருந்து பேசிய சாந்தா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் ஸ்நேகிதி.

0: நேர்கள் இதுவரை ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாக திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே குஜராத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மழை பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் காந்திநகரில் நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் 32 குழுக்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திலான ரசாயன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக நிதியுதவி மற்றும் வரி சலுகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோடு மட்டுமின்றி போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமங்களில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 4 லட்சத்திற்கும் கூடுதலான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகள் இன்று டிராஸில் தொடங்கின. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் வெற்றி தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதனை தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. பால்தல் மற்றும் பஹல்காம் வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே யாத்திரை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்முவில் உள்ள பகவதி நகர் யாத்ரி நிவாசிலிருந்து 6000க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஒடிஷா மாநிலம் பூரி ரத யாத்திரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த ரத யாத்திரையின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு வரும் 30 நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3 மேற்கொள்ளப்படும். ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டு தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. ஸ்பெயினின் மேட்ரிடின் மேற்கு பகுதியில் காட்டு தீ காரணமாக 60000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 30000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டு தீ காரணமாக 140000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த 2 காட்டு தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகரில் நடைபெற்ற ட்ரோன் தொழில்நுட்ப கண்காட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 6 உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உற்பத்தி பிரிவுகளை குறிவைத்து ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 8-11, 11-4, 11-6 என்ற செட் கணக்கில் எகிப்தின் பார்ப் சமேயை வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரஸ் மார்டினை வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில்

0: இந்த இணை 6-7-7-6-11-9 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வாட் இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11-11-5-11-7-11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிளேர் பிகார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: தேசிய உயர்தர விதை இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்களிடம் பெற கேட்கலாம். விவசாயத்துறையின் அடிப்படை அஸ்திவாரமாக விளங்குவது விதை. எவ்வளவுதான் நவீன பாசன வசதிகளும் உரங்களும் இருந்தாலும் பயன்படுத்தப்படும் விதையின் தரம் சிறப்பாக இல்லையெனில் தகுந்த விளைச்சலை பெற முடியாது. உலகளாவிய காலநிலை மாற்றம், நிலத்தடி நீர் வீழ்ச்சி மற்றும் புதிய வகை பூச்சி தாக்குதல்கள் அதிகரிக்கும் இக்காலத்தில் பாரம்பரிய முறைகளை தாண்டி அதிநவீன நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட அதிக மகசூல் தரும் விதைகளை உழவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது நாட்டின் முதன்மை தேவையாக மாறியுள்ளது. இந்த தேவையை பூர்த்தி செய்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி அமைப்பை உலக தரத்திற்கு உயர்த்த மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம்தான் தேசிய உயர்தர விதை இயக்கம். இந்தியாவில் விவசாய உற்பத்தி திறனை அடைய வேண்டுமானால் முதற்கட்டமாக விதை தொழில்நுட்பத்தில் தற்சார்பு அடைவது அவசியம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மாநில வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலம் உருவாக்கப்படும் புதிய ரக விதைகளை விரைவாக உழவர்களிடம் கொண்டு சேர்ப்பதை இத்திட்டம் முதன்மை இலக்காக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆராய்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு பொது மற்றும் தனியார் துறைகளின் கூட்டு முயற்சியுடன் தரமான விதைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த இயக்கம் 3 முக்கிய தூண்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. அவை ஆராய்ச்சி சூழலை வலுப்படுத்துதல், காலநிலை மீள்தன்மை மற்றும் பூச்சி எதிர்ப்பு, 100க்கும் மேற்பட்ட புதிய விதை ரகங்களின் வணிக பயன்பாடு. விவசாயத்தில் ஏற்படும் புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய வகையில் மரபணு முறையில் மேம்படுத்தப்பட்ட மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய கலப்பின விதை ரகங்கள் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் பாசன நீரின் தேவை பெருமளவு குறைகிறது. வேளாண் விஞ்ஞானிகளால் அண்மையில் உருவாக்கப்பட்டுள்ள தானியங்கள், பருப்பு வகை

0: கட்டமைப்பை நவீனமயமாக்கும் ஒரு உத்தி. அரசாங்கத்தின் கொள்கை ஆதரவு, நமது விஞ்ஞானிகளின் தீவிர ஆராய்ச்சி, உழவர்களின் உழைப்பு ஆகியவை ஒன்றிணையும் போது இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெறுவதோடு உலக நாடுகளுக்கு உணவளிக்கும் முதன்மை தேசமாகவும் தலைநிமிரும். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தேசிய உயர்தர விதை இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்களை கேட்டோம்.
1: தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் உதித் நாராயணா அண்ட் லதா மங்கேஷ்கர் இவங்களோட வாய்ஸ்ல கேட்டோம் இந்தி மொழி பாடல். நிலையத்தில் நேரம் 1:15. உங்கள் ஊடிஃபம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

நிலையத்தில் நேரம் 1:19. உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். கேட்ட இந்த பாடல் ரஜினி அண்ட் ராஞ்சு ராஜ் அவர்களின் குரல்களில் ஒலித்தது.

கேட்ட அந்த பாடல் சோனு நிகம் குரலில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 1:31. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் போராட்ட

0: போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்ள உள்ளது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிஜேபி மாணவ பிரதிநிதிகளுடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று புதுடெல்லியில் மேற்கொள்ள உள்ளது. தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் மற்றும் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான சிஜேபியின் கோரிக்கை குறித்து இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக நேற்று இவ்விரு அமைச்சர்களும் இம்மாணவ பிரதிநிதி குழுவினரிடம் புதுடெல்லியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இந்த கூட்டத்தில் மாணவர்கள் தேர்வு முறை சீர்திருத்தங்கள் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததாக குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக 30,000 ராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த தவறான காணொலியை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாம் பேசியதாக சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளுக்கு மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறியுள்ள அவர், இது தொடர்பாக கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை இன்று பெற்றுக்கொண்ட அவர், 140 கோடி இந்தியர்களுக்கு இவ்விருதை அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மக்கள் தொடர்பு மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், செயற்கை நுண்ணறிவு விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் இச்சூழலில் கருணை கலாச்சார மரபுகளுடன் கூடிய நல்லறிவை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொது சேவை, கல்வி வளர்ச்சிக்கான பங்களிப்பு, சமூக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட செயல்பாடுகளை பாராட்டி குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், விவாதங்களும் வாக்குவாதங்களும் திடமான முடிவை நோக்கியே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக எடுத்துரைத்த அவர், ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தேச நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் உயர்ந்த மதிப்பீடுகளை கடைபிடித்து விதிகளையும் நடைமுறைகளையும் மதித்து கேள்வி நேரத்தையும் பூஜ்ய நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆகவே மக்களுடன் நெருங்கி இருக்க அவர்கள் முயல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராமங்கள் இயக்கத்தின் கீழ் நாளை இளைஞர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட இளையோர் இதில் பங்கேற்கின்றனர். 2 கட்டங்களாக நடைபெறும் எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் 74 கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். தேசிய அளவிலான இணையதள வினாடி வினா போட்டியின் மூலம் இம்மாணாக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தூய்மை பாரதம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு, இளைஞர் கூட்டமைப்பு மாநாடுகள், கலாச்சார பரிவர்த்தனை திட்டங்கள், மரம் நடும் இயக்கம், மாதிரி பஞ்சாயத்து கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இளைஞர்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள கிராமங்களை தேசத்தின் முதல் கிராமங்களாக கருதி அங்கு வசிப்பவர்களை வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைப்பதற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எழுச்சிமிகு கிராம மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை ஜிஓவி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகிறது. தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கிளாஸ்கோவில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் பாரா ஆடவர் பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றதை அடுத்து பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் நிதி முறைகேடுகள் மற்றும் தவறுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க சீரான தரிசன ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகங்கள் எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். கோவில் நிலம், சொத்து மீது ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத பெயர் மாற்றம் அல்லது உரிமம் கோரும் முயற்சிகள் எதுவும் அனுமதிக்கப்படாது என்றும் எடுத்துரைத்தார். கோவில் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர இருந்தால் 2 நாட்களுக்கு முன்னரே அமைச்சர்கள் மற்றும் ஆணையருக்கு அனைத்து விவரங்களும் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தடையற்ற பால் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இல்லாததால் இயற்கை தீவனங்கள் குறைந்ததை அடுத்து பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. நாளொன்றுக்கு 8000 லிட்டர் வரை இருந்த பால் கொள்முதல் தற்போது 5000 லிட்டராக குறைந்ததால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டங்களின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி மகா அபியான் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 2184 வீடுகள் கட்டித்தர ₹111 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு விழுப்புரம், காணை, செஞ்சி உள்ளிட்ட 13 ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது வரை 1731 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 453 வீடுகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வலது இடது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒசூர், சூலகிரி வட்டத்தை சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தண்ணீரினை சிக்கனமாக பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலமாக பாசன வசதி பெறுகின்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்ததால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் திரு அன்பழகன் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருஷம் குறுவை வந்து 95,000 ஏக்கர் வந்து நாங்க நட்டிருக்கோம். ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்கக்கூடிய மேட்டூர் டேம் திறக்கல. அதுக்கு வந்து இயற்கை ஒத்துழைக்காத, மழை இல்ல, வெயில் கடுமையான வெயில் இல்ல, இந்த நட்ட நடுவுகள் எல்லாம் வந்து மஞ்சள் நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் நோய் பல பிராசம் நாங்க வந்து மருந்து அடிச்சிருக்கோம், அந்த மருந்து கேட்கல, எங்களுக்கு மன உடைச்சல் தான் ஆயிருக்கு.
0: தூத்துக்குடி இனிகோ நகர் கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியா ஜிம்பாவே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்தியா ஜிம்பாபே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 1:56:15. ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள்.
5: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8.
1: இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலையை நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாவும் வேகமாவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல எஸ்சி போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஓடிபி மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய போனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ-உம் டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடி எஃப்எம் 101.8. நீலமலை நேரம்.
2: நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலைக்காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
1: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி
2: பணியர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
3: கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அண்ணையிலமா வந்தோளோ, உன்னின பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே, உன்னின பாயும் போண்ட பலத்தே அம்மோ அம்மா. கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அண்ணையிலமா வந்தோளோ, அப்பன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே, அப்பன பாயும் போண்ட பலத்தே அம்மோ அம்மா. கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அண்ணையிலமா வந்தோளோ, என்ன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே, கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அண்ணையிலமா வந்தோளோ, அப்பன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே, அப்பன பாயும் போண்ட போலத்தே கெஞ்சிரே அம்மோ அம்மா. கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அண்ணையிலமா வந்தோளோ, உன்னின பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே, உன்னின பாயும் போண்ட போலத்தே அம்மோ அம்மா. கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அண்ணையிலமா வந்தோளோ, அம்மன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே, அம்மன பாயும் போண்ட போலத்தே அம்மோ அம்மா. கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அண்ணையிலமா வந்தோளோ, என்ன பாயலும் உட்டு கொடுத்தமா கெஞ்சிரே கெஞ்சிரே, அம்மன பாயும் என்ன பாயும் போண்ட போலத்தே கெஞ்சிரே கெஞ்சிரே, கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே, கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அண்ணையிலமா வந்தோளோ, அம்மன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே, அம்மன பாயும் போண்ட போலத்தே அம்மோ அம்மா. கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அண்ணையிலமா வந்தோளோ, உன்ன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே, உன்னின பாயும் போண்ட போலத்தே அம்மோ அம்மா. அம்மா அம்மா என்ன பாய போனும் போலத்தே அம்மோ அம்மா, அன்னைக்கு போலத்தே என்ன பாயும் போனும் என்று பறையின்றுள்ள அம்மோ அம்மா.

0: நடி வரும் போடி வரும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு, விடி விழிப்பு ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு, பரமசிவன் குடி விழிப்பு ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு, அடி வரும் போடி வரும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு, நாடி வரும் போடி வரும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு, பச்சை மலை பவிழமல ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு, பச்சை மலை பவிழமல ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு, அடி வரும் போடி வரும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு தம்பி மலமங்க நாடு, அடி வரும் போடி வரும் ரெங்கமல நாடு, ரெங்கமல நாடு சாமி மலமங்க நாடு, ரெங்கமல குடி விழிப்போ ரெங்கறந்த நாடு, ரெங்கறந்த நாடு சாமி மலமங்க நாடு, ஜெல்லாலமணி ஜெல்லாலோ, ஜெல்லாலமணி ஜெல்லாலோ, ஜெல்லாலமணி பாடும்படி ஜெல்லாலமணி ஜெல்லாலோ, பண்டிடம் மண்டிடம் மகரதோ கும்பிடம் கும்பிடோ சபையோரே, மண்டிடம் மண்டிடம் மகரதோ கும்பிடம் கும்பிடோ சபையோரே, மண்டிடம் மண்டிடம் மகரதோ கும்பிடம் கும்பிடோ சபையோரே, நாளும் என்னாலும் பாருங்கோ தொண்டே மேனும் போல துள்ளதம்மா, வேண்டி குட்டினாலும் என்னாலும் பாருங்கோ தொண்டே மேனும் போல துள்ளதம்மா, பயிர் கத்திர பணம் கொடுத்தோம் அப்ப மகளே குட்டி இருக்கும் மணியே, அப்ப மகளே குட்டி இருக்கும் மணியே, விடு விடுத்தோம் மினு மினுத்தம் பயிருக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்ப மகளே குட்டி இருக்கும் மணியே, மாம மகளே குட்டி பொஞ்சாரியே, அப்ப மகளே குட்டி இருக்கும் மணியே, மாம மகளே குட்டி பொஞ்சாரியே, வாங்கோ வாங்கடி வண்டிங்களே பதியரா சிட்டம்புளே நொண்டிங்களே, வாங்கோ வாங்கடி வண்டிங்களே பதியரா சிட்டம் நொண்டிங்களே,
1: மர சச்சி மர.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:30. நேர்கள் கேட்கலாம் மேட்னி டைம். இன்றைய மேட்னி டைம் நிகழ்ச்சியில்

ஒரு பட பாடல்களா சூப்பரான ஒரு படத்தின் திரைப்பட பாடல்கள் அனைத்தையுமே இந்த மதிய நேரத்தில் அப்படி சூப்பரா கேட்க போறீங்க. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 இந்த படத்தோட முதல் பாடல் அப்படின்னு கேட்ட உடனே வந்து கண்டிப்பா என்ன படம் அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. அந்த பாடலை கேட்ட பிறகு என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக சொல்ல போறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்துட்டு இருக்கு ஸ்டேடியன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒரு ட்ரெயின் டிராவலோட நம்மளோட மேட்னி டைம் ஆரம்பமாயிருக்கு. ஸோ அந்த பாடலை கேட்ட உடனே நிச்சயமா என்ன படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ல உங்க வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க, அது என்ன படம் சொல்லி கெஸ்ஸும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மேட்னி டைம் நிகழ்ச்சியில வந்துட்டு ஜெயம் திரைப்படத்துல இருந்தா சூப்பரான பாடல்களை கேட்க போறோம். ஸோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் திப்பு கௌரி அண்ட் ராஜா ரவி இவர்களின் குரல்களில் ஒலித்தது. பட்நாயக் அவர்களின் இசையில் நிலையத்தில் நேரம் 2:40. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: காசிமேடு 6 சென்டிமீட்டர், தண்டையார்பேட்டை பாரிஸ் செங்கல்லாம் 4 சென்டிமீட்டர், பேசின்பாலம் சிடி மருத்துவமனை ஆவடி வில்லிவாக்கம் இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர்.

0: மீட்டர், ஜெயா பொறியியல் கல்லூரி, கொளத்தூர், புழல் ஏஆர்ஜி, பெரம்பூர், சென்னை ஆட்சியர் அலுவலகம், கொரட்டூர், அம்பத்தூர், மணலி, இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், பெரம்பூர், செங்குன்றம், சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மாதவரம், சோலையார், பாரூட், சின்னக்கல்லார், கொரட்டூர், சோழவரம், அரக்கோணம், அண்ணாநகர் மேற்கு, அயப்பாக்கம், நெற்குன்றம், உட்பிரையர் எஸ்டேட், செருமுள்ளி, நடுவட்டம், இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிக அளவு வெப்பநிலையான 41 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த தகவல். கடலூர், கரூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 25 தேதி, அதாவது இன்று, தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை 26 தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 27 தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 28 முதல் 30 தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31 தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, என்றாலும் சற்று உயரக்கூடும். 26 தேதி முதல் 29 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இத்துடன்
1: செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.

0: தலையாய பணி என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் நீண்டகாலமாக தாக்கல் செய்யப்படாமல் இருந்த தலைமை தணிக்கை அதிகாரியின் 28 அறிக்கைகளை அம்மாநில அரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் ஒசூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சுமார் 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர்ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 3:02.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில் உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினம் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மருத்துவர் எஸ் அனிதா அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே எஸ் ஸ்ரீதேவி.
2: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 25ஆம் தேதி உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினம். இந்த நாளுக்கான விழிப்புணர்வு, ஏன்னா இப்ப நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி பீச்ல குளிக்க போறது, ஆத்துல குளிக்க போறது, அந்த மாதிரிலாம் பசங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம நிறைய பேர் அவங்களோட உயிரை வந்து தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட அது சீரியஸ்னஸ் தெரியாம. அதற்கான விழிப்புணர்வு கொடுக்கத்தான் இந்த நாள் வந்து கவர்மெண்ட்ல வந்து கடைபிடிக்கிறாங்க. சோ அதை பத்தி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் அனிதா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கங்க.
3: வணக்கம்.
2: இந்த நாள் நம்ம எதுக்காக நம்ம கடைபிடிக்கிறோம்,
3: அதாவது உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினம் அப்படிங்கறது வந்து எதுக்காக கடைபிடிக்கிறோம்னா, இந்த காலத்தை இளைஞர்களாகட்டும் பள்ளி குழந்தைகளாகட்டும் வீட்டில் ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக டக்குன்னு போய் இறந்துடணும், வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீரில் மூழ்கி செத்தணுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் ஈஸியான ஒரு இது அது ஒண்ணுதான் அப்படிங்கறதுனால அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதை வந்து எப்படி தடுத்து நம்ம அதுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா டெத்தோட சதவீதத்தை வந்து நம்ம குறைக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 25ஆம் தேதி வந்து இந்த தினத்தை வந்து உலகளாவிய விழிப்புணர்வு நாளாக கொண்டாடுறாங்க. 2021ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா நம்ம ஐநா சபையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துயரமான பாதிப்புகள் நீரில் மூழ்கி செத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பாதிப்பு வந்து வந்திருக்கு, அதையெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு உண்டான தீர்வுகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு தான் வந்துட்டு உலகளாவிய விழிப்புணர்வு நிகழ்வா இதை வந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் 236,000 பேருக்கும் மேற்பட்டவங்க வந்து நீரில் மூழ்கி உயிரிழந்து

0: இருக்கிறாங்க. இது வந்து உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதுல வந்து குழந்தைகளா இருக்கலாம், இல்ல இளைஞர்களா இருக்கலாம், இந்த மாதிரி மரணங்களுக்கு முக்கிய காரணம் வந்து அடிக்கடி நடக்கிறதுனால இதுக்கெல்லாம் வந்து ஒரு தினத்தை கொண்டாடி அதுக்கு உண்டான விழிப்புணர்வோ முறைகளை வந்து தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத வந்து இந்த தினத்தை மூலியமா கொடுக்கறாங்க.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினம் பற்றிய நேர்முகம். இனி திரைப்பட பாடல் ஒன்று.

0: சிங்கு
1: உங்க ஆயா.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். இனி தொடர்வது உலக நீரில் மூழ்கியிறத்தல் தடுப்பு தினம் குறித்த நேர்முகம்.
1: வெறும் நம்ம ஒரு தற்கொலையா மட்டும் நம்ம பார்க்க முடியாது இல்லையா, ஒரு ஆக்சிடென்டாவும் இது நடக்குது.
2: ஆக்சிடென்டா நடக்கிறத எப்படி நம்ம குறைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 6 முக்கிய குறியீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. பள்ளி போற குழந்தைங்களுக்கு வந்துட்டு அடிப்படையா என்னென்ன நம்ம பயிற்சி கொடுக்கணும், நீச்சல் பயிற்சி கட்டாயம் கொடுக்கணும். அப்ப நீர் பாதுகாப்பு மற்றும் அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிற அந்த திறனை வந்து கற்பிக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு அதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பெண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்துட்டு ஒரு நீர்நிலையோ இல்ல ஏரியோ குளமோ ஆறோ கடலோ எது இருந்தாலுமே அதுல இருந்து விலகி எப்படி நம்ம அந்த குழந்தைய வந்து பராமரிப்பு இடங்களை வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு நீர் இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த ஒரு லிமிட்டேஷனை வந்து நம்ம கத்துக் கொடுக்கணும். அப்புறம் தண்ணீர் கிட்ட வந்து நம்ம எப்படி அணுகணும். ஒரு சில குழந்தைங்களுக்கு தண்ணிக்குள்ள இறங்கவே பயமா இருக்கும். இந்த குளத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து தடைகள் போட்டிருப்பாங்க. இந்த தடைகளை மீறி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதுக்குள்ள இவ்வளவுதான் இடம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு மீறி நம்ம போகக்கூடாது. அதுக்கு மீறி போறதுக்கு உண்டான எண்ணங்களை வந்துட்டு தடுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பரான எஜுகேஷனை வந்து அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அப்படி மீறி அந்த குழந்தைங்க போய் அந்த தடைகளை அமைச்சதுக்கு அப்புறமும் போய் தண்ணியில விளையாடுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னா அவங்களுக்கு வந்து CPR மூலியமா வந்துட்டு பாதுகாப்பு படை மூலியமா அவங்கள வந்துட்டு மீட்டெடுக்கலாம். அந்த மாதிரி மீட்டெடுக்கிறதுனால உண்டான பயிற்சியை வந்து நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்துருக்கணும். CPR சொல்லி பார்வையாளர்களுக்கு அந்த பயிற்சியை வந்து இப்படிதான் தண்ணிக்குள்ள போனா இந்த மாதிரிலாம் இருக்கும், இதை வந்து இப்படி எல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கறத வந்து CPR மூலியமா அவங்க வந்து பயிற்சி வந்து பயிற்றுவிப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பா அந்த படகுல போடுறது, கப்பல்ல போடுறது, அப்பெல்லாம் வந்து நீர்நிலைகள்ல வந்து நிறைய மாற்றம் நடக்கும். அப்ப அந்த போக்குவரத்து விதிமுறைகளை எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும், குழந்தைங்களை எல்லாம் சேஃபா உட்கார வைங்க, யாரையும் விளையாட விடாதீங்க. அந்த ஒரு சில பாதுகாப்பான விதிமுறைகளை எல்லாத்தையுமே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுப்பாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம வெள்ள இடர் மேலாண்மை, வெள்ள அபாயம் வருது அப்படின்னா அத வந்து எப்படி வந்துட்டு தடுக்கலாம். வெள்ளத்தினால ஒரு ஊரே அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அந்த மாதிரி தண்ணி நிறைய போற இடத்துக்கு நாம என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான பாதுகாப்பு முன்கூட்டியே நம்மளுக்கு வந்து அறிவிச்சிருவாங்க. இந்த ஏரியால இருக்கிறவங்களா அந்த இடத்த விட்டு வெளியே போயிருங்க, யாரும் அங்க இருக்காதிங்கன்னு சொல்லி முன்கூட்டியே அறிவிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிக்கும், அந்த இடத்துலதான் தங்க வைப்பாங்க. அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வந்துட்டு அவங்க சேஃபான இடத்துக்கு வருவாங்க. இது எல்லாம் வந்து நம்ம உலக சுகாதாரம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ப்ரீவியஸாவே இதை தடுக்கிறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கைகளையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி எடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு நீரில் மூழ்கி இறக்கறத வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினம் பற்றிய நேர்முகம். இனி திரைப்பட பாடல் ஒன்று. இனி தொடர்வது உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினம் குறித்த நேர்முகம்.
1: குழந்தைகளும் நீர்ல மூழ்கிறாங்க, பெரியவங்களும் மூழ்கிறாங்க, இதுல ஆபத்து அதிகமா யாருக்கு இருக்கு?
2: இந்த நீரில் மூழ்கிறது வந்து குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவங்க இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு இறக்குறாங்கதான். இது விகிதாசார அடிப்படையில பார்த்தா அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து 5 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தான் வந்துட்டு அதிகமாகவும் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இளம் பருவத்தினர், அவங்களோட வேகம் தான் அதிகமா இருக்கும், அவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க இதுல. ஆனா வந்து இந்த இறப்புகளை 90% மேல குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகள்ல தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நடக்கும். சரிங்களா, அதுல வந்துட்டு நம்ம எப்படி அவங்கள வந்து பங்கேற்கலாம், அதை எப்படி பாதுகாத்து அவங்களை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா, நீர் பாதுகாப்பு குறிப்புகளை பேம்ப்ளெட் மூலியமாவோ ஸ்கூல் மூலியமாவோ எஜுகேஷனை வந்து அவங்களுக்கு புகட்டணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், CPR மூலியமா அதை வச்சு மீட்டெடுத்து கொண்டு வரலாம். அந்த பயிற்சியெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கும் இளைஞர்களுக்கும் நம்ம வந்து முன்கூட்டியே தெரிவிச்சிடணும். உள்ளூர் அடையாள சின்னங்கள் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ரெட் அலர்ட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி வருது அப்படிங்கறத அதை அடையாள சின்னங்களை பயன்படுத்தி உலகம் முழுவதும் ப்ளூ கலர்ல வந்துட்டு அதை வந்து ஒளிர செய்வாங்களாம். அந்த லைட்டை இது பண்ணும்போது இணைவாங்க எல்லாருமே சேர்ந்து, கூட்டமைப்பு கட்சி மாதிரி ஒரு கூட்டமைப்பு வச்சு எல்லாம் இணைஞ்சு அதுல வந்து பங்கேற்கணுமாம். ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 25 தேதி அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இந்த தலைப்பை பற்றி 6-5

0: அதை வந்து எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுக்க முடியும். இதனால தான் இந்த ஜூலை 25ஆம் தேதி வந்து இதை பற்றி வந்து விழிப்புணர்வு முகாம் வந்து நிறைய இடங்களில் நடக்குமா.
1: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். இனி தொடர்வது உலக நீரில் மூழ்கியிறத்தல் தடுப்பு தினம் குறித்த நேர்முகம்.
2: இப்ப பொதுவா வந்து இப்ப இந்த சின்ன குழந்தைங்க வந்து வீட்டுல பேரண்ட்ஸ்க்கு தெரியாம குளிக்க போயிடுறாங்க. அது வந்து நம்மளால பேரண்ட்ஸ் மீறி நடக்கிற விஷயங்களா இருக்கு அவங்க இறப்புங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஆபத்தான இடங்கள்ல நம்ம வந்து ஒரு காவலரையோ இல்ல யாராவது ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு ஆளுங்களை வந்து நியமிச்சு இதை வந்து தடுக்க முயற்சி பண்ணலாமா?
0: காவலர்களை நிறுத்துறதுக்கு பதிலாக அங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, ஒரு பலகையில் வச்சுருப்பாங்க, இந்த இதை மீறினால் அபாயம், அபாய எச்சரிக்கைன்னு சொல்லி ஒரு போர்டு அங்கே வந்து ஒவ்வொரு நீர்நிலைகள்லையும் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். அதையும் மீறி அந்த குழந்தைங்க போகிறதுனால தான், அந்த இளைஞர்கள் போகிறதுனால தான் மரணம் வந்து ஏற்படுது. ஆனால் வந்துட்டு அதை மீறாமல் அந்த குழந்தைங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாரையே இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்துட்டு கரெக்டான முறையில் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களை நம்ம வந்து ஈஸியாக மீட்டெடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த இறப்பு வந்து அதிகமாக நடக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு வந்துட்டு தெரியாது இங்கேதான் போகணும் போகக்கூடாதுன்றது தெரியாது, அதனால அந்த குழந்தைங்க. ஆனால் இளைஞர்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்துமே போய் பார்க்கலாம் என்னதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த மாதிரி ஒரு விபத்து வந்து நடக்குது. இது வந்து தன்னோட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை இளைஞர்களுக்கு, நம்ம உயிரை இதுவாகிடும் போகக்கூடாதுங்கிற அந்த ஒரு பயம் இல்லை, அதையும் மீறி தான் அவங்க வந்து அதை செய்கிறாங்க. இதெல்லாம் தடுக்கணும்னா அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு அதை பற்றி உண்டான ஒரு எஜுகேஷனை தெளிவான முறையில் நம்ம புகட்டணும். புகட்டினா மட்டும்தான் அவங்க வந்துட்டு இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதுவும் இது மட்டுமே காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸு மெயினாக, பேரண்ட்ஸ் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு, பேரண்ட்ஸ்குள்ள குடும்ப தகராறு நடக்கும், அந்த பிரச்சனைனாலையும் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். அப்போ ஈஸியாக சாகிறதுக்கு என்ன வழி? தண்ணியில் போனால் அடிச்சுட்டு போயிடும் செத்துரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த குழந்தைங்க வந்து அந்த முடிவை எடுப்பாங்க. இப்போ மெயின் காரணமே யார்? பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் குழந்தைங்க முன்னாடி எப்போவுமே என்ன பண்ணணும்? ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, சண்டை போடவே கூடாது. அந்த சண்டையை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க வந்து வாழ்றதுக்கு உண்டான வழிமுறைகளை யோசிக்காம நாம எதுக்கு வாழணும் இப்படிதான் வாழ்க்கையா அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு இதுல எல்லாம் போய் விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் எஜுகேஷன், நீ படிக்கல கம்பாரிசன் பண்ணிட்டு இந்த குழந்தைங்களை திட்டுறது. அப்புறம் லவ் ஃபெயிலியர், இளைஞர்களுக்கு மெயினா லவ் ஃபெயிலியர். அப்புறம் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்ணணும். இதனால ஆகக்கூடிய டிப்ரெஷன்னால தான் இந்த மாதிரி டெத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அவங்களே யோசிச்சு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து எல்லாம் மீட்டெடுக்கணும்னா அதுக்கு உண்டான ப்ராப்பரான எஜுகேஷனும் பேரண்ட்ஸ் வந்து கரெக்டான வழிமுறைகளை வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணும். இப்படிதான் இருக்கணும், இந்த முறையில தான் நம்ம நடந்துக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு அவங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுக்கணும், அவங்க கண்ட்ரோல்லையும் வச்சிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த காலத்து குழந்தைங்களையும் இளைஞர்களையும் வந்துட்டு நம்ம சேஃபா பாதுகாக்க முடியும்.
2: ஸோ நீங்க சொல்றத பார்த்தா இப்ப தற்காப்பு கலையில வந்து இந்த கராத்தே கும்ஃபு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போல நீச்சல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க.
0: ஆமா, ஏன்னா எல்லா விதமான இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு யோகாவோ கராத்தேவோ இல்ல சிலம்பமோ இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணும்போது அவங்க ஒரு ஆணோட அதிக பலசாலியா இருப்பாங்க. அப்ப அவங்க அவங்களோட பாதுகாப்பை அவங்களே தடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையில இருந்து அவங்க பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நீச்சல் செய்யறதுனால தண்ணியில வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து நீச்சல் பண்ணணும் அப்படின்னா தண்ணியில இருந்து ஏற்படக்கூடிய ஆபத்துல இருந்து நம்ம வெளிவந்துடலாம், தற்காத்துக்கலாம். அதனால நீச்சல் பயிற்சி கட்டாயம் வேணும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட நுரையீரல் ஃபங்க்ஷன், உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீச்சல் பயிற்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு ஆறு, குளங்கள் இல்ல கிணறு இதுல எல்லாம் வந்துட்டு நீச்சல் பயிற்சி கத்து கொடுப்பாங்க. இப்பெல்லாம் வந்து அதுக்கு ஒரு கிளாஸே வச்சு கத்து கொடுக்குறாங்க. ஆனா அதை சரியான முறையில போய் கத்துக்கிட்டோம்னா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தான், இவ்வளோ இதுக்கு இப்படிதான் நம்ம ப்ரீத் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும்னு ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா கத்துக்கிட்டா நம்மளுக்கு தண்ணீர்னால வரக்கூடிய ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்.
2: ஆமாங்க, ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை இந்த குளோபல் வார்மிங்னால மழை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, எல்லா இடத்துல வெள்ளப்பெருக்கு அதிகமா இருக்கு.
0: அதனால வந்துட்டு நம்ம நீச்சல் வந்து ரொம்ப கட்டாயம் முக்கியம். இத்தனை அடி ஆழத்துக்குள்ளதான் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும். ரொம்ப டீப்பா உள்ள போனோம்னா நம்மளால மேல வர முடியாதுங்கிறத வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு அந்த பயிற்சியை வந்து அளிச்சா ரொம்ப நல்லது. அதுல இருந்து அவங்க உயிரை வந்து காப்பாத்திரலாம்.
2: நீரில் மூழ்கி இறக்குறது வந்து எந்த கண்ட்ரில வந்து ரொம்ப அதிகமா இருக்கு?
0: எந்த கண்ட்ரின்னு பார்க்கறத விட எந்த ஆண்டு வந்து இந்த மாதிரி நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 2006 வந்துட்டு 15 வருஷத்துக்குள்ளார இருக்கிற குழந்தைகள் வந்து தாய்லாண்டில் தான் அதிகமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் இறந்துருக்காங்க. எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா 1500 இறந்துருக்காங்க. இளைஞர்களா யங்கஸ்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கெட்குள்ளார தண்ணி நிறையா ஃபில் பண்ணி உள்ளார வச்சு அமைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறையா நடக்குது. ஆற்றுல விழுகும்போது இறக்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது. அப்போ வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் தண்ணி வந்து டேங்க்ல ஃபில் பண்ணி வச்சுக்கும் போது தெரியாமல் தவறி விழுந்துறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால மெயினாக வந்துட்டு தாய்லாண்டில் வந்துட்டு ஒரு கமிட்டியாக ரெடி பண்ணாங்களாம். அந்த கமிட்டி ரெடி பண்ணும்போது சிங்கிளாக குழந்தைங்கள வந்து நம்ம விட்டு போகும்போது அந்த வாட்டருக்குண்டான ரெஸ்க்யூ என்னென்னலாம் பண்ணணும், வாட்டர் கிட்ட போனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பரான ஒரு எஜுகேஷனை வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாய்லாண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2006 நடந்ததை விட 2022 வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னா 57% வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்னா குழந்தைங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும், தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கும்போது கட்டாயம் குழந்தைங்களை வந்து கவனிக்கணும், நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு வேற ஒரு தாட்லேயோ வேற ஏதாவது பேசிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கும்போது குழந்தைங்களை வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பூல்ஸ் தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக போகுது பைப்பில் அந்த மாதிரி போகிற இடத்துலலாம் ஃபென்ஸு தடுப்பு போகக்கூடாதுங்கிறது தடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது ஹவுஸ்ஹோல்டாக நம்ம ஒரு குழந்தைய அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு தண்ணியை பற்றி தெரியாது, இப்படி ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அதனால தண்ணி கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணணும். இதே ரொம்ப நேரம் குளிக்கவே கூடாது குழந்தைங்க, தண்ணியில் ரொம்ப நேரம் குளித்தாலுமே அவங்களுக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இது எல்லாம் அவங்களுக்கு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபிஆர் சொன்னேன் இல்லையா, அதை வந்து சேஃப் ரெஸ்கியூவாக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும், அதை கற்றுக்க வச்சிடணும் அவங்களை. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ்லேயே எஜுகேஷன் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும்னா வாட்டர் சேஃப்டி பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், வாட்டர்னால என்னென்ன கரிக்குலம்ஸ் வந்து நம்மளால இது பண்ண முடியும், நிறைய வாட்டர் சேஃப்டி பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்லணும், அதை வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ண சொல்லணும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ப்ராக்டிக்கலாக வாட்டர் சேஃப்டி ரிசோர்ஸ் என்னென்னலாம் நடக்கும் அதை பற்றி எஜுகேஷனை வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு சொல்லணும்.
2: சொல்ல முடியாது, போட்டிங் போறது, நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இறப்பு வந்து திடீர்னு சடனாக ஏற்பட்டுருது. ஸோ சுற்றுலா பயணிகளுக்கு என்ன பொறுப்பு இருக்கணும்,
0: அவங்க உயிர் மேல முதல் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கணும், நம்ம இந்த மாதிரி இடத்துல போகும்போது நம்ம சேஃப்டியாக போகணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து போட்டில் போகிறோம், இந்த போட்டில் போகும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கறது ப்ரிவெண்ட்டாக அதை தடுக்கிறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் அவங்க. இதை தெரிஞ்சால் சரி, இப்போ சப்போஸ் எப்பவுமே ஒரு பாசிட்டிவாகவே நம்ம வந்து போகக்கூடாது, இது போகிறதுனால நெகட்டிவாக என்ன நடக்கும் அப்படி நடந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி வெளி வரணும் அப்படிங்கிறத வந்து அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம வெளி வர முடியும். இல்லை நம்ம அப்படியே போகிறோம்னா முழுகிட்டோம் அப்படின்னா யாராவது காப்பாற்றுவாங்கிற ஒரு தாட் இருக்கக்கூடாது, நம்மளை நம்மளே செல்ஃபாக எப்படி நம்ம மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கணும், அதை பற்றி எஜுகேட்டட் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் முன்னாடியே. அந்த போட்டில் ஏறத்துக்கு முன்னாடியே இந்த ஏரியா பற்றி, இந்த நீர்வீழ்ச்சியில் இப்படி தான் இருக்கும், இந்த இடமெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்காது, அந்த இடம்லாம் போகக்கூடாது, இல்லை நீங்கள் அதெல்லாம் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும், அதையெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் அவங்கள கூட்டு போகணும். அப்புறம் ஏதாவது ஆனால் ரிஸ்க் வந்து இவங்க மேலே வரக்கூடாது இல்லையா, அதனால அந்த சேஃப்டி ரொம்ப முக்கியம்.
2: இந்த நீரில் மூழ்கி இறத்தல் தினத்திற்கான இந்த வருஷத்தோட தீம் பற்றி சொல்லுங்க.
0: ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 25 வந்து உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினத்தை வந்து கொண்டாடுறோம். இந்த 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னா நிலைமையை மாற்ற ஒன்றிணைவோம் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த இறப்பை வந்து தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் நம்ம நிலைமை இருக்கோ அதையெல்லாம் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஒருங்கிணைச்சு அதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து பாதுகாக்கணும், அப்போ வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அப்படி இருந்தால் தான் இதை வந்து நம்ம செய்ய முடியும். இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பின் தலைமையில் வந்து இந்த பிரச்சாரம் நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து 3 லட்சத்துக்கு மேற்பட்டோர் வந்து தண்ணியில் மூழ்கி இறக்குறாங்க, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து உலகளாவிய உத்தியை வந்து வலியுறுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட கருப்பொருளாக நம்ம கொண்டாடுறோம். ஆனால் வந்துட்டு 26ஆம் ஆண்டு பிரச்சாரத்திற்கு வந்து ஆதரவளிப்பதற்கான முக்கிய நடைமுறையும் நடவடிக்கையும் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னா, அதை பற்றி தேவையான கல்வியை வந்து அவங்க பெற்றுக்கணும். அடிப்படை நீச்சல், நீர் பாதுகாப்பு, சிபிஆர் படிப்பு, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க பெற்றுக்கணும்.

0: குறிப்புகள் எப்படியெல்லாம் தண்ணீருக்கு அருகில் சிறு குழந்தைகளை தொடர்ந்து நம்ம கடுமையா கண்காணிச்சுட்டே வரணும். நீச்சல் குளத்தில் கதவுகளிலும் வேலிகள்லையும் பாதுகாத்துருக்கணும். நீச்சல் குளம் இருக்கிற இடத்துல அதெல்லாம் பூட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாதுகாப்பு உபகரணங்கள், படகுல போகும்போது ஜாக்கெட் போட்டிருக்கணும். நீர்வழி போக்குவரத்து போது தவறாம உயிர் காப்பு சட்டை டிரெஸ் அது எல்லாம் போட்டிருக்கணுங்க. அதுல பங்கேற்கும் போது முன்னெடுப்புகளுக்கு வந்து முன்னாடியே நம்ம வந்து ஆதரவு அளிச்சிடணும். இதெல்லாம் சொல்லிடணும். சொல்லிட்டா தான் அவங்க வந்து சேஃபா போயிட்டு சேஃபா வருவாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட பக்கத்தில் நீர் பாதுகாப்போ நீச்சல் குளமோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க, அதை பற்றி ஊக்குவீங்க. எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு இந்த தினத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு நாம் ஒரு ஊன்றுகோலாக இருக்கலாம்.
1: ஸோ இவ்வளோ நேரமாக நீரில் மூழ்கி இறத்தல் தினத்திற்கான விழிப்புணர்வை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இனிமே தற்கொலையோ விபத்தோ இந்த நீரில் மூழ்கி மரணம்ங்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப நன்றிங்க.
0: தேங்க்யூ.

ஹலவூட்டி நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினம் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மருத்துவர் எஸ் அனிதா அவர்களுடனான நேர்முகம். உடன் உரையாடியவர் கே எஸ் ஸ்ரீதேவி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி கே எஸ் ஸ்ரீதேவி.

0: நிலையத்தில் நேரம் 3:28. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரிலே உலக நீரில் மூழ்கி இறப்பு தடுப்பு தினத்தையொட்டி கூடலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் நிலைய அலுவலர் வி சங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை இப்பொழுது கேட்கலாம். நேரலையில் நம்மளோடு இணைந்திருப்பவர் நம்ம அறிவிப்பாளர் ஜபராஜ். வணக்கம், குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங் கார்த்திக், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஜபராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும்.
0: இன்னைக்கு ஒரு சூப்பரான, அதாவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பான தினத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உலக நீரில் மூழ்கி இறப்பு தடுப்பு தினம்.
1: ஆமாம் ஆமாம்,
0: சொல்லுங்க ஜபராஜ், நம்ம கெஸ்ட் இருக்காரா, அவர்கிட்ட பேசலாமா?
1: இருக்காரு. அதாவது அவர் வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அவங்க தீ தடுப்பு பணியில் ஈடுபடுறது மட்டும் கிடையாது, பல இடங்களில் பள்ளி கல்லூரிகளில் அவங்க வந்து இந்த விழிப்புணர்வு பேர் நிகழ்ச்சிகள் கல்லூரி பள்ளி மட்டும் கிடையாது, மற்ற தொழிற்சாலைகள் அலுவலகங்கள் அது போக ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அதாவது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளோடு சேர்ந்து அதாவது எப்படி சேஃப்டி எல்லாம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்ற அவங்க வலியுறுத்திட்டு வராங்க. அதை பற்றின நிகழ்ச்சியில் நமக்கு இன்னைக்கு இந்த வேர்ல்டு ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே அப்படின்றபோது நீர்கள தண்ணியில் மூழ்கி இறந்துற அந்த ஒரு இறப்புகளை தடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை மையப்படுத்தி அதில் தான் இந்த நாளை நம்ம இது பண்ணுறோம்.
0: ஓகே ஜபராஜ், ஒரு சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு. நிறைய இறப்புகள் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்.
1: ஓகே, கண்டிப்பா நானும் பேசிடுறேன். பேசும்போது உங்களுக்கும் சில கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்களும் அவரோட பேப்பர் கூட பேசலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா?
0: கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு போகலாம், பேசலாம்.
1: ஓகே சார், வணக்கம். சார் வணக்கம். ஏற்கனவே நம்ம அறிமுகம் படுத்திட்டோம். அதாவது நம்ம இந்த நாள் வந்து தண்ணி, நீங்க வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இப்போ ஃபயர் சர்வீஸ் அப்படின்னும் போது தீயணைப்பு தடுப்பு மட்டும் கிடையாது, அது பாதுகாப்பு பணியில் உங்களோட ஆக்டிவிட்டியில் எது எதெல்லாம் வருது? தீ, இந்த அஞ்ச பஞ்சபூதங்கள் அப்படின்ற மாதிரி, நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வரும்போது எந்தெந்த வழிகளில் வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி ரிக்கவரியும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு இடங்களில், ஒரு சாதாரணமாக வீட்டில் வந்து பாம்பு வந்துட்டாக்க கூட உங்களை கால் பண்ணி அந்த ஒரு ஒரு பாதுகாப்பாக நீங்கள் அதை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த இதில் இருக்கீங்க. உங்களுடைய பணி

0: வந்து என்னென்ன இந்த மாதிரி பாதுகாப்பு பணிகளெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க
1: சார்? வணக்கம் சார். இப்போ என்னென்னா, தமிழ்நாடு தீயணைப்பு துறை வந்துட்டு, தீயணைப்பு துறையாக வந்துட்டு 67லிருந்து 2001 வரையும் தான் தீயணைப்பு துறையாக இருந்துச்சு. இந்த டிசாஸ்ட்லாம் அதிகமாகும் போது 2001லிருந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு புனைத்துறையாக வந்துட்டு இதை மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒன்று தீயணைப்பு, ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சு, அதை அணைக்கிறது மட்டும் இல்லாமல் டிசாஸ்ட் வந்துட்டு லேண்ட்ஸ்லைட் ஆகுறதும், மழை வெள்ளத்தில் மாட்டிக்கிறதும், அப்புறம் ரோடு இன்சிடெண்ட் நடக்கிறதும், ரோடு பிளாக் ஆகுறதும், அப்புறம் வந்து விலங்கினங்கள் மனிதர்கள் என்னென்ன ஆற்றுல அடிச்சுட்டு போகிறதும், தண்ணியில் உளுத்து போகிறதும், இவங்க அத்தனையும் மீட்பு ஒரு இதில் இறங்கும்போது அந்த மீட்பு பணித்துறை வந்துட்டு ஒரு அர்த்தமாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு உன்னதமான துறை, உயிரை காப்பாற்றுற துறை, உயிரை மட்டும் இல்லை உடைமைகளையும் இது காப்பாற்றுற துறையாக இருக்கிறனால மனநிறைவாக இந்த துறையில் நாங்கள் பணிபுரிகிறோம். ஒன்று என்னன்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி என்னன்னா, இன்னைக்கு 7 ஜூலை 2025 உலக நீரில் மூழ்கும் உயிர்களை தடுப்பு தினமாக கொண்டாடப்படுறோம். அப்போ என்னன்னா, நீரில் வந்துட்டு உயிர் இழப்பு அப்படின்னா அது வந்துட்டு நிறையா இப்போ நம்ம பார்க்குறோம். நிறையா வந்து ஆற்றுல இறக்குறவங்களும் இருக்காங்க, குளத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய டேம்லையும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உயிரை இழப்பை நம்ம தடுக்கணும். அதுக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாதுகாப்பு முறையை வந்து கடைபிடிக்கணும். பாதுகாப்பு முறைன்னா எப்படி கடைபிடிக்கணும்? நம்ம வந்துட்டு ஒரு அருவிக்கு போகிறோம், ஜாலியாக குளிக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு நம்ம சேஃப்டி, நம்ம உயிர் நமக்கு முக்கியம். அப்போ அந்த சேஃப்டி செல்ஃபி எடுக்கும்போதும் தண்ணியில் இறங்கும் போதும் நம்ம உயிரை வந்துட்டு எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு புது இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துல எப்படி நம்ம நீந்தணும், நமக்கு நீச்சல் மெயின் வந்துட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்னா மெயின் ரீசன் வந்து நமக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீச்சல் தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு பாதுகாப்பு முறை வேணும். பாதுகாப்பு முறைன்னா என்ன வேணும்? நம்ம வந்துட்டு ஒரு டேமில் வந்துட்டு ஒரு சுற்றுலா போகிறோம், ஒரு போட்டில் போகிறோம். அப்போ போட்டில் போகும்போது நமக்கு உயிர் சேஃப்டி மெயின் என்னென்னா லைஃப் ஜாக்கெட். நம்ம லைஃப் ஜாக்கெட்டு வந்துட்டு ஒரு ஸ்டைலுக்கு போடுறதில்லை, நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்காக போடுறோம். அப்போ இந்த லைஃப் ஜாக்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை ஏன் யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கணும். அது லைஃப் எப்படி இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சு அவேர்னஸ் வேணும். இப்போ லைஃப் ஜாக்கெட்டில் அந்த பட்டன்லாம் இருக்கும், 3 பட்டன் இருக்கும், அது ஒரு விசில் இருக்கும், அந்த ஃபோம்லாம் இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு பட்டன்லாம் கரெக்டாக போடணும், அந்த விசில் வந்து ஒர்க் ஆகாதானு பார்த்துக்கணும். ஏன் அந்த பட்டன்லாம் போடணும்னா, நம்ம ஏதோ ஒரு படகுலையே இருந்து தவறி கீழே விழுகும் பட்சத்தில் நம்மளை உயிரை காப்பாற்றி மிதக்க வைக்கிறது அந்த வந்துட்டு லைஃப் ஜாக்கெட். அந்த லைஃப் ஜாக்கெட் அந்த பட்டன்லாம் கரெக்டாக போட்டுருந்தா தான் நம்ம வந்துட்டு அதை மிதக்க முடியும். சப்போஸ் நம்ம வந்துட்டு லைவ் உள்ள வந்துட்டு ஒரு இடத்துக்கு யாருக்கு தெரியாத இடத்துக்கு போயிட்டோம்னா, நம்ம இங்கே இருக்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காண்டி தான் சத்தம் போடுவோம். சத்தம் போட முடியாத இடத்துல வந்துட்டு ஒரு இருட்டாயிருச்சு, ஒரு மறைவாக இருக்கிறோன்னா ஒரு விசில் எது கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு விசில் அடித்து நான் இங்கே தண்ணியில் வந்துட்டு மிதக்கிற உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு காப்பாற்றுங்கிறனால கொடுக்க சொல்கிறதுக்காண்டி தான் அந்த விசில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அந்த சேஃப்டியை பார்த்துக்கணும். அப்படி சப்போஸ் நம்ம கிணத்துலேயே எதுலேயே விழுந்துட்டோம்னா, நமக்கு வந்துட்டு நீச்சல் தெரியலன்னா ஒரு கையை காலை அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஹெல்ப், ஒரு சவுண்டு விட்டோம்னா அருகில் உள்ளவங்களை வந்துட்டு நம்மளை வந்துட்டு மீட்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா நம்ம ஒரு குளிக்க போகிறோம், ஆற்றை இறங்குறோம் அப்படிங்கணும்னா, நம்ம ஒரு சேஃப்டியாக ஒரு பாதுகாப்பாக ஒரு ஆளை வச்சு இறங்குறது ஒரு மெயின். இப்போ நம்ம துறையிலே நிறையா பேர்த்த ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம ரெஸ்கியூ பண்ணணும்னா, நமக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் இருக்குது, லைஃப் பாய் இருக்குது, போட் இருக்குது, ரோப் இருக்குது, நம்ம இதெல்லாம் சேஃப்டியாக உள்ளே போட்டுட்டு போயிட்டு நம்ம உள்ளே உளுந்தவங்களையும் காப்பாற்றுறோம். ஏன்னா நம்ம ஒன்று உள்ளே காப்பாற்றுற போகிறோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம உயிர் நம்ம மெயின், நம்ம சேஃப்டி நம்ம நம்ம உயிரோட இருந்தால் தான் அடுத்தவங்களை மீட்க முடியும். அதனால் நம்ம வந்துட்டு சேஃப்டியாக போகணும், அவங்க உயிரை காப்பாற்றணும். இதுக்கு இந்த உபகரணம்லாம் அவேர்னஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா?
2: இப்போது நீங்கள் சொல்லும்போது இப்போ இப்போ பர்டிகுலராக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீரில் மூழ்கி இறக்குறவங்க அப்படின்னும் போது யாரும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டே போய் இறக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வேணா அவங்க வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ள போறாங்க. என்னென்ன சந்தர்ப்பம்? நீச்சல் தெரியாம யாரும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில நீச்சல் தெரியாம போகிறது வந்து வாய்ப்பு இல்லைனா அப்படின்னாலும், தண்ணி தானே ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஆழத்தையோ இல்லைனா அதுல இருக்கக்கூடிய ஆபத்தையோ அவங்க சரியானபடி அதை எதிர்நோக்கிறது இல்லை. போகும்போது எப்படியும் வந்துடலாம் அப்படின்ற இது, அதுல எந்த அலட்சியம் காரணமா இல்லைன்னா விழிப்புணர்வு இல்லாமையா அல்லது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்ல அந்த இடத்துல அவங்க வந்து அந்த கவனக்குறைவுனால ஏற்படுதா?
0: இப்போ நீங்க கேட்ட கேள்வியில 3 கேள்விக்கு 3 தான் உதாரணம். ஏன்னா நமக்கு ஒன்று அலட்சியம், ஒன்று என்ஜாய்மெண்ட், ஒன்று அவேர்னஸ். இது

0: மூணுமே இல்லாதனால தான் தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு என்ன இப்படின்னா, ஒன்று அலட்சியமானு கேட்டாங்க, கேட்டா ஆமா தண்ணி தானே, ஆழம் இருக்காதா, உளுந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை காப்பாத்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அலட்சியம். அவேர்னஸ் என்னன்னா, தண்ணி வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு நம்ம உயிர் வாடுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள். அதே தண்ணி வந்துட்டு நமக்கு உயிர் எடுக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு பொருள். ஏன்னா தண்ணி வந்துட்டு ஆழ நமக்கு ஓரளவுக்கு சேஃப்டியா ஒரு 4 அடி 5 அடி நம்ம இருந்தோம்னா கழுத்து வரை இருந்தாலும் நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு மேலே ஆழமா இருந்தா நம்ம தண்ணி வந்து வீட்டுக்கு உள்ள போறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு நம்ம என்ன உயிர் பயத்துல வந்துட்டு கையை காலை ஆட்டுவோம், ஒரு 2 டைம் 3 டைம் மேலே வருவோம், அதுக்கு பின்னாடி நம்ம மேலே வர சான்ஸே இல்லை. தண்ணி 2 டைம் குடிச்சோம்னா உள்ள போயிடுவோம். அப்ப ஏதாச்சும் கையில ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கையில கிடைச்சா அந்த இது உயிர் காப்புறதுக்கு காப்பாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா நம்ம உயிர் காப்பாற்றவே முடியாது. அது இல்லாமல் ஒரு புது இடத்துக்கு போறோம், ஒரு அவேர்னஸ் என்னன்னா, ஒரு புது இடத்துக்கு போறோம், தண்ணியில குளிக்கிறோம், நம்ம போறோமா குளிச்சோமா என்ஜாய் பண்ணோமா வெளியே வந்துடணும். நம்ம செல்ஃபி எடுக்கிறது, 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பட்டு வா வா வா கொஞ்சம் உள்ள போகலாம் உள்ள போகலான்னு உள்ள கூப்பிடுறது, இந்த மாதிரி ஆபத்தான இதை நம்ம வந்துட்டு கையாடுறதுனால தான் நம்ம உயிரிழப்பு வந்துட்டு அதிகமாகுது.
1: நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம். அதுக்கப்புறமா நம்ம அதாவது இந்த நீர்ல மூழ்கி இறப்பவர்கள் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அதே நேரத்தில் அந்த மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கவங்க என்ன செய்யலாம், அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னால என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பேசிட்டோம். கார்த்திக், நீங்களும் ஒரு சில கேள்விகளோட ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம், நீங்களும் சார்ட்ட பேசுங்க.
2: ஆமா ஜபராஜ், தொடர்ந்து நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். இணைந்திருங்கள் நேர்களை, இது உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் கடல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒளிபரப்பாக கேட்டோம். உலக நீரில் மூழ்கி இறப்பு தடுப்பு தினத்தையொட்டி கூடலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் நிலைய அலுவலர் வி சங்கர் அவர்களோட நேரலையில் நம்ம இணைஞ்சிருக்கோம். சார்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய அறிவிப்பாளர் ஜபராஜ் அவர் கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஜபராஜ்.
1: வணக்கம் கார்த்திக். நம்ம பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் மனசுல நிறைய கேள்விகள் எல்லாம் தோணும். அதே நேரத்தில் இந்த நாளில் வந்து அதாவது ஒரு புரிந்துணர்வும் அதை பற்றின விழிப்புணர்வும் ஏற்படுத்துறது முக்கியம் அப்படின்றத மைய கருத்தாக தான் வச்சு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்களும் அவர்கிட்ட பேசுங்க.
0: சார்கிட்ட எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு.
1: சார் வணக்கம். சொல்லுங்க.
0: வணக்கம் சார். இப்போ இந்த நீரில் மூழ்கி இறக்குறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து இப்போ பிளேன்ஸ், அதாவது நிறைய ஏரி குளங்கள் ஆறுகள் இருக்கிற இடங்கள், நிறைய இடங்களில் ரெஸ்கியூ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விதமாக இருக்கும். இப்போ ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா ஹில்ஸ் இருக்கும், மழை அதிகமாக இருக்கும், சேறு சகதி இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணுற இந்த டிஃப்ரென்ஷியேட் எப்படி சார் இருக்கு?
2: சார் இப்போ எப்படின்னா கீழே பிளேன்ஸ்னா ஒரு கிணறுன்னா நல்ல ஒரு சுட்டு வட்டாரம் ஒரு 20 அடி 30 அடி அந்த ரவுண்டாக இருக்கும். ஆறும் நல்லா அகலமாக இருக்கும். ஆறுலாம் பெருசாக 100 அடி 50 அடி அந்த மாதிரிலாம் ஆறுலாம் இருக்கும். அப்போ தண்ணி வந்து டேம்லாம் தண்ணி மழை பெஞ்சு திறந்து விட்டோம்னா ஆற்றுல தண்ணி நிறையா போகும். கிணத்துலையும் நல்ல தண்ணி நல்லா ஆழமாக இருக்கும். அப்போ அங்கே ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா கொஞ்சம் என்னென்னா மீட்பு பணிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆற்றுல விழுந்துட்டா கூட எங்கேயோ ஒரு இடத்துல அடித்து போயிட்டு நிற்கும். அப்போ நம்ம வந்து அதை தேடுறதுக்கும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஆனால் அதே டிஃப்ரெண்டாக நம்ம ஹில்ஸை பார்த்தோம்னா இங்கே உள்ள கிணறெல்லாம் வந்துட்டு ஒரு 3 அடி 4 அடி அதிகபட்சம் ஒரு 5 அடி இருக்கும். இந்த கவர்மெண்ட் பஞ்சாயத்து கிணறெல்லாம் ஒரு 10 அடி இருக்கும். அப்போ 4 அடி 5 அடி கிணத்துல யாராச்சும் தவறி விழுந்துட்டா ஒரு 40 அடி 50 அடி அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது ஒரு சவாலாக தான் இருக்கும். இப்போ நைட் டைம்ல எல்லாம் ஒருத்தர் கிணத்துல தவறி விழுந்துட்டார் அப்படின்னா அப்போ நாங்கள் நைட் டைம்லேயே அதை மீட்கணும். அவங்க இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களா, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களா நமக்கு தெரியாது. உடனே இறங்கி எடுக்கணும். அப்போ நம்ம போனோம்னா வெளிச்சமும் இருக்காது. அப்போ நம்ம துறையில் வந்துட்டு இந்த அஸ்கா லைட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதை போட்டோம்னா நல்ல வெளிச்சம் பவர்ஃபுல்லாக அந்த ஏரியாவே ஒரு 20-30 அடி நல்ல வெளிச்சமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன ஒரு டீமாக போவோம். அப்போ நம்ம உள்ளே இறங்கி கயிறு கட்டி ரோப்பு நம்ம சேஃப்டியும் பார்த்துக்கிட்டு உடனே இறங்கி அவங்க உயிரோடு இருந்தாலும் உயிரோட உடனே எடுத்துருவோம். இல்ல வந்துட்டு சப்போஸ் இல்ல உயிரோட இல்ல அப்படிங்கிறனாலும் உள்ள இருந்து வெளியே எடுத்து அவங்க உறவினர்கிட்ட கொடுத்துருவோம். என்ன அப்படின்னா உளுந்த உடனே பக்கத்துல அருகில் இருந்தா உடனே எடுத்தா இந்த சிபிஆர்னு சொல்லிட்டு ஒரு இது நம்ம கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நல்ல ட்ரெயினர் தான் அதை கொடுக்கணும். அது நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம ட்ரைனிங் எடுத்திருக்கோம். இல்ல வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க பாடி அப்படின்னா அவங்க எடுத்து அவங்ககிட்ட உடனே ஒப்படைச்சிருவோம். அது மட்டும் இல்லாம இந்த மழைக்காலங்கிறதுலாம் லேண்ட்ஸ்லைடு ஆகுறது இந்த ஹில்ஸ்ல தான் அதிகமாக ஆகும். லேண்ட்ஸ்லைடுனா அந்த மழை அதிகமாகி அந்த மேகவுப்பினால மழை அதிகமாகி அது வந்துட்டு சேரோட கல்லோட ஆற்றுல அவ்வளோ தண்ணியாக வரும். அப்படி வரும்போது அங்கே அந்த ஆற்று ஓரத்தில் வச்சுக்கிறவங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் இல்லை அந்த ஆற்றுல அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறவங்களும் எதிர்பாரா விதமாக மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களை தேடுற வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய சவால்.

0: ஆகவே இருக்கும். ஏன்னா நாங்கள் நிறையா இந்த கூடலூர் ஏரியாவில் இந்த மரப்பாலம் இரும்பு பாலம்லாம் நாங்கள் வந்து நிறையா அனுபவப்பட்டிருக்கோம். ஒருத்தர் உள்ளே உளுந்தார்னா ஒவ்வொருத்தரை வந்துட்டு ஒரு 15 நாளாக தேடி இருக்கோம், ஒருத்தர் வந்துட்டு 1 மாசமாக தேடி இருக்கோம். அப்போ இங்கே உளுந்தவர் கேரளாவில் போய் எடுத்திருக்கோம். அப்போ கேரளா போயிருக்கோம், அந்த அளவுக்கு தண்ணி ஸ்பீடாக போகும். இங்கே ஒரு சிலர் வந்துட்டு இங்கேயே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அந்த அளவில் போயிட்டு மாட்டியிருப்பாங்க. ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், நீலகிரின்னா மிருகல் தொந்தரவு அதிகமாக இருக்கும். யானைகள், சிறுத்தைகள், புலிகள், கரடிகள் இதெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம ரெஸ்கியூ பண்ணுறது சவாலாகவே இருக்கும். நம்ம துறையை வந்துட்டு உயர் அதிகாரிகள் அந்த அறிவுறுத்தல் என்பது அவங்களுடைய இதை இது பண்ணி நம்ம டீமாக போயிட்டு பண்ணுவோம். எந்த இதுவும் வந்துட்டு அந்த உயிரோடையோ அல்லது உயிர் இல்லாமையோ அது எடுக்கிறத வரையும் நாங்கள் வந்துட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே வர முடியாது. அது 1 மாசமாக இருந்தாலும் சரி, அதை வந்து ரெக்கவரி பண்ணி அவங்க கொடுத்த பின்னாடி தான் நாங்கள் வந்துட்டு நம்ம நிலையத்துக்கு தெரிந்து வரோம்.
1: இது மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது வேற மாதிரி இருக்கும். சில கால்நடைகள் விலங்கினங்களை கூட நீங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருப்பீங்கல்ல சார்?
0: ஆமாங்க சார், இது வந்துட்டு இழுத்துங்கிறனால யானை வந்துட்டு தண்ணி குடிக்க வந்துட்டு அந்த தொட்டி ஃபாரஸ்டுக்குள்ள வந்து அந்த டேம் கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன அந்த தடுப்பணை மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ள தண்ணி குடிக்க போயிட்டு உள்ள உளுந்துரும், ஒன்னு யானை மட்டும் உழுகும் இல்லைன்னா குட்டியோட உளுந்துரும். அப்ப அந்த ரெஸ்கியூ பண்ண சொல்லி நம்ம பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலம் நம்ம கூப்பிடுவாங்க. அப்ப ஒரு சவாலா இருக்கும், ஏன்னா நம்ம போயிட்டு அந்த கை ரோப் எல்லாம் ஒரு சேஃப்டியா கிராஸா போட்டு ஜேசிபி போற இடமா இருந்தா ஒரு ஜேசிபி வந்துட்டு அந்த தடுப்பணையை உடைச்சி அதுக்கு வழி வெட்டி அதை வந்து வெளியே வந்துட்டு பண்றதுக்கு பார்ப்போம். சப்போஸ் ஜேசிபி போக முடியாத பட்சத்துல நம்ம மென்னுங்கள் வந்துட்டு நம்ம மற்ற பாரஸ்ட் மென்னுங்க கூப்பிட்டு பப்ளிக் மண்ணையும் வச்சுட்டு அந்த ரிவேட்மெண்ட்டை உடச்சி எடுக்கணும். அந்த உடச்சி எடுத்தா தான் அந்த யானையை வந்துட்டு நம்ம வெளியே மீட்க முடியும். அது ஒரு சவாலான பணி, அதையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் வந்துட்டு ஒரு 2-3 டைமும் சிறுத்தை வந்துட்டு கிணத்துல விழுந்திருக்கு. 2 டைமும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ளே வந்துட்டு ஒன்று விழுந்திருக்கு, ஒன்று தண்ணியும் இல்லை உள்ள கிணத்துல விழுந்திருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட் டாக்டர் வந்துட்டு நமக்கு பின்னாடி இருப்பாங்க. நம்ம ஒரு 20 அடி இறங்கி போயிட்டு அவங்க பின்னாடி இருந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. 2-3 இன்ஜெக்ஷன்லாம் ஃபெயிலியர் ஆகும். இருந்தாலும் அந்த ஃபெயிலியர் ஆகி மயக்க நிலை அடைஞ்சிரும். அது மயக்க நிலை அடைஞ்சிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம கீழே இறங்கி போயிட்டு அது மயக்கமாக இருந்தால் அதை வந்துட்டு இந்த நெட்டில் வச்சு நாங்கள் தூக்கி, நானே ஒரு சிறுத்தையை தூக்கி கை தூக்கி நெட்டில் வச்சு மேலே அனுப்பியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி அனுபவம் உண்டு. தண்ணியில் இருந்தால் தண்ணியிலேருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டு துறையின் மூலமாக லேடர் கொடுத்துருக்காங்க. லேடரை கரெக்டாக பொசிஷனாக அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாத மாதிரி கீழே 2 ரோப்பு மேலே 2 ரோப்பு போட்டு கட்டி நல்லா ஒரு கிராஸாக வச்சோம்னா சிறுத்தையெல்லாம் ஏறி வந்துடும். நிறைய காட்டுப்பணியெல்லாம் விழுவும், காட்டுப்பணியெல்லாம் விழுந்துச்சுன்னா அதை ரெஸ்கியூ பண்ணி தான் ஆகணும். அது கயிறு நெட்டு போட்டாவே கடிக்கும். இருந்தாலும் நம்ம வலைய கயிறு இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி 3 ஹவர் 4 ஹவர் ட்ரை பண்ணி அதை மீட்டு எடுத்திருக்கோம். அதே மாதிரி கடமானு மானு இதெல்லாம் விழுந்துருக்கு. போன ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 2 கடமானும் பெருசு பெருசு உள்ள விழுந்துருச்சு, கட்டவே முடியல. இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி 4 ஹவரா அதுக்கு ரோப்பு போட்டு கட்டி கொம்புல போட்டு கட்டி 2 உயிரோட எடுத்து வனத்துறையிட ஒப்படைஞ்சு வச்சிருக்கோம். அந்த காட்டு விலங்கு இல்லாம நம்ம வீட்டு விலங்குகள் பூனை நாய் மாடு ஆடு இது மாதிரி எல்லாம் கிணத்துல தவறி விழுகும். அந்த ரெஸ்கியூ பண்றதுல வந்துட்டு சவாலாதான் இருக்கும், ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் மீட்டு அவங்க உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம்.
1: சிறப்பான ஒரு சவாலான ஒரு முக்கியமான ஒரு பணியில் இருக்கீங்க. உங்களோட பணியை வந்து நீங்கள் சொல்ல சொல்ல கேட்கும்பொழுது எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு பிரமிப்பாகவே இருக்குது சார். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு பாடலை கேட்டு வந்து ஒரு பாடலை கேட்கலாங்களா சார்?
0: ஓகே கேட்கலாம் சார்.
1: இணைந்திருங்கள் நேர்களே, இது உங்கள் ஊட்டி FM 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி.

0: ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் மரியாதை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் சூப்பரான பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் 3:54. நேரில் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். உலக நீரில் மூழ்கி இறப்பு தடுப்பு தினம், அதையொட்டி கூடலூர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் நிலைய அலுவலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், வி சங்கர் சார்கிட்ட. ஸோ தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். ஜவராஜ் வணக்கம்.
1: வணக்கம் கார்த்திக். இன்னைக்கு அதாவது நீங்க சொல்லிட்டீங்க ஏற்கனவே, தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளேயும் வந்துட்டோம். அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளோட நம்ம நிகழ்ச்சியை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சார்ட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீர்ல மூழ்கி இறப்பவர்களை அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றத நினைவுறுத்தக்கூடிய ஒரு தினமா தான் இது இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தினத்துல வந்து ஒரு சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நான் கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இப்போ அதாவது நீர்ல அந்த மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு முதல் ஏற்படுறது பயம்தான். தண்ணியை குடிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க, இந்த மாதிரி சில தண்ணி குடிக்க கூடாது, மிதக்கிட்டு இருக்கணும் அப்படின்னாக்க அதுல கொஞ்ச நேரம் சர்வைவ் பண்ணலாம். நீச்சல் தெரியாதவங்க நான் சொல்றது. அதே நேரத்துல திணறிட்டு இருக்குவாங்க, அந்த நேரத்துல ஒரு சின்ன கிளை கிடைச்சதுனாலும் அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அல்லது நீங்க ரோப் போட்டு அவங்கள இது பண்ணுவீங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ், அது வந்து நீர்ல மூழ்கிட்டு இருக்கவங்களுக்கு வேண்டிய ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் இத சொல்றாங்க. இது போக நீச்சல் தெரியாதவங்களும் பக்கத்துல இருப்பாங்க. இவங்க பயத்துல, ஐயோ நம்மளுடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல நம்மளுடைய பிளட் ரிலேஷனும் இருப்பாங்க, அவங்களும் வந்து இவங்களை காப்பாத்துற போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் தண்ணியில விழுந்து செத்து போயிருக்கிறாங்க, இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய இதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து

0: ஒரு இன்னும் அதாவது நம்மள சோக சம்பவத்துல இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய சோகத்தை கூட்டுற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்படுவோம். காப்பாற்ற போனவங்களும் சேர்த்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி பதட்டத்தை அந்த நேரத்துல தணிக்கணும், அதே நேரத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்றதையும் தாண்டி போகும்போது அதுல மீட்கிறதுக்கு டெக்னிக்கலா என்ன பண்றது அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு.
1: சார் இப்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப என்னன்னா ஒருத்தர் குளிக்க போறோம், ஃப்ரெண்ட்ஸோட குளிக்க போறோம், ஒருத்தர் தண்ணி ஆழமான ஒரு ஏரியாவுக்கு இறங்கிட்டாரு. இப்ப அவர் உள்ள அடிச்சுட்டு போறாருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில அவரை காப்பாத்த போறவங்களும் சேர்ந்து ரெண்டு மூணு பேர் உயிரிழப்பு ஏற்படுது. அதே மாதிரி ஆத்துலயும் சரி கிணத்துலயும் சரி ஒருத்தர் நீச்சல் தெரியாத உழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறவினரோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல மற்ற பொதுமக்களோ யாரோ அவங்கள காப்பணும் ஒரு பதற்றத்துல வந்துட்டு அவங்களை காப்பாத்த போயிட்டு நீச்சல் தெரியாம அவங்களும் சேர்ந்து உயிரிழக்கிற ஒரு கொடுமையான நம்ம இதை கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இதுக்கு எல்லா ஒரு என்னன்னா ஒரு டெக்னிக்கல் என்னன்னா ஃபர்ஸ்ட் நீச்சல வந்துட்டு நம்ம ஒரு அவேர்னஸா கொண்டு வரணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு நீச்சல் குளம் இருக்கிறது அவசியம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு, அது எங்கெங்க இருக்கு, எந்த அரசு துறையில இருக்கு, அது இலவசமா அங்க இருக்கு அப்படிங்கிறத நீச்சல நம்ம அந்த அதை தெரிஞ்சுக்கணும். நீச்சலுங்கிறது என்னன்னா நம்ம வந்துட்டு நம்மளை விட்டுட்டு வேற ஒரு எக்கி முண்டை வச்சு அதை நம்ம வந்துட்டு மிதக்கமோ கடக்கிறவங்கிறத பயன்படுத்துறது இல்லை. நம்ம நம்ம கிட்ட இருக்கிற கையை காலை கொண்டு அது ஒரு ட்ரைனிங் தான், ஒரு நீச்சல் திறன் தான் அது. அது நம்ம எப்படி வந்துட்டு நீச்சல் அடித்து நம்ம மிதக்கணும், எப்படி நீச்சல் அடித்து அதை கடக்கணும், எப்படி நீச்சல் அடித்து உள்ளே போ மூழ்கிற டைமில் கூட உள்நீச்சல்லே கூட போயிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னன்னா அந்த தண்ணிக்குள்ளே உளுந்தவங்க வந்துட்டு அந்த மூச்சு திணறாமல் இருக்கிறதுக்கு அந்த தம் என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இது மூச்சு பிடிச்சி இழுக்கணும், நிற்க வைக்கிறதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அது என்ன பயிற்சினா இப்ப எல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டில் அனைவரும் யோகா பயிற்சி எல்லாம் அதிகமா செய்யறாங்க. இந்த யோகா பயிற்சி செய்யற மூலியமா வந்துட்டு நமக்கு இந்த மூச்சு தாக்கு பிடிச்சி நிறுத்துற திறன் அதிகமாக இருக்கும். அப்ப அந்த பயிற்சியை நான் வளர்த்துக்கணும், யோகா நல்லா செய்யணும், மூச்சு பயிற்சியை வளர்த்துக்கணும், நீச்சல திறனை நல்லா கத்துக்கணும், நீச்சல தான் பழைக்கணும். நம்ம பெரியவங்க பெற்றோர்கள் எல்லாமே சின்ன குழந்தையிலே இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியில விழுந்தா இவ்வளவு ஆபத்து இருக்கு அவங்களுக்கு சொல்ல புரிய வச்சு அந்த நீச்சலோட ஆர்வத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கறது நம்ம உயிரை பாதுகாத்துக்கலாம். மற்றபடி ஒரு தப்பி தவறி ஏதோ ஒரு எமர்ஜென்சியில ஒரு உளுந்துட்டாங்களோ அப்படின்னா ஒரு கிளையோ ஏதோ ஒரு பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருந்தா ஓகே அதை பிடிச்சிட்டு உயிர் தப்பிச்சிடலாம். இல்ல பக்கத்துல உள்ளவங்க நம்ம இதுக்குன்னு ரோப்பு கையெல்லாம் கையில வச்சிருக்க மாட்டோம், லைஃப் பை லைஃப் ஜாக்கெட் ரோப்பெல்லாம் இருக்க மாட்டோம். உடனே அந்த இதுல பதட்டப்படாம உடனே நம்ம என்ன போட்டிருக்கோம், ஒரு வேஸ்ட் கட்டியிருக்கோமா, ஒரு பேண்ட் இருக்கோமா, ஒரு ஷர்ட் போட்டுக்காமா, ஒரு சால் போட்டுக்காமா, உடனே அதை கலட்டி அதை தூக்கி போட்டு அவங்க உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கணுமோ தவிர நம்ம பதட்டப்பட்டு உள்ள இறங்கி நம்ம அவங்களையும் காப்பாற்ற முடியாம நம்ம உயிரையும் ஏற்படுத்தி சோகத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதனால நம்ம இந்த உலக நீச்சல் தடுப்பு முறையை நாளை முன்னிட்டு நம்ம அனைவரையும் நம்ம நீ வருங்காலங்கத்தில் இந்த இறப்புகளை தடுப்பதற்காக மூச்சு பயிற்சி யோகாவும் நம்ம நீச்சல் பயிற்சி திறனையும் வளர்க்க அனைவரும் வந்துட்டு ஒத்துழைத்து உயிர் சேதத்தை காப்பாற்றணும்னு நான் இந்த எங்கள் துறையின் சார்பாக இந்த நாளில் உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.
2: ரொம்ப நன்றி.
3: நம்மளுடைய நன்றிங்க கார்த்தி. நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நேரத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த நீர்மூழ்கி இறப்பவர்கள் தடுப்பு தினத்துல நம்ம நினைவு கொள்ள வேண்டியது முன்னெச்சரிக்கை, அதாவது பாதுகாப்பு கவசங்களை நம்ம பயன்படுத்தணும். அதே நேரத்துல தண்ணீர்ல மூழ்கி இறப்பதை நம்ம வந்து தடுக்கிறதுக்கு எந்தெந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமோ, கூட இருக்கிறவங்க அதை 10 பேர் போறாங்கன்னா அதுல வந்து ஒரு 3 பேர் ஒருத்தராவது அதுல வந்து ரொம்ப கவனமா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அலாரமிங் மெசேஜை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றது தான்.
2: ரொம்ப நன்றி ஜெயராஜ். நிகழ்ச்சியில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ல இன்னைக்கு பேசணும், அதாவது இந்த நீரில் மூழ்கி இறப்பு தடுப்பு தினம் இந்த முன்னிட்டு நம்ம இது மேல் வந்து நீரில் மூழ்கி இறக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை வந்து ரொம்பவும் குறையணும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரியப்படுத்திக்கும். நிகழ்ச்சியில் இணைஞ்ச அலுவலர் அவருக்கும் நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசின ஜெபராஜ் அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இன்றைய ஹலோவூட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 4 மணி.
4: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
5: புதிரான கேள்விகள்,
4: எதிரான கருத்துக்கள்,
5: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
4: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
5: விதவிதமான

0: வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
0: கேட்க தவறாதீர்கள்.
2: நிலையத்தில் நேரம் சரியா 4 மணி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிரும் புதிரும்

0: பாத்தீங்கன்னாக்கா நம்ம வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போறோம். ஸோ நிறைய வந்து கேம்ஸ் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஒரு வகையான கேம்ல நிறைய கேம்ஸ் தான். ஸோ அந்த கேம்ல நேயர்கள் எல்லாரும் கண்டிப்பா விளையாடுறதுக்கு காத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய நம்பர்ல இருந்து அவங்களுக்கு கேம் கொடுத்துடலாமா?
1: அதாவது நேயர்களுக்கு வந்து ஒரு எத்தனை கேம்ஸ் வச்சிருக்கோம்? ஒரு அஞ்சா?
0: ஒரு ஏழு கேம்ஸ் இருக்கு.
1: ஏழு நம்பர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செவன் நம்பர்ஸ் இருக்கு. இந்த செவன் நம்பர்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு நம்பர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அந்த செவன் நம்பர்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன விளையாட்டு வருதுங்கிறத நீங்களே செலக்ட் பண்ற மாதிரி.
0: ஆமா, நம்ம நேயர்கள் எல்லாம் அப்படியே ஆர்வமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துட்டு நம்ம நேயர்களுக்கு வந்து லைன் கொடுத்துருவோம். கேம்ஸ்க்காக அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்களுக்கு சூப்பரா வந்து நாமளும் வந்துட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கோம். சோ நேயர்கள், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும் சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம். 9344910018 என்ற எண்ணிற்கும், 8300019118 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம். அல்லது 0423 என்கிற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற எண்களில் கால் பண்ணி இன்னைக்கு எங்க கூட எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில சூப்பரா விளையாட போறீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம் கார்த்தி.
1: கண்டிப்பாக ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க. என்ன கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிறது வந்து நேயர்கள் ஆவலா இருப்பீங்க. பாடலுக்கு அப்புறமா அந்த கேள்வி வரும்
0: கண்டிப்பா.

0: ஓகே, நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு நேயர் வந்து இணைப்பில் வந்துட்டாங்க. ஸோ அவங்க என்னென்ன எண்களை செலக்ட் பண்ண போகிறாங்க, என்ன கேம் அவங்களுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டலாம்.
1: வணக்கம்.
2: மாலை வணக்கம். திருப்பூர்லேருந்து மணலி கா சந்திரசேகர்.
1: வணக்கம். முதல்ல வந்து மணலி கா சந்திரசேகர் வந்திருக்காரு இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சி விளையாடுறதுக்கு. ரெடியா சார்? ஓகே, உங்களுக்கான எண்கள் சூஸ் பண்ணுங்க பார்ப்போம். 1-7, அதில் உங்களுக்கு என்ன எண்?
0: ஒரே
2: கேள்விதான்.
0: எதிர்ச்சொல் சரியா? மேன்மை.
1: சூப்பரா
0: சொல்லிட்டீங்க. ஓகே, நாங்க கேட்ட மூணு கேள்விக்கும் கரெக்டா வந்து அழகா பதில் சொன்னீங்க. தேங்க் யூ ஃபார் காலிங்.
2: நன்றி.
3: சொல்லுங்க,
1: எதிரும் புதிரும் நிகழ்ச்சி விளையாடுறதுக்கு எந்த நம்பர் சூஸ் பண்ண போறீங்க?
3: நீங்க
0: சொன்னா நாங்க சொல்லுவோம். தமிழ் எத்தனை வந்து ஒரே சவுண்ட்ல வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு.
1: அது இப்ப நிறைய பீக் இல்லையா? இப்போ
3: ஃபார் எக்ஸாம்பிள்னா எதிர், புதிர், குதிர், அது மாதிரி கரெக்டா?
0: சரி,
1: ரைமிங் வேர்ட்ஸ் அத சொல்லுங்க பாப்பா.
0: நீங்களா சொல்லுங்க.
3: நானா சொல்லட்டா? ஓகே. ஏழ்மை, பத்துமை, அப்புறமா மோனை, அப்புறமா மயில முடிகிற மாதிரி ஆண்மை, பெண்மை, வறுமை,
1: அதுல ஒரு ரெண்டு, அதுல நான் ஒரு ரெண்டு சொல்லட்டுமா?
3: பெண்மை, தன்மை,
1: நேர்மை, கருமை, எருமை.
0: நேயர்களுக்கே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கும் நிறைய வந்து நம்ம கேள்வி கேட்கறோம் அப்படின்ற ஒரு இதோட வரமாட்டாங்க. அவங்களா பதில் சொல்லணும் இல்லையா?
1: இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆறாம் நம்பர் சூஸ் பண்றவங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க நேயர்களே. ஆறாம் நம்பர் வந்து
0: நல்லா க்ளூ கொடுக்கறீங்களே, பயங்கரமா. அதனால இப்ப வரவங்க எல்லாம் ஆறாம் நம்பரோட வருவாங்க.
1: இல்ல இல்ல, நிறைய நம்பர் இருக்கு, அவங்க சூஸ் பண்றது தானே.
0: சூஸ் பண்ணட்டும். ஓகே, ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
4: கோயம்புத்தூருக்கு செல்வராஜ் பேசுறேன் மேடம்.
1: செல்வராஜ் சார், நல்லா இருக்கீங்களா?
4: சரியான
1: பதில் சொல்லக்கூடாது, மாத்தி மாத்தி பேசணும். ரபிகா பேசுவாங்க.
0: இப்ப நான் கேக்குற கேள்வி நீங்க கரெக்டான பதில் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா நீங்க அவுட்.
4: சரிங்க.
0: ஓகே, சாப்பிட்டீங்களா?
4: தூங்கிட்டு இருக்கிறேன்.
0: எப்ப எந்திரச்சிங்க?
4: முந்தையத்து பஸ்க்கு போனேன்.
0: பஸ்க்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க?
4: அப்பறம் சாப்பிட்டேன்.
1: என்ன சாப்பிட்டீங்க?
4: திருப்பூர் போயிட்டு இருக்கிறேன்.
1: எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க?
4: நான் இப்பொழுது சரி நெஞ்சு கொண்டிருக்கிறேன்.
1: ஓ, எத்தனை வருஷமா தறி நெஞ்சிட்டு இருக்கீங்க?
4: நான் தூங்க போகிறேன்.
1: ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க, ஒரே க்வெஸ்சன், ஒரே ஆன்சர் ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க சார்.
4: அப்படிங்களா?
1: ஆனாலும் பரவாயில்ல,
0: பரவாயில்ல,
1: பரவாயில்ல. இவ்வளவு நேரம்
0: மாத்தி மாத்தி பேசுனீங்கல, அதனாலே வாழ்த்துக்கள். நன்றி.
4: ஹலோ.
0: அழகா வாழ்த்து, கரெக்டா பேசுனீங்கம்மா. நாங்க கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லாம எப்படியோ ட்விஸ்ட் பண்ணி பேசுனீங்க. நன்றி.
1: ரொம்ப நேரம் சமாளிச்சாரு சாரு. ஆமா, தொடர்ந்து நேயர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஜாலியா இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு நாங்க சொன்ன அந்த மொபைல் நம்பர்ல போன் நம்பர்ல வந்து நிகழ்ச்சியில தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விளையாடலாம் வார்த்தை விளையாட்டு.

0: 12B திரைப்படத்திலிருந்து அப்படி ஒரு சூப்பரான பாடலை கேட்டு வந்துட்டோம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வந்துட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்க. நம்ம நேயர்களும் வந்து அவங்க கால் பண்ணி நம்ம கேட்கிற கேள்விகள்லாம் டப்பு டப்புன்னு பதில் சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா?
1: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில வார்த்தையில அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்காங்க,
0: விளையாடுறாங்க, நம்மளையும் விளையாட வைக்கிறாங்க நினைக்கிறேன். ஓகே, அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: கிருஷ்ணமூர்த்தி,
1: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
2: எந்த நம்பர் இருக்குது?
1: 1, 2, 3, 4, 5 கேக்குறீங்களா?
0: ஆமா, நான் சொன்ன நம்பரே நான் சொல்ல மாட்டேன் சொல்லி வந்திருக்காரு அவரு. சரி, சொல்லுங்க, புதுசா ஒரு நம்பர் சொல்லுங்க பாக்கலாம்.
2: 3
0: இந்த அதாவது இப்ப சொல்லக்கூடிய வார்த்தையில இருந்து நீங்க முடிகிற எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்துல இருந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 சொல்லாது நீங்க கண்டுபிடிக்கணும். படிப்பு,
2: புத்திசாலி,
1: புத்திசாலி,
2: லில்லி,
1: புலி,
2: பூ,
1: பூ. அதாவது நீங்க பூல ஸ்டார்ட் ஆகுற,
2: நாடகம், மாமா, மாமி, மின்மினி, நிலா,
1: லாவண்யா, போகுது.
2: போதுமா?
0: போது போது போது. நாங்க 2 வார்த்தை தான் கேட்டீங்க, அடிக்கிட்டே போயிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க சார், நீங்க வொர்க் அவுட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப் கொடுத்துட்டீங்க நீங்க.
0: அது லாவண்யா, யார் இந்த லாவண்யா அப்படினு கேட்க போறாங்க.
1: காவியா அப்படினு சொல்ல அப்படியே லைனா போச்சா, நான் என்ன பேர் சொல்றேன்னு பார்த்தா கரெக்டா புடிச்சிட்டாரு.
0: ஆமா, இப்ப வீட்டுக்கார அம்மா இருந்தாங்கன்னா உங்களை கேட்பாங்க யார் அந்த லாவண்யான்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.

0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நான் தென் பொன்மணியிலிருந்து தேனா மணிகரன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்.
1: சொல்லுங்க மேடம், வார்த்தை விளையாட்டு அருமையா போயிட்டு இருக்கீங்க.
0: ஆமா, என்ன வார்த்தை விளையாட்டு விளையாட போறீங்கன்னு எங்களுக்கும் தெரியல. நீங்க நம்பர் சொன்னீங்கன்னா உங்களுக்கான விளையாட்டை சொல்லிடுவோம்.
1: சரி, நான் ஒரு அஞ்சுன்னு வச்சுக்கிறேங்க.
0: அஞ்சு எதிர்ச்சொற்கள்
1: அப்படிங்களா?
0: ஆமா,
2: ஏற்கனவே அஞ்சு அஞ்சு சொல்லி தான் எதிர சொல்ல சொன்னாரு, மறுபடியும் அதையவே சூஸ் பண்ணிட்டீங்களே அண்ணா.
1: சரி, இல்ல சொல்லுங்க.
0: சரி, நான் கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
1: சொல்லுங்க, முயற்சி பண்ணலாங்க.
0: இன்பம்,
1: துன்பம்,
0: வேற்றுமை,
1: ஒற்றுமை,
0: சிறியது,
1: சொல்லுங்க,
0: சிறியது,
1: பெரியது,
0: முதல்,
1: இறுதி,
0: வேகமாக,
1: மெதுவாக,
0: இனிப்பு,
1: கசப்பு,
0: ஊக்கம்,
2: சொல்லிட்டாங்க. இல்ல கரெக்டா அவங்க சொல்றாங்களா, நீங்க ஈஸியா கேக்குறீங்களான்னு தெரியல.
0: இல்ல, நான் வந்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் கத்தி கேக்குறேன்.
2: எனக்கு வந்து டஃப் தான்,
0: டஃப் தான். நீங்க யோசிச்சுட்டு உட்காரும் போதே எனக்கு தெரியும் அடுத்த வார்த்தை விளையாட்டு உங்களுக்கு தான்.
2: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ கார்த்திக் சார், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சார், ஊட்டில இருந்து ராஜ்குமார் சார்.
2: வணக்கம் ராஜ்குமார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க. ரெபேக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் ராஜ்குமார். என்ன வார்த்தை விளையாட்டுல என்ன நம்பர் செலக்ட் பண்ண போறீங்க இன்னைக்கு?
3: எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் 12B ல இருந்து சாங் ப்ளே பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.
2: நன்றி.
0: ஓகே, என்ன அதனால 12 னு சொல்லிராதீங்க?
2: 12 இல்ல,
0: 12B இல்ல, 12 இல்ல, B இல்ல.
3: நம்பர்
0: 1, நம்பர் 1. சரி, இப்ப வந்து இது என்னனாக்கா ஒரு வார்த்தையில வந்து டாஷ் வரும். நீங்க ஃபில்லப்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கல?
3: ஓ,
0: விடுபட்ட எழுத்து கண்டுபிடிச்சு அந்த வார்த்தை என்னன்னு சொல்லணும், நிரப்பணும். முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து பூ, இடையில ஒரு எழுத்து வரணும்.
2: இன்னொரு வார்த்தை இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும்
0: முக்கியமானது. நாங்க லீயே சொல்லல, எங்க லீ சேர்த்தீங்க? முதல் எழுத்து ஆ, இறுதி எழுத்து பூ, முக்கியமான ஒரு எழுத்து, ஒரு எழுத்து.
2: தொடர்ந்து இதே மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்குங்க, வார்த்தை விளையாட்டு விளையாடலாம்.
0: ஆமா, ஈஸியான வார்த்தைகள் வந்து உங்களுக்காக வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த விளையாட்டுல வந்து நீங்களும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க, உங்க கூட சேர்ந்து நாங்களும் அப்படியே பயங்கரமா வார்த்தைகள்லாம் விளையாடிட்டு
2: இருக்கோம். பாட்டு கேட்கலாம்னு
0: பார்த்தா நேரில் ஒருத்தர் அவர்கிட்ட பேசிடுவோம்.
2: வணக்கம்,
4: கோத்தகிரியிலிருந்து
2: கோகிலா. இது ரைமிங்கா இருக்கு, கோத்தகிரி கோகிலா. வணக்கம் மேடம்,
4: இது ஆறா நம்பர்.
0: உங்களுக்கு ஆறா நம்பர் பாத்தீங்களா? அதாவது அவங்களும் பிளான் வந்திருக்காங்க. ஆமா, ரைமிங்கா பேர் வச்சுட்டு ரைமிங்கா வந்துட்டாங்க.
2: அதாவது வர்க் பண்ணிட்டு வந்துட்டீங்க.
0: சரி
2: சொல்லுங்க.
0: இல்ல, நாமளே கேள்வி கேட்டறலாம். நாங்களா கேக்குறோம். வடை,
4: வடை, அடை, கடை, மடை, தடை, தடை, படை, விடை,
2: விடை,
4: குடை,
2: உடை,
4: உடை, எடை,
2: எடை. ஓகே, நீங்க நீங்க எதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அதையும் சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, நானு ஆடு மாடுதே
2: நினைச்சேன்.
4: ஆடு மாடு, காடு, வீடு,
0: அப்படி வந்தீங்க, நாங்க வந்து உங்களுக்கு மாத்தி விட்டுட்டோம். அதனால பரவாயில்ல, அழகா விளையாடுனீங்க, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க.
2: எங்க லிஸ்ட்ல இது இல்ல, பரவாயில்ல. ஓகே, தேங்க் யூ மேடம் கால் பண்ணதுக்கு.
4: நன்றி,
2: ரொம்ப நன்றி மேடம். ஓகே,
0: அடுத்த
2: நேயர் நேயர் வராங்க. ஆர்வமா நிறைய நேயர்கள் வந்துட்டாங்க. வணக்கம், மாலை வணக்கம். வணக்கம், யார் சார்?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
2: ஷோ சண்முக சுந்தரம்,
0: மதுரை,
2: மதுரை, ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஓகே,
2: ஷோக்கு வந்திருக்காரு. வணக்கம், வாங்க சார், நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: நலமா நலமா இருக்கேன் சார். வார்த்தை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம், விளையாடலாமா?
5: விளையாடலாம் சார். எனக்கு என் மூன்று
0: மூன்று. ஓகே, இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையில துவங்கும் புதிய ஒரு வார்த்தையை அப்படியே கண்டுபிடிச்சிட்டே போங்க, சரியா? நீங்களே கண்டுபிடிச்சிட்டு போகலாம் அதுக்கு. இப்போ உங்களுக்கான வார்த்தை விலங்கு.
5: விலங்கு.
0: கூல முடிகிற வார்த்தை தொடங்குங்க.
5: குரங்கு. குடம். மதுரம். மாதம். மரம் சொல்லியாச்சு. அப்புறம் வந்து இத்தனை பத்து கண்டுபிடிச்சு.
0: தொடர்ந்து
2: இதே மாதிரி ஜாலியா எதிரும் புதிரும்
0: விளையாட்டாலும் நேர்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் பிளே பண்ணிடலாம். 101.8

0: காதலர் தினம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். கண்டிப்பா அந்த பாடலை கேட்டு ஆடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான பாடல். சோ இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். சோ இன்னும் நேர்கள் இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணும் சொல்லி நினைச்சீங்கன்னா 93449901018 என்ற எண்ணிற்கும் 8300101918 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம். அல்லது 04423 என்கிற இணைப்பினோட 2966781 இந்த எண்கள்ல கால் பண்ணி இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில அப்படியே சூப்பரா வார்த்தை விளையாட்டுல வந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்களும் கேள்விகளோட காத்துட்டு இருக்கோம்
1: வார்த்தை விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருக்கோம். அடுத்த நேயர்களெல்லாம் வாங்க.
2: நன்றி சார்
1: அது ஒரு ஒரு சின்ன ரிலாக்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசும்போது ஜாலியா அப்படியே பேச ஜாலியா அப்படியே போறாங்க பாத்தீங்களா.
0: ஓகே, அடுத்த நேரம் இணைப்புல வந்துட்டாங்க, பேசலாம்.
1: வணக்கம்.
3: ஹலோ மேம்.
0: வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
1: வணக்கம்.
3: சின்ன வடவெளில இருந்து ஐந்து ரெட்ஜ் மேம்.
0: சின்ன வடவெளில இருந்து
1: என்ன
0: பண்ணும் அப்படின்னாக்க
1: ஒரு வார்த்தையை வந்து மாத்தி மாத்தி சொல்லுவோம். ஒரு மூணு லெட்டர்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஒன்னா சேர்த்து சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்றேன்,
0: தை சரி, அடுத்தது நீ
3: பாணி.
0: குறில நெடிலாக்கிட்டீங்க. பாணி ஹிந்தில.

0: ஓகேவா?
1: மணி.
0: ஆமா,
1: ஓகேமா, ஓகே.
0: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: ஓகேமா.
0: ஓகே, ரொம்ப அழகாக வந்து விளையாடினாங்க இல்லையா?
2: ஆமாம், ஜாலியாக தான் போச்சு. அதாவது நான் அந்த ரெண்டு வேர்டு ரெண்டு எழுத்து சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு விஷயமே
0: புரிஞ்சிச்சு. ஏன்னா புது நம்பரை வந்து செலக்ட் பண்ணார் இல்லையா, அதனால் வந்து ஒரு ஆர்வத்தோடு அந்த கேம் விளையாடலான்னு வந்து அந்த நேயர் வந்து ரொம்பவே அழகாக வந்து விளையாடினாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்காக கேம் வந்து காத்துட்டே இருக்கு. ஸோ முயற்சி செய்யுங்க, உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 கால் பண்ணி எங்கள் கூட அப்படியே எதிரும் புதிரும்ல வார்த்தை விளையாட்டில் விளையாடுங்க. அடுத்த நேயர்
2: வந்திருக்காங்க. வணக்கம்.
0: கொஞ்சம் இல்ல, நீங்க செலக்ட் பண்ணதா, நீங்க மாத்தி தான் பேசணும். எதிர்ச்சொல் உங்களுக்கான கேள்வி. மேடு.
1: பள்ளம்.
0: நட நில்லுன்ற அவர். ஓகே, பரவாயில்ல, அதையும் எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. புதியன.
1: பழையன.
0: சத்தம். வறுமை.
1: வறுமை. வறுமை அதிகம்.
0: இல்ல, வறுமைனா ரொம்ப ஏழ்மையான இது, அதுக்கு ஆப்போசிட்
2: என்ன?
0: செழுமை எடுத்துக்கலாம். ஓகேவா? இரவு.
1: பகல்.
0: கனி.
1: கனி. வீரம்.
2: சரி, போதும் போதும், அவர் விடுங்க.
0: இருங்க, இன்னொரு கேள்வி கேட்டுற. வெற்றி.
1: தோல்வி.
2: எல்லா கேள்வியும் அவர் ஒருத்தே கேட்டிங்கன்னா பாவம், அவர் எவ்வளோ நேரம் சொல்லுவார்.
0: பரவாயில்ல, இருக்கு, அவர் வந்து ரெண்டு கேம்ல ஒரு கேம் செலக்ட் பண்ணார், அதனால தான் கொஞ்சம் அவர் கூட விளையாடியாச்சு.
2: என்ன கேள்வி, என்ன கேட்கற மாதிரியே இருக்கு. இல்ல மகேந்திரன், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மகேந்திரன்.
0: அதாவது கேள்வி கேட்க கேட்க கார்த்தி வந்து அப்படியே முகம் மாறி, ஏ இத்தனை கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நேயர் வந்து சலிக்காம நம்மளுக்கு பதில் கொடுத்தாங்க. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
3: நான் சின்னவடவில இருந்து இந்திராணி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
3: நாங்களும் எல்லாம் நலமா இருக்கிறோம் சார். நீங்க எல்லாரும் நலமா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சார்.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வார்த்தை விளையாட்டு
3: விளையாடலாங்களா?
2: நம்பர் சொல்லுங்க, 1-7.
3: சார் சொல்லுங்க சார்,
0: ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுங்க, அதுல இருந்து உங்களுக்கான விளையாட்டு வரும்.
2: 1-7 ஒரு நம்பர் சொல்லுங்க.
0: நீங்க
3: கோயில்
0: கூப்பிடுறாங்க, சீக்கிரம் கிளம்புங்க கார்த்தி.
2: அடுத்த கேள்வி,
0: உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
3: எங்க போலாம் தெரியலையே.
4: எங்க போலாம், கோயிலுக்கு போலாம்னு வர மாட்டேன்ட்டீங்க, எங்க போலாம்?
0: யார் அது?
4: நான் படத்துக்கு போலாம்னா
2: ஜனநாயகன்.
0: ஓகே,
2: போயிரோம், நாங்க பாத்துட்டோம். நீங்க பாத்துட்டீங்களா படம்?
4: என்ன பாக்கலீங்களா?
2: அவுட்.
0: அதனால பரவாயில்ல, இவ்வளவு தூரம் விளையாண்டாங்க, அதனால அவங்களுக்கு கிளாப் பண்ணிட்டேன். சரி, அப்ப ரெடியா இருக்கீங்க படம் பாக்குறதுக்கு?
2: ரொம்ப நன்றி இந்திராணி மேடம், ஜாலியா விளையாண்டீங்க.
0: ஆமா, யோசிச்சாலும் வந்துட்டு யோசிச்சு கரெக்டா வந்துட்டாங்க, கடைசியில வந்து கொஞ்சம் அப்படியே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னு
2: நினைக்கிறேன். நான் ஒண்ணுமே
0: பண்ணல, படத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டு இது பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம நேயர்கள் எல்லாரும் சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க கார்த்திகை. என்னது நம்ம ட்விஸ்ட் பண்ணாலும் ட்விஸ்ட் ஆகாம விளையாடிட்டு இருக்காங்க
2: பாத்தீங்களா.
0: ஆமா, அடுத்த நேயர் கூட இணைப்புல வந்துட்டாங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த
5: மேம்? நான் தீபா பேசுறேன், ஊட்டில இருந்து.
0: ஊட்டில இருந்து தீபா மேம், ரெடி ஆண்டிங்க வார்த்தை விளையாட்டுக்கு. என்ன நம்பர் செலக்ட் பண்ண போறீங்க?
5: 5 மேம்.
2: 5? மத்தியோசியா?
0: இல்ல, எதிர்ச்சொல்.
2: எதிர்ச்சொல்? ஓ,
0: பிளான் பண்ணி வந்துட்டீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
5: கேளுங்க மேம்.
0: அதிகம்?
5: குறைவு.
0: சரி.
5: தவறு.
0: மேலே?
5: கீழே.
0: உண்டு?
5: இல்லை.
0: அண்ணன்?
5: தம்பி.
0: ஈரமான?
5: காய்ந்த.
0: உயரமான?
5: வீரமானங்களா?
0: உயர, உயரமான, ஹைட்.
5: உயரமான, குள்ளமான?
0: ஆம்.
5: இல்லை.
2: போது போது. இல்ல மேடம், நிறைய க்வெஸ்சன் கேட்டாங்க தானே.
0: அதாவது ஃபாஸ்ட்டாக பதில் சொன்ன அவங்களுக்காக நிறைய கேள்வி கேட்டேன், ஏன் சொல்லுங்களேன். நான் கேள்வி கேட்க அவங்க வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காங்க நம்ம நேயர்கள் எல்லாரும். அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் எல்லா வார்த்தைகளையும் வச்சுட்டு வராங்க.
2: அவங்க என்ன மாதிரி இல்லை,
0: உங்களை மாதிரி இல்லை. உங்களை மாதிரி இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் நிறையா கேள்வியை வந்து குறைச்சிருப்பேன். அவங்க அறிவாளியாக இருக்கிறாங்க, அதனால தான் நிறைய கேள்வி
2: கேட்டேன். அறிவாளியாக இருக்கக்கூடாதுன்றது.
0: ஆமாம், எப்பொழுது அமைதியாக இருந்துடணும் உங்களை மாதிரி. நீங்கள் அமைதியும் சொன்னால் ஒத்துக்க முடியுமா கார்த்தி? நீங்கள் புயல் கார்த்தி.
2: புயல்
6: விளையாட்டு
2: விளையாண்டு
0: பேசுவோம்.
6: என்ன
2: சாப்பிட்டீங்க சார்?
6: எவ்வளவு
2: நேரம் தூங்குனீங்க? காலையில இருந்தா இல்ல இப்பதான் தூங்குனீங்களா?
6: சூரியன் சந்திரன் சொர்க்கம் நரகம்.
0: எடு
2: வைக்கணும்
0: கொடுக்கணும் அப்படி சொல்லலாம். கொடு, எடு, கொடு. ஆமா. பிறப்பு?
6: பிறப்பு.
0: எளிது?
2: எனக்காக ஒரு கேப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, ரொம்ப வந்து டயர்ட் ஆயிட்டீங்க, அதனால உங்களுக்காக சேர்த்து அந்த பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 4:52 ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். நம்ம வந்து நம்மளுடைய கேம் ஷோக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடி அவனை கண்டுபிடின்னு சொன்னாங்க. பட் இவங்க வந்து நம்மளுடைய வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள் எல்லாருமே. ஓகே, அடுத்து இணைப்புல இருக்க நேயர் யாரு, எங்கன்னு கேட்டலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
2: விளையாட்டு
0: எதிர்ச்சொல் கேட்டலாமா? எதிர்ச்சொல்லுங்களே. சரி, இல்ல இல்ல, எதிர்ச்சொல் சொல்லு. ஆப்போசிட் வேர்டு
2: சொல்லுங்களா?
0: ஆமா, மாத்தி பேசுறீங்களா இல்லனா? மாத்தி பேசுறீங்களா, எதிர்ச்சொல் சொல்றீங்களா?
2: எப்படி நீ உங்களுக்கு எப்படி எதிர்ச்சொல் சொல்லணுங்களா? ஆப்போசிட்ல.
0: ஆமா, சரிக்கு என்ன எதிர்ச்சொல்? சரிக்கு என்ன? உங்க பேர் என்ன?
2: என்ன
0: சாப்பிட்டீங்க?
2: படிக்கிறாங்க.
0: சரி, சூப்பரா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேடம்.
0: ஓகே, ஒரே புன்னகையா இருக்காங்க அவங்க, அவ்வளவு வந்து அருமையா விளையாண்டாங்க இல்லையா? ஜெயிச்சிட்டோன்ற அந்த வெற்றி வாகையோட சிரிப்போட இருக்காங்க. அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இந்த?
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: மஞ்சுளா பேசுறேங்க மேடம்.
1: வணக்கம் மஞ்சுளா மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: வரக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ், ஓகேவா? ஒரே சவுண்டா வரணும், முயற்சி செய்யுங்க. வீடு.
3: ஒரு
0: வார்த்தை கொடுத்திருக்கேன், இதே மாதிரி ரைமிங் வேர்டா வரக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடிங்க.
3: முயற்சி
0: செஞ்சீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செஞ்சீங்க. நிறைய, அதாவது வார்த்தைகளை வந்து கண்டுபிடிக்க வந்து ஓரளவாவது ட்ரை பண்ணாங்க இல்லையா?
1: சொன்னாங்க.

0: சொன்னாங்க.
1: ஓகே, அந்த மாதிரி வந்து நிறைய நேயர்களும் வந்துட்டு இன்னும் இருக்கக்கூடிய குறைந்த நேரத்தில் நீங்களும் இந்த கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாம். 9344901018 என்ற எண்ணிற்கும், 8300019118 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம். அல்லது 0423 என்கிற இணைப்பினோடு 2966781 அப்படின்ற எண்களில் கால் பண்ணலாம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். அன்பு சோரிக்கும் அன்பு சோரருக்கும் நீ வணக்கம் சார். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கும் சொல்லுங்க.
0: ஆண்டனி சகோதரரே சொல்லுங்க.
2: ஐயோ, நம்ம போராடி நிமிமேலே பிடிச்சது மாதிரி இருக்குங்களா?
0: வார்த்தை விளையாட்டு விளையாடலாங்களா? நம்பர் சொல்லுங்க.
2: எளிமையா கொடு. ஒண்ணுல இருந்துங்களா? ஐந்து
1: ஐந்து. எதிர்ச்சொல் கேட்கலாமா?
2: எதிர் சொல்லுங்க.
1: ஆமா,
2: முயற்சி பண்றேன் சார்.
1: முயற்சி செய்யுங்க. ஓகேவா? துன்பம்,
2: இன்பம்,
1: ஏற்றம்,
2: தாழ்வு,
1: பல,
2: சில,
1: உள்ளே,
2: வெளியே,
1: ஏறு,
2: ஏறாங்க சரியா?
1: ஏறு ஏறு
2: ஏறு வேறு.
1: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங். ஸோ இவ்வளோ நேரம் அப்படியே சூப்பராக விளையாடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம்.
0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் விளையாண்டாங்க நேயர்கள் எல்லாம். கேட்ட கேள்விகள் கரெக்டாக சொன்னாங்க, நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம் நிறைய நேயர்கள் இல்லையா?
1: இப்போ நம்மளையும் விளையாட வச்சாங்க கரெக்டாக.
0: ஆமாம், என்னையுமே யோசிக்க வச்சிட்டாங்கன்னா பாருங்களேன்.
1: ஆமாம், அந்த அளவுக்கு நீங்களும் வந்து நிறைய பதிலும் எடுத்து கொடுத்தீங்க நம்ம நேயர்களுக்கு. ஸோ கலந்துக்கிட்ட ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிறைய நேயர்கள் வந்து ட்ரை பண்ணி
0: இந்த நிகழ்ச்சி வந்து இதோட முடிய போறது கிடையாது. அதாவது வார வாரம் நம்ம சனிக்கிழமையில வந்து ஈவினிங் எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. நேர்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு சூப்பரா வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில

0: நேர்கள் இவ்வளோ நேரம் எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிங்க. இதோட இன்றைய எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ண ரெபேகாக்கு ஒரு வார்த்தைகள் நன்றி தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ ரெபேகா.
1: தேங்க்யூ கார்த்தி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நம்ம நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.

அமைப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தலின்போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 5:02. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களது விருப்பமான பழைய திரைப்பட பாடல்கள், அதாவது வாடாத மலர் போல இருக்கிற அந்த காலத்து அருமையான பாடல்கள், மனதில் நிற்கிற அருமையான பாடல்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9349101 8 8300019 1918 தொலைபேசி எண்கள் 0423 என்ற இணைப்பெண்ணுடன் 2966781. நேர்கள் தொடர்பு கொண்டு பழைய திரைப்பட பாடல்கள், சூப்பரான பாடல்களை கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது விருப்பமான பாடலை தெரிவிக்கலாம். 8300019 1918 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாடாத மலர் போல் இருக்கும் அந்த காலத்து அருமையான பாடல்களை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே, இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர்.

0: மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது. வாடாமலர் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் அழைப்புல வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நலமா இருக்கேன்.

0: சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: சார் கௌரவம் படத்துல கண்ணா நீயும் நானும் அந்த பாட்டு போடுங்க சார்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாங்களா?
1: ஓகே சார்.
0: இணைந்திருங்கள் நேர்களை, ஊட்டி எஃப்எம் 101.8 பாடல் இதோ.

0: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு.
1: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
0: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
1: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
0: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழைக்காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: பாம்பே கேசில் சாந்தகுமார், மார்க்கெட் ராமகிருஷ்ணன், மஸ்னகுடி சபாபதி, டிஆர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் வாட்ஸ்அப்பில் விரும்பி கேட்ட இந்த பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோர் பாடியது. பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கிட்டிருக்கோம். இணைந்திருங்கள் நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கம் அன்பு சகோதரருக்கு. அன்புடன் நான் ராஜு, டீச்சர் மேடிஷில இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சகோதரமே.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு பாலும் பழம்ல இருந்து காதல் சிறகினை.
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாங்களா?
1: மகிழ்ச்சி சார்.
0: பாடல் கேட்கலாங்களா?
1: கேட்கலாம் சார். நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் இதோ.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பி சுஷிலாவின் குரலில் ஒழித்து தந்த பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து. நிலைத்தல் நேரம் 5:22 ஆகிட்டு இருக்கு. நேர்களை நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில வாடாத இனிமையான அந்த காலத்து அருமையான பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேர்கள் தொடர்பு கொண்டு பாடல்களை கேட்கலாம். 9344-9010-1018 9342-9010-1018 8300-1918 மற்றும் தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணில் 2966781 வாட்ஸ்அப் அனுப்பியும் உங்களது விருப்பமான பாடல் கேட்கலாம். 8300-1919-1018 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி உங்களது விருப்பமான வாடாமலர் அந்த காலத்து இனிமையான நினைவில் நின்ற பாடல்களை கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களை ஊட்டி FM 101.8. அடுத்த பாடல் இதோ.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் பாடிய பாடல் நாளை நமது திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் மைசூரிலிருந்து உதயகுமார். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. வாடாமலை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து கேட்போம்.
1: ஹலோ, வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்து தங்கவேல் பேசணுங்க. ஹலோ,
0: பாடல் சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்?
1: ஹலோ
0: கேக்குது சார, பாடல் சொல்லுங்க. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: தங்கத்தில் சோதனை மேல் சோதனை பாட்டுங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாங்களா?
1: பார்க்கலாங்க.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்டது அந்த பாடல். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டீங்க. நேரில் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

மாட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கி விட்ட கை

0: கே வி மகாதேவன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் அன்னமிட்ட கை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் கஞ்சம்பட்டி பகுதியிலிருந்து ஆர் கே சண்முக ஆனந்தம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: நான் நீலகிரி மாவட்டம் தாங்க, மஞ்சூர் சிவகுமார் பேசுறேங்க.
0: வணக்கம் சிவகுமார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு அவன்தான் மனிதன் படத்துல இருந்து ஊஞ்சலுக்கு பூச்சூட்டி ஊர்வலத்தில் விட்டாளுங்கிற பாடல். அதுக்கு முன்னாடி ரொம்ப அருமையா பொறுமையா நேயர்கள்ட்ட பாட்டு கேட்டு நல்ல அருமையான பாடல்களை தேர்வு செஞ்சு ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்களா? நீங்க
0: ரொம்ப நன்றி, உங்களது வாழ்த்துக்கள் தான் எங்களை வந்து மென்மேலும் ஊக்கப்படுத்தும். ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சியில வந்துகிட்டே இருக்கு, இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒழித்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தபாளி பகுதியிலிருந்து பாட்டப்பன் பேசுறேன் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: என்னென்ன படத்திலிருந்து கடவுள் ஏன் கல்லானார் என பாட்டல் நம்ம அனைத்து நேயர்களுக்காகும் ஐயா.
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாங்களா?
2: கடவுள் ஏன் கல்லானார்

டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒழித்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 5:47. ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது, வாடாமலர்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஒளித்த தந்த பாடல். அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் மைசூர் பகுதியிலிருந்து ராஜ்குமார் என்ற நேயர் வாட்ஸ்அப் மூலமாக அந்த பாடலை விருப்பி கேட்டிருந்தாரு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார், மனோகர் பேசுறேன்.
0: வணக்கம் மனோகர் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருமூர்த்தி மலை டேம் பக்கம் இருந்து தலையில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
1: திருப்பூர் மாவட்டம் நல்லா இருக்கேன் சார். எல்லாம் நீங்க எல்லாம் சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எந்தூர் ராஜா படத்திலிருந்து எனக்கு யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அந்த பாட்டு போடுங்க.
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாங்களா?
1: ஓகே, ரெடிங் சார். ரொம்ப நன்றிங்க சார், எல்லாருக்காகவும் இந்த பாட்டை ஒலிபரப்புங்க.
0: ரொம்ப நன்றி. நீங்களும் கேளுங்க, பாட்டை என்ஜாய் பண்ணுங்க.
1: சரிங்க சார்,
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. இதோ
2: யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க.

0: போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ஒழித்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி FM 101.8. கேட்போம்,

கொள்ளைகால் பகுதியிலிருந்து தேவாங்கப்பேட்டை ரச்சபாஜி என்ற நேரின் விருப்ப பாடலாக ஒலித்தது பி சுஷீலா, டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடிய பாடல் பாடும் படமும் திரைப்படத்திலிருந்து. நேரிலே கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல். அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று மாலை 6:05, இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகம்பலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரை காணும், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கிளைகோஸ் சாகுபடி குறித்து புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 திரை காணும், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, இதில் அதித்தி பானர்ஜி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். படைப்பு பூனே வானொலி நிலையம்.

இனி நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல்.

இனத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷ்யா அவர்கள். காலை 7 மணிக்கு காலைக்கதிர் நிகழ்ச்சியில் முதலில் நலமுடன் வாழ, இதில் கருத்தரித்த பெண்களுக்கான பொதுநல தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் போக்சோ பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். நாளை காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 6:40 ஆங்கிலம் ஆன் ஹேர், தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று ஆகியன இடம்பெறும், 8 மணிக்கு கார்கில் விஜய் திவாஸ் சிறப்புரை படைப்பு சென்னை வானொலி நிலையம், 8:30 கார்கில் வெற்றி தினம் சிறப்பு நேர்காணல் பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபான் அவர்கள், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள்.

அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மாதுரி குழுவினர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 விலக்கேற்றும் வேலை. திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேர்களே.

இளையராஜாவின் இசையமைப்பில் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து லதா ரஜினிகாந்த் குழுவினர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் திரையில் ஒழித்த பக்தி பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கும் நேர்களே, ஊட்டி FM 101.8 இல்

கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திலிருந்து ஒலித்து தந்த பாடல். நேர்கள் கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய விலக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 முதல் 9 மணி வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு.

0: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாச் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூகப் பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார்.
1: நிறைய இடத்துல வந்து மின்கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க, எங்கேயும் உயரல. 200 யூனிட் ஃப்ரீ அப்படியேதான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து ரீடிங் அதிகமா இருக்காங்க, அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தல. சென்னையில ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, அங்க வேலிடேட் பண்ணி பார்த்தது அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியா போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோட என்ன கொடுத்துருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் வந்து இப்ப சிஸ்டம்லயே சரி பண்ண சொல்லிருக்கு. எந்த இடத்துலயும் வந்து மின்கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக வளையங்களும் தவறான தகவல் வந்திருக்கு. அங்கெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்கிட்ட வீடியோ ஆதாரத்தோட நம்மளுடைய மின்வாரி அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க.
2: தேர்தலின்
0: போது தாவிக அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும் இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. இதில் 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் துவங்கி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டு அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு அதே விவசாய 4 கிலோவாக திருப்பி அளிக்க உள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்கொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். கோவை மாநகராட்சியில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் ஆட்சியர் திரு பிரதீப் தயாளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாநகராட்சியில் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டார். மதுரையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாமை மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ் குமார் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியோமா அல் அகமதியை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் மகளிர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி 7:30 PM தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நிகழ்ச்சி தொடர்கிறது. அலைப்பாய்தே படத்திற்காக சாதனா சர்கம் ஸ்ரீனிவாஸ்.
6: நிலையத்தில் நேரம் 6:41.
7: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. பெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
8: சீமைய ஜனலாக எங்க சிறி திம்பித நமஸ்கார. இதோ பெட்டத கமலு. நங்க குலதேவரோ எத்தையம்மா அத்தம்போதுனா நாங்க எல்லாரதா. ஒந்தொந்த வருஷமோ நாங்க எத்த அப்ப மாடுன்னு எத்த அப்ப மாடிதுவக சந்தோஷப்பட்டுதுவியா. நாங்க மாடிதோ எத்தகை இடுத்தடதையா அத்தம்போதுனா எத்தையே யோகுது அத்தந்தேகி நாங்க எதிர்னோன்னா. எந்தோ தேவரோ மண்ணுக இறங்கி வந்து ஏக அதுக்கு பதிலா சில குறிப்புகளை மட்டும்தான் நாங்க தோர்ச்சிடோம். உதாரணமா எழுதும்ல, தேவர்ன முக பந்தோ சிறிசிங்காரவா தோறுதோ ஊபொப்புதோ இத்தமாக்க அவடுவதெல்லாம் பித்து நூல்ல வந்தோ நாங்க மாடித பூஜை எத்தக எச்சிட்டா அத்தந்தே கேகினா. இது எத்தகை மாத்திரம் இல்ல, எல்லா தேவருக்கும் பொதுவுதான். அத்த எத்த ஊத்தப்போதோ வரத்தப்போதோ அத்தம்போதுக்காயே நாங்க யோசு ஜாமம் பேக்கல காத்துதனா. காத்துப்பா ஜாமதோக எத்தைய எருகி பா அத்தந்தேக்கி நங்க பாடுவ பாட்டு. ஆ பாட்டுதோக அடுவா உண்மையான பக்திகத்தா எத்த எருகி பந்தியா. இதுன பந்தோ உன் பாட்டுதோக அற்புதவா எய்தார. ஆ பாட்டா முதல் பாட்டா கேத்துனோடு.

0: இந்திர நிகழ்ச்சிதாக வந்த எல்லா பாட்டும் நீங்க அப்பற எடுத்தாட்டா அத்தந்தைக்கு எங்க நம்பினியோ இதே மாக்க இன்னொந்தோ பெட்டத கம்பளோ நிகழ்ச்சிதாக நீங்க வந்து சந்திச்சினியோ அதுவரையோ நமஸ்கார ஏகி விடையேசினியோ நமஸ்கார.
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: நிலையத்தில் நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 தொடர்வது திரைகானம்.

0: தேவாவின் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன், சித்ரா ஆகியோர் பாடிய பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கிடைக்கல். கேட்ட அந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன்.
2: ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக அதிக அளவிலான தங்க விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதால் சுற்றுலா வளர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பொருளாதாரம் மேம்படும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சு நாச்சிப்பட்டில் தனியார் தங்கம் விடுதியை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர்,
3: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளி மாநிலங்களிலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது.
2: திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தும் அனைத்து வளர்ச்சி திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தும் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும், ஊரக வீடுகள் வழங்கும் திட்டம், ஏரிகள் புனரமைப்பு திட்டம், அனைத்து கிராம அண்ணா முதலமைச்சர் திட்டம், வளர்ச்சியடைந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், பாரத பிரதமரின் குடியிருப்பு திட்டம், பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டுத் திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டுத் திட்டம், அங்கன்வாடி மற்றும் பல்வி கட்டிடங்கள் கட்டுமானம் ஆகிய திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் குடிநீர் திட்டப்பணிகள் மற்றும் சாலைப்பணிகள் பொதுமக்கள் பாதிப்பேற்படாத வகையில் பணிகளை விரைந்து முடிக்க பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு அலுவலருக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதியில் உள்ள திருநாய்க்களுக்கு வெறுநோய் ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை திருநாய்க்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளும் தடுப்பூசி முகாமின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்து தடுப்பூசி பணிகளை விரைவாகவும் முழுமையாகவும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சியின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் மற்றும் பாலின இறப்பு விகிதம் குறைந்த வட்டாரங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துணவு பெட்டகங்களையும் சிறந்த ஊராட்சிகளுக்கு விருதுகளையும் வழங்கினார். அப்போது பேசிய வந்தனா கார்க், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டமானது குறைந்து வரும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பெண் குழந்தைகளின் பாலின சமநிலையை மேம்படுத்திடவும், பெண் குழந்தைகளை பாதுகாத்திடவும், பெண் குழந்தைகளின் கல்வி கற்பதை உறுதி செய்திடவும், அவர்களின் உயர்கல்வி மூலம் முன்னேற்ற பாதிவகைக்கு வழிவகுக்க உதவிடவும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார். மேலும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு 1098 என்ற உதவி எண்ணை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரின் கீழ் இயங்கும் மத்திய தகவல் தொடர்பகத்தின் வேலூர் கலா அலுவலகத்தின் சார்பில் அரசு மக்கள் நல திட்டங்கள் குறித்து ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்க்கனூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் வங்கி திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம், ஜிராம்ஜி திட்டம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகளை காப்போம் ஆகிய குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய மத்திய மக்கள் தொடர்பகத்தின் உதவி இயக்குனர் பாலநாகேந்திரன் பேசுகையில், போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், போதை கலாச்சாரத்திலிருந்து மாணவர்களை சட்டத்தின் மூலம் தண்டிப்பதை விட அறிவுரைகளை வழங்கி நல்வழிப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் மாணவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை உணர்த்தி கல்வி கற்பிக்க வேண்டும், கல்வி ஒன்றுதான் உயர்த்தும், வருங்கால சமுதாயத்தில் கல்வி அவசியமானது என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 26வது கோடை விழா நிறைவு விழா ஜம்னாமுத்தூரில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கலசப்பாக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சட்டமன்ற கொறடாவுமான அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கண்காட்சியர்கள் அமைத்த சிறந்த அரங்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் முதல் பரிசு ஊரக வளர்ச்சித்துறைக்கும், இரண்டாம் பரிசு நெடுஞ்சாலைத்துறைக்கும், மூன்றாம் பரிசு தோட்டக்கலைத்துறைக்கும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் கூட்டரங்கில் நடைபெற்ற மாவட்ட ஈரநிலை மேலாண்மை குழு உறுப்பினருக்கான பயிலரங்கம் இதில் ஈரநிலை பாதுகாப்பு பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதி 2017 கீழ் ஈரன் நிலைகளுக்கான அறிவிப்பு வெளியிடுதல், செயல்முறை அடங்கிய நடைமுறைகள், ஆவணப்படுத்துதல் மற்றும் சட்ட ரீதியான தேவைகள் குறித்து மாவட்ட ஈரநிலை மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு மாநில ஈரநிலை பாதுகாப்பு ஆணையத்தின் நிபுணர்கள் எடுத்துரைத்தனர்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் என் ரவிச்சந்திரன். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹரரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானிய தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய அவர் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறினார். ரொமானிய அதிபர் நிக்குசர் டானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட

0: என்று கூறினார். முன்னதாக ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகள், புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமென்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமை செயலர் திரு பி சி மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் சாரநாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாரநாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சாரநாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சாரநாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சாரநாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்பட போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18 தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழிஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மும்பையில் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவிலிருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி

0: குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்க கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 100,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல்படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
2: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
2: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
1: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
2: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
2: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
3: தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வயலுக்கு போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் பொழுது 1 ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் பிண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். ஃபர்ஃபூரியோ சிலியம் லிலாசினம் 5 கிலோ 1 ஹெக்டேர் என்கிற அளவில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மாங்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், பிளகாய், பீன்ஸ் போன்ற பயிர்களுக்கு நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் வலை கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் பொழுது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை முறையே நீலம் மற்றும் மஞ்சள் ஏக்கருக்கு 5 என்கிற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது தயாமைத்தக்சம் 0.2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது இமிடாப் குளோபிரிட் 0.2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் கைத்தளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கிழகோஸ் சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கிழகோஸ் சாகுபடி குறித்து புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர். பிரதாப்.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
3: நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சாகுபடி ஒன்று பண்ணா சின்ன சாகுபடி ஒன்று பண்ணுவோம்.
2: கண்டிப்பாங்க.
3: அதாவது பெரிய சாகுபடி அப்படிங்கறது விதையில இருந்து ஆரம்பிச்சு பராமரிப்பு செலவு வரைக்குமே அதிக முதலீடு, பண முதலீடையும் ஆட்களும் தேவைப்படுற ஒரு சாகுபடி. சின்ன சாகுபடி அப்படிங்கறது விதை வாங்கி நம்மளே நம்ம வீட்டு ஆளுங்களை இல்லை ஒரு ஆளா ரெண்டு ஆளா வச்சு பராமரிப்பு செஞ்சுட்டு குறைந்த செலவுல நிறைந்த லாபத்தை எடுக்கிற ஒரு சாகுபடி. அந்த வகையில ஒரு சாகுபடியை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா கிளைகோஸ் சாகுபடி பத்தி பேசலாம். கிளைகோஸ் நம்ம எப்படி சாகுபடி பண்ணணும்ன்ற விஷயத்தை நீங்க உங்களுடைய அனுபவத்தின் மூலமா எங்களுக்கு சொல்லுங்க.
2: இப்போ கிளைகோஸ் விதை அப்படின்னாக்கா இப்ப வந்துட்டு எல்லாம் வந்துட்டு வெளியே கொடுத்து தான் நாத்து பண்ணி கொண்டு வந்து போடுவாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை சார். நாங்க வந்துட்டு வீட்லயே வந்துட்டு பேடு பண்ணி அதுக்கு என்ன மண் உரம், முள் உரம் என்ன கொடுக்கணும், ஈர பதம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து நாங்கள் வந்து நாங்களே பேடெல்லாம் விட்டு நாங்களே நாத்தில் ரெடி பண்ணி அதை எடுத்து நாங்கள் எப்போல்லாம் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோமோ அந்த சமயத்தில் எடுத்து நாங்கள் போட்டுருவோம்.
3: கேரட்டு, கிழங்கு, பூண்டு இது போல மற்ற சின்ன சின்ன பயிர்கள் வந்து நம்ம சாகுபடி செய்ய மாட்டோம். அதாவது ஒரு மூட்டை, ரெண்டு மூட்டை, மீறி போனால் ஒரு மூணு மூட்டை காடு கால ஏக்கரா போட்டுக்கலாங்க. அது கூட வேண்டாம்னு விட்டுருவோம். பராமரிப்பு செலவு கம்மியாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுலேருந்து வர லாபம் கம்மியாக இருக்கு அப்படிங்கும் போது அளவாக தான் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளைகோஸ் சாகுபடி எத்தனை பரப்பளவில் செஞ்சுருக்கீங்க?
2: நாங்கள் வந்து ஒரு மூட்டை காடு, ரெண்டு மூட்டை காடு, மூணு மூட்டை காடு அப்படி பண்ணியிருக்கோம் சார்.
3: ஒரு கால் ஏக்கரா அப்படி வச்சுக்கலாங்களா?
2: கால் ஏக்கரா வச்சுக்கலாங்க.
3: சரிங்க. மற்ற பயிர்களை போல கிளைகோஸ் வந்து ஒரு 40 நாள்லையோ ஒரு 70 நாள்லையோ நம்ம அறுவடை பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 6-9 மாசம்
2: கண்டிப்பாக.
3: அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்தாதான் கிளைகோஸ் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும் இல்லைங்களா. சோ இதற்கான திட்டமிடல் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? மழை டைம்ல போடலாம் இல்ல மழை இல்லாட்டியும் பரவாயில்ல கிளைகோஸ் தானே வந்துடும் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு திட்டமிடல் இருக்கும் இல்லைங்களா?
2: இப்ப வந்துட்டு வெயில் டைம்லாம் போட முடியாது சார். அது வந்துட்டு நீர் பாய்ச்சி, நீர் வந்துட்டு எப்பவுமே தண்ணி வந்து இருந்துட்டே இருக்கணும். அதுக்கு தண்ணி இருந்துட்டே இருந்தா தான் அது வந்து காய் வந்து நல்லா பெருசா உரமும் கொடுக்கணும், அதுக்கு வந்து நீர் பச்சனை தண்ணியும் கொடுக்கணும். கொடுத்தோம்னாமாக்கா அது வந்து காய் வந்து அப்பதான் அந்த காய் எடுத்து அந்த காய் வந்து நல்ல பெருசா வரும், விற்பனைக்கும் நல்ல மாதிரி போகும் சார்.
3: சரிங்க. அப்போ தண்ணி வசதி கன்ஃபார்மா நம்ம கிட்ட எல்லா சீசன்லயும் இருக்கு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம கிளைகோஸ்க்கு போகவே முடியும் இல்லைங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: சரிங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நேரடியா விதை வாங்கி போட முடியும், நாற்று உற்பத்தி பண்ணி நாற்று தான் நம்ம மாத்தி பயிர் பண்ணுவோம் இல்லைங்களா?
2: ஃபர்ஸ்ட் பேடு பண்ணோம் சார். பேடு பண்ணிட்டு நாத்து திக்காத விடுவோம். விட்டுட்டு ஒரு நாத்துக்கு ஒரு நாட்டு ஒட்டாம நாத்து பேடு பண்ணிட்டு பேட்ல விட்டு அது ஒரு மாசம் விட்டு பிறகு 4 இலை விடணும். பேட்லயே வந்துட்டு 4 இலை விட்டோம்னா அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம போடுறது வந்து நம்ம போடுவோம் சார்.
3: சரிங்க. இப்ப கால ஏக்கராக்கு எவ்வளவு நாற்றுகள் வந்து தேவைப்படும்?
2: கால ஏக்கராக்கு வந்துட்டு 4000 நாத்து வேணும் சார்.
3: அப்போ ஒரு பேக்கெட்ல வந்து எவ்வளவு நாத்து இருக்குங்க? அதை அந்த விதைகள் வந்து என்ன ரேட்ல வந்து விக்குது? கிளைகோஸ் விதை வாங்குறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு பேக்கெட்டுக்கு எவ்வளவு ரேட்டு? அந்த மாதிரி கிடையாது. இப்போ 4000 நாத்து வேணும் அப்படின்னா எத்தனை பாக்கெட்?
2: 1500 ரூபாய் ஒரு பேக்கெட். 1500 ரூபாய்.
3: சரிங்க. அதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குங்க?
2: 1000 நாத்து இருக்கும். 1000 நாத்துன்றது விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க. 1000 நாத்துன்றது வந்துட்டு கன்ஃபார்மா 1000 நாத்து வரும்னு சொல்ல முடியாதுங்க. வந்துட்டு 900 நாத்து அந்த மாதிரி வரும்.
3: அப்போ ஒரு 4 பாக்கெட் நம்ம தேவைப்படும்
2: கண்டிப்பா.
3: சரிங்க. இப்ப நாற்றங்கால் பண்ணணும் அப்படின்னா நாற்றங்கால்ல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்கணும்?
2: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏர் ஓட்டிடுறோம் சார். ஏர் ஓட்டி அதை வந்துட்டு ஒரு மாசமா இன்னும் அப்படி விட்டுருணும். விட்டு மண்ணெல்லாம் நல்லா ஆறின பிறகு அதுக்கு மேல உரம் போட்டு எருவெல்லாம் போட்டு அதுக்கு என்ன திரும்பி டிராக்டர் விடணுங்க. டிராக்டர் விட்டாக்கா அது மட்டம் பண்ணுறது, அது மிக்சிங். அந்த எருவு மண்ணு எல்லாம் வந்து மிக்சிங் ஆகி ஒரு பதம் கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அப்புறம் கொடுத்த பிறகு அதுக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம வந்து தண்ணி போட்டு பதம் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நாற்று வந்து நம்ம நட்டணும் சார்.
3: இந்த நாற்றங்கால் பண்றீங்க இல்லைங்களா, இப்போ விதையிலிருந்து நாற்றங்கால் நம்ம பண்றோம்னா ஸோ அதுக்கான முயற்சிகள் வந்து எப்படி எடுக்கணும் கேட்குறேன். இப்போ நாற்றங்கால் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்லயே இருக்கலாமா இல்லை அதுக்கு வந்து ஒரு கூண்டு மாதிரி அடிச்சுதான் வைக்கணும்? கூண்டுனா ஷெட்டு மாதிரி?
2: ஆமா செட்டு மாதிரி
3: நாத்துக்கு.
2: ஆமாங்க, ஆமா அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ பனி டைம் இருந்தாக்கா வந்துட்டு அதுக்கு வந்து செட்டு தேவைப்படும், பனி விழுந்துச்சுன்னா கருகிரும். அந்த மாதிரி இருக்குள்ள வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்துட்டு என்ன செய்வோம், சாக்குப்பி இருக்கு பாத்தீங்களா, நம்மளுக்கு வந்து செட் அடிக்க முடியாதுங்க, அந்த வசதி எல்லாம் நம்மள்கிட்ட இல்ல. அப்ப வந்து இப்ப 10 பேடு விடுறனாக்கா அந்த 10 பேட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முளைக்குள்ள வந்துட்டு சாக்குப்பி போட்டுருவோம். அப்படி இல்லையா, செடிங்க உடைச்சி மேல போட்டுமனாக்கா அதுக்கு வந்து நிழல் கிடைச்சிரும், போட்டு விட்டுட்டோம்னாக்கா அந்த பயிர் வந்து முளைச்சி மேல வரக்குள்ள வந்து கரெக்டா தெரிஞ்சிரும். அப்ப எடுத்து விட்டுட்டோம்னாக்கா, எடுத்து விட்டுட்டு தண்ணி பாய்ச்சினோம்னாக்கா அது அப்படியே வந்துடும்.
3: சோ எளிமையான பராமரிப்பு முறைகள் தான்.
2: ஆமா கண்டிப்பா.
3: இந்த விதைகள் போடுறதுல நமக்கு எவ்வளவு விதைகள் வந்து முளைச்சு வரும்? இப்போ 100 விதை போடுறோம் அப்படின்னா 60 வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அதிகபட்சமா எவ்வளவு விதைகள் வரைக்கும் முளை?
2: இப்ப 100 விதை நாங்க போட்டோம்னாக்கா கண்டிப்பா வந்துட்டு 80 விதை கண்டிப்பா கிடைச்சிரும், கிடைச்சிரும் நம்மளுக்கு.
3: சரிங்க. இப்ப இந்த 1 மாசம் டைம்ல நம்ம வளர்க்கறோம் இல்லைங்களா, இந்த 1 மாசத்துல என்னென்ன பராமரிப்பு வேலைகள் வந்து நாற்றங்கால்ல செய்யணும்?
2: நாற்றங்கால்ல வந்துட்டு கச்சரா எடுக்கணும், எரு போடணும், தண்ணி பாய்ச்சணும், அவ்வளவுதான்.
3: என்ன
2: பூச்சி மருந்து அடிக்கணும்.
3: சரிங்க. இப்ப எரு போது என்ன எரு பாய்ச்சுங்க? இப்ப நம்பர் 4. சரிங்க. எந்த நாள் இடைவெளியில பண்ணுவீங்க?
2: அது வந்துட்டு ஒரு 2 இழை விட்டு மேல வரக்குள்ள போடும்.
3: ஒரு 10 நாள்.
2: பத்து நாள்.
3: சரிங்க.
2: 10 நாள் ஒரு 5 நாள் அந்த மாதிரி போடலாம்.
3: ஒரே எருவு போதுங்களா?
2: 8 நாள்ல நாத்து மேல வந்துருங்க, முழப்பு வந்துடும். அப்போ ஒரு 15 நாள் 18 நாள்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்பர் 4 வாங்கி நம்ம சால்ஸ் எல்லாம் நம்ம போட்டு கொத்தி விட்டோம்னாக்கா அந்த கச்சரா இருக்கிறதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா நாற்று வந்துடும். அப்போ பூச்சி மருந்து கொஞ்சம் அடிச்சாக்கா நீட்டாயிரும்.
3: சரிங்க. ஒரே டைம் எருவு போட்டா போதும்?
2: போது போது ஒரே டைம்ல போகுது. அது நிறைய போட்டாலும் நாத்து எடுக்குள்ள வந்து உடஞ்சிரும், அதனால வந்து எரு வந்து நிறைய போடக்கூடாது, அளவா போட்ட போதும்.
3: இப்போ மெயின் கிராப் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்? மெயின் கிராப்புக்கான பராமரிப்பு வேலைகள் சொல்லிட்டீங்க, அதாவது 1 மாசத்துக்கு முன்னாடியே நிலத்தை உழுது தயார் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கிழகாச பொறுத்த வரைக்கும் எந்த பரப்பளவுல நீங்க பரப்பளவுன்னா வந்து டைமென்ஷன் கேக்குறேன்.
2: இப்ப வந்து லென்த் நீட்டமும் 1.5 இருக்கணும், அகலமும் 1.5 இருக்கணும்.
3: 1.5x1.5 ஸ்பேஸ்ல நீங்க போடுவீங்க?
2: ஆமா கண்டிப்பா. அந்த இடைவெளி இருந்தா தான் இப்ப ஒரு நாத்து போடக்குள்ள இந்த செடிங்க முளைச்சு மேல வரக்குள்ள செடிங்க வந்துட்டு ஒரு செடி தண்ணி போய் இன்னொரு செடியில விழக்கூடாது. விழுந்துச்சுனாக்க இந்த செடி தண்ணி அதுல போய் விழுந்துச்சுன்னா அந்த கோசு வந்துட்டு அழுகி வரும். அதனால வேண்டி அந்த செடியும் இந்த செடியும் வந்துட்டு டச் ஆகாத இருக்கணும்.
3: அப்ப 1.5x1.5. இப்போ நாற்றங்கால நம்ம இருக்கிற நாத்தை மெயின் பரப்பளவுக்கு வந்து நம்ம மாத்திட்டோம், மெயின் பரப்புக்கு நம்ம மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன விதமான பராமரிப்பு வேலைகள் இருக்கும்? 1 இரிகேஷன் தண்ணி பாய்ச்சறது, 2 உரம் போடுறது, 3 களை எடுக்கிறது. களை எடுக்கிறது காமனா வந்து ஒரு டைம் 2 அப்படிதான் பண்ண போறோம், ஏன்னா செடி கட்டிருச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வரும், களை வளராது இல்லைங்களா? சோ இந்த மாதிரி பராமரிப்பு வேலைகளை பத்தி சொல்லுங்களேன்.
2: ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாத்து நம்ம நெட்டுருவோம். நெட்ட பிறகு சார் வந்துட்டு ஒரு 8 நாள்ல எடுத்து எரு வச்சு அது மண் கொத்திட்டு அது கச்சரா எல்லாம் பொறுக்கி கிளீன் பண்ணிட்டு திரும்பி ஒரு தண்ணி அடிச்சுட்டு பூச்சி மருந்து அடிச்சிருவோம். எரு வச்சுட்டு பூச்சி அதை நம்பர் 4 தான் நம்ம போடுவோம். போட்டுட்டு மருந்து அடிச்சுட்டு தண்ணி ஓட்டி விட்டுட்டாக்கா அப்புறம் 2 வந்துட்டு 1 மாசத்துல அப்ப மறு களை வெட்டணும். அப்ப அதுக்கும் வந்துட்டு எரு வச்சுட்டு உள் உரம் கொடுத்து மருந்து அடிச்சு அந்த இலைங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பூச்சி வராது இருக்கிறதுக்கு வந்துட்டு இப்ப இந்த கொசுங்களை விட்டது அட்டை அது வாங்கி நம்ம சால்சலா அப்படியே நெட்டுருவோம். நெட்டுட்டு உள்ள வந்து என்ன உரம் கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு மண்ணு வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம். நம்ம 2.5 மாசத்துல வந்துட்டு மண்ணு கொஞ்சம் இந்த செடி காத்தடிச்சா ஆடாத மாதிரி 1.5 மாசத்துல மண்ணு சேர்த்து கொடுத்துரும். கொடுத்துட்டாக்கா அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் செடி ஹைட் ஆகும் போது திரும்பி வந்துட்டு உரம் கொடுத்து திரும்பி வந்துட்டு மண்ணு வந்து கிழங்கு செடிக்கெல்லாம் மண்ணு ஒதுக்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மண்ணு வந்து செடி ஆடாத இருக்கிறதுக்கு கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் சேர்த்து அப்படி கொடுத்துட்டு வருவோம்.
3: இப்போ ஆரம்பத்திலே நீங்க மண் கட்டுறது இதெல்லாம் எதுவும் இல்ல?
2: ஃபர்ஸ்ட்ல இல்ல.
3: ஆரம்பத்துல நம்ம பேர்ட்ல எப்படி நாத்து வைக்கிறோம் அந்த மாதிரி வச்சா போதுங்களா, இல்ல வந்து தனியா இந்த சின்னதான ஒரு ரவுண்டா ஒரு
2: குழி
3: எடுத்து குழியெல்லாம் நாட்டு வைப்பாங்க?
2: குழி எடுத்து நாட்டெருவு இருந்துச்சுனாக்கா நாட்டெருவு உள்ள போட்டு அதுக்கு மேல வந்து நாத்து வச்சாக்கா நாத்துக்கு வந்து முளைக்கு குழியே வந்து வரக்குள்ளேயே வந்து கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா வருங்க.
3: அப்போ முதல்ல வைக்கும் போது குழி எடுத்து நாற்ற வந்து வைக்கணும். 2 மண்ணு கட்டி விடணும்,
2: களை வெட்டி விடணும், எரு வச்சுட்டு.
3: நான் கேக்குறது அப்படின்னா நீங்க மற்ற பராமரிப்பு வேலைகள்லாம் இருக்கட்டும், அதையும் தாண்டி நாற்று கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது மண் அணைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா செஞ்சே ஆகணும்.
2: ஏன்னாக்கா வந்துட்டு காய் விடக்குள்ள வந்து வெயிட் ஆகும், வெயிட் ஆகக்குள்ள காத்து அடிச்சுன்னா செடி வந்துட்டு கீழே விழுந்துச்சுன்னா வீணா போயிடும். அதனால வந்து கண்டிப்பா அந்த மண் வந்து சேர்த்து குடுக்கற வேலை கண்டிப்பா செஞ்சே ஆகணும்.
3: சரிங்க. நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது 1.5x1.5 அளவுல தான் நீங்க வெப்பீங்க அப்படின்னு. அப்படி நாற்று வைக்கும்போது அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனத்தில் வச்சு தான் பண்ணுவோம். ரெண்டாவது, ஒரு செடியும் டச் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செடியில் இருக்கிற நோய் வந்து அந்த செடிக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. கலைகோசை பொறுத்த வரைக்கும் என்ன நோய்கள் அதிக அளவில் தாக்கக்கூடுங்க?
2: ரொம்ப தாக்குறது வந்து ஜரிகின் நோய். ஜரிகின் நோய் அந்த சின்னதுலேருந்தே வரும்போது பார்த்தாக்கா அந்த இலைங்கெல்லாம் வந்து காஞ்ச மாதிரி வரும். காஞ்ச மாதிரி வரக்குள்ள வந்துட்டு அந்த செடியை அப்படியே விட்டுட்டுமா அந்த நாற்று அப்படியே வீணாக போயிடும். வேர்பூச்சி ஆகும். ரெண்டாவது, வேர்பூச்சி ஆகக்குள்ளே சின்னதுலேயே நம்ம பார்த்தா அந்த வேர்பூச்சி இதுவும் நம்ம சரி பண்ணி விட்டுருணும். அப்போ இந்த கிளகோசு வருதான் போது சின்னதுலேயே நம்ம தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக கிடைக்குங்க. அப்போ அதை கெட்டியாக இருக்கும்போது ஓ இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு பார்த்தா இல்லைனாக்கா அப்போ கொஞ்சம் விரிஞ்சி வரும் பாருங்க.
3: இலைகளா இல்லை
2: காய்?
3: ஓகேங்க.
2: கிளகோசு வருது பார்த்தீங்களா, அந்த கிளகோசு வந்துட்டு நல்ல நாற்று நல்ல மாதிரி வரும், விளைச்சல் நல்லா கொடுக்கும்னாக்கா சின்னதில் வரும்போது முட்டாட்டம் வரும். அப்படி இல்லை இது சரியில்லை அப்படின்னும் போது அந்த நாற்று வந்து வேற மிக்சிங் எதனாச்சும் இருந்துச்சுனாக்கா அந்த மொட்டு வந்து விரிஞ்ச மாதிரி வரும் பாருங்க.
3: சரிங்க.
2: அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் நம்மளுக்கு லாஸ் ஆகும்.
3: சரிங்க. இந்த பராமரிப்பு வேலைகள் எத்தனை நாள் வரைக்குமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? எத்தனை மாசத்துல வந்து அந்த சின்ன மொட்டு வந்து பூக்க ஆரம்பிக்கும்?
2: நம்மளுக்கு வந்துட்டு 80 நாள்ல மொட்டு பூத்துரும்.
3: ஒரு 2.5 மாசம் நாத்து வச்சதுல. இப்போ 2.5 மாசத்துலயே நமக்கு காய்கள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எத்தனை நாள்ல வந்து ஒரு முழு காயா நமக்கு வந்து நல்ல திறச்சி பெற்ற ஒரு காயா இருக்கும்?
2: 25 நாள் 30 நாள் வேணும் சார்.
3: அப்ப 80 அப்படின்னு கணக்கு போட்டோம்
2: கண்டிப்பா
3: ஒரு 3.5 மாசம். சரிங்க. 3.5 மாசத்துல வந்து நம்ம முதல் ஹார்வெஸ்ட் எடுத்துக்கலாம்.
2: எடுத்துடலாம். எடுத்துட்டு திரும்பி வந்துட்டு நம்ம எருவு வச்சு மண்ணு வந்து திரும்பி மூடி விடணும். ஒரு டைம் காய் பொறிக்கக்குள்ள திரும்பி வந்துட்டு அதுக்கு வந்து எருவு வைக்கணுங்க. ஒவ்வொரு நாத்துக்கா வந்துட்டு நம்ம எருவு வச்சு மண்ணு மூடி விடணுங்க. மண்ணு மூடி விட்டாக்கா அந்த தேவையான அளவு வந்துட்டு அந்த காய்க்கு வந்து போய் சேர்ந்துரும்.
3: சரிங்க.
2: ஒவ்வொரு நாத்துக்கும் நம்ம வந்துட்டு எருவு வைக்கணும். இப்போ ஒரு டைம் பொறிக்கிறேன்னா அந்த ஒரு டைமுக்கு எருவு வச்சு களை மூடி விட்டுட்டு அப்புறமேட்டு திரும்பி மருந்து அடிக்கணும். அது டானிக்க மாதிரி ஒரு மருந்து அடிச்சாக்கா செடி கொஞ்சம் நல்லா வரும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், காய்களும் வந்து பூச்சிங்க வராது, காய்களும் நல்லா இருக்கும்.
3: சரிங்க. ஒரு செடியில எத்தனை கிலோன்னு சொல்லாமா இல்ல கிராம்னு சொல்லாமா எனக்கு தெரியல.
2: கிலோன்னு சொல்லலாம்.
3: அப்படி வந்து எத்தனை கிலோ வரைக்குமே நீங்க வந்து ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும்?
2: இப்போ ஒரு டைம் ஒரு செடியில எடுத்தோம்னாக்கா கண்டிப்பா 2 கிலோக்கு பொறிக்கலாம்.
3: அதோட லைஃப் டைம்ல ஒரு 8 மாசம் சொல்லிருக்கீங்க, 8 or 9 மாசம் சொல்லிருக்கீங்க.
2: 8-9 மாசத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு அது இல்ல ஒரு டைம்ல பொறிச்சாலுமே 1.5 கிலோ 2 கிலோ வந்துடும் ஒரு செடியில.
3: அந்த அளவுக்கு பலன் தருங்களா?
2: கண்டிப்பா ஒரு செடியில கொடுக்குங்க.
3: அப்போ நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு டைம் எடுத்துட்டோம், திருப்பியும் அந்த செடிக்கு நீங்க
2: உர வைக்கணும்,
3: இதெல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு எத்தனை நாள்ல அடுத்த ஹார்வெஸ்ட்க்கு வந்து நம்ம எடுக்கலாம்?
2: 20 நாள்ல எடுத்துடலாம்.
3: ஓகேங்க. அப்ப செடி வளர்ந்து நிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம்.
2: ஆமா, வளர்ந்துருச்சுனாக்கா அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு மேல் உரம் தான் மருந்து அடிக்கணும், தண்ணி பாய்ச்சணும். தண்ணிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குடுக்கறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு வந்துட்டு காயும் நல்லா இருக்கும், கெட்டியா இருக்கும், பூச்சி வராது.
3: இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எத்தனை ஹார்வெஸ்ட் நம்ம எடுக்கிறோம்னு பொறுத்தோம். முதல் ஹார்வெஸ்ட் நல்லா இருக்கும், ரெண்டாவது ஹார்வெஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும், மூணாவது ஹார்வெஸ்ட் நல்லா இருக்கும், நாலாவது ஹார்வெஸ்ட் போகும்போது கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சு
2: கொஞ்சம் அப்படி அந்த டைமிங் முடியக்குள்ள வந்துட்டு கோசு வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப 20 நாள் 25 நாள் நம்ம சொல்றோம்னாக்கா அது ஒரு 30 நாள் அந்த மாதிரி ஆகும். அது கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் காயங்களும் கொஞ்சம் இதாகும்.
3: சந்தைப்படுத்துதல் பத்தி பேசுவோம். கிளைகோசை பொறுத்த வரைக்கும் சந்தைப்படுத்துதல் எப்படி நீங்க பண்ணுவீங்க? அதாவது மூட்டை கணக்கெல்லாம் கொண்டு போறதெல்லாம் முடியாது, கிலோ கணக்கு தான் நம்ம கொண்டு போவோம் இல்லைங்களா?
2: கண்டிப்பா.
3: இதுல கிலோ கணக்குல கொண்டு போறதுல ஆர்டர் பேசிஸ் இல்லைங்களா, இல்ல வந்து நம்ம இருக்கிறது இப்ப இன்னைக்கு எங்கிட்ட வந்து ஒரு 10 கிலோ இருக்கு, 10 கிலோ காய் கொண்டு போனாலும் அது விற்பனை ஆயிருங்களா, இல்ல ஆர்டர் பொறுத்து இன்னைக்கு வந்து 5 கிலோ தான் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 கிலோ தான் கொடுக்க முடியும். எப்படிங்க கலகோசை பொறுத்த வரைக்கும்?
2: இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு கலகோசை நாங்கள் உடைக்கிறோம்னாக்கா உடைச்சி அதை என்ன கிளீன் பண்ணி அது கழுவி எடுத்துட்டு போறோம்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு அந்த பொருளை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து 20 கிலோ வேணும், ரேட் இந்த ரேட்ல நீங்க கொடுங்கனாக்கா எங்களுக்கு கட்டுப்படி ஆனிச்சுன்னா நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். அப்படி இல்லைனாக்கா நாங்கள் வெளி சைட்டை நாங்கள் கொடுத்துருவோம், சொசைட்டில போட்டாக்கா சொசைட்டில வெட்டி கொடுப்போம்.
3: இப்போ ரேட் அப்படிங்கறது நம்மளுடைய ஆர்டரை பொறுத்து முடிவு செய்யப்படும். இல்ல நமக்கு காய் எல்லாம்
2: காய் எந்த அளவுல நல்லா இருக்குதோ அந்த அளவுல நம்மளுக்கு ரேட் கிடைக்கும்.
3: ஒரு கிலோவுக்கு வந்து எவ்வளவு ரேட் கிடைக்குங்க? இப்ப பீட்ரூட் இருக்குங்களா, பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு 200 கிராம் இருக்கணும், மீறி போனா ஒரு 1/4 கிலோ இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடாது, நல்லா ரெட்டிஷா இருக்கணும், அந்த வளையெல்லாம் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இதே மாதிரிதான் கிளகோஸ்.
2: கிளகோஸ்ல வந்துட்டு ரொம்ப பெருசும் இருக்குது, மீடியமான சைஸும் இருக்குது, சின்னதும் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு அங்கே விற்கிறதுக்கு போகும்போது வந்து ரொம்ப பெருசெல்லாம் வந்து விரும்பி யாரும் வாங்க மாட்டாங்க. இப்ப வெளி சைட மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாக்கா சின்ன சின்னதான் பார்த்து ஒரு மீடியமான சைஸை தான் அவங்க வாங்குவாங்க. அதனால வேண்டிய கொஞ்சம் மீடியமான சைஸ் இருந்தா தான் நல்லா இருக்கும். மீடியமான ரொம்ப பெருசு எல்லாரும் இருந்தாக்கா வாங்க மாட்டாங்க. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியா நல்லா இருந்துச்சுனாக்கா அதை தான் பார்த்து வாங்குவாங்க.
3: இப்படி கிளைகோஸ் போட்ட தோட்டத்துல அடுத்து என்ன பயிர் வந்து சாகுபடி செய்யலாம்? இதற்காக இந்த கேள்வி அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். வேர்பூச்சி ஆகும் சொல்லிருக்கீங்களா? அப்போ அந்த
2: கெட்ட வரும். இப்போ கலகோஸ் போட்டதுலயோ இல்ல கோஸ் போட்டதுலயோ இந்த மாதிரி எல்லாம் போட்ட நாத்து விஷயத்துல போட்டது வந்து திரும்பி வந்து நாத்து போட்டாக்கா நாத்து வந்து சரியா வராதுங்க. அந்த நாத்துலயே நம்ம நாத்து போட்டோம்னாக்கா கெட்ட வரும். அந்த அடியில ஒரு பொரட்டை மாதிரி வந்து அது வந்து வேர் போகாதுங்க. வேர் வந்து சுத்திட்டு அப்படியே ஒரு கிழங்கு மாதிரி ஆகி நாத்து வந்து சீக்கிரம் செத்துரும். அது ஒண்ணு. அதனால வேண்டி வந்து அதுல போட மாட்டாங்க. அதுல
3: என்ன பயிர் வந்து சாகுபடி பண்ணலாம்?
2: கிழங்கு போடலாம், கேரட் போடலாம், பீட்ரூட் போடலாம், அந்த மாதிரி போடலாம். நாத்துல வந்து போட்டாக்கா செட் ஆகாது.
3: சரிங்க, இவ்வளவு நேரம் கிளைகோஸ் சாகுபடியில நீங்க என்னென்ன வழிமுறைகளை கையாளுறீங்க அப்படிங்கறத ஓடிஎஃப்எம் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய விவசாயம் செழிக்க நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்ப்பா. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு நன்றி சொல்றேன்ப்பா.
0: நேயர்கள், இதுவரை கிளைகோஸ் சாகுபடி குறித்து புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். பிரதாப்.
4: தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம். சாலட் கீரைகளில் சிறப்பு வாய்ந்த லெட்டுஸ் கீரை எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இதில் கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ளதால் இது காய்கறி போன்றே பயன்படுகிறது. லெட்டுஸ் கீரையின் தாயகம் இந்தியாதான். எகிப்து நாட்டில் 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்லறைகளில் இக்கீரையின் படம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களைப் போலவே பண்டைய கிரேக்கர்களும் மருந்தாக பயன்படுத்தி வந்துள்ளனர். அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் லெட்டுஸ் கீரையை புத்தாண்டு தினத்தன்று தவறாமல் சேர்த்துக் கொள்கின்றனர். இக்கீரையில் ஈரப்பதம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, மெக்னீசியம், வைட்டமின் சி, ரிபோப்ளோவின், நிக்கோட்டினிக் அமிலம், வைட்டமின் இ, கே, நார்ச்சத்து, மாவுச்சத்து ஆகியவை அடங்கியுள்ளன. நீண்ட நாள்களாக உள்ள மலச்சிக்கல், ஆஸ்துமா, தூக்கமின்மை, தாய்ப்பால் சுரப்பு கோளாறு, இரத்த சோகை ஆகிய வியாதிகளை குணமாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இருதயத்தை பாதுகாக்கும் மருத்துவ குணங்கள் நிரம்பிய இக்கீரை உடலில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இரத்தத்தை தரமான முறையில் புதுப்பிக்கிறது. இக்கீரையை உண்பதன் மூலம் இரத்தம் சுத்தமாகிறது, உடலும் தொடர்ந்து ஆரோக்கியத்துடன் இருக்கும். இக்கீரையில் அதிக அளவு மெக்னீசியம் உள்ளதால் மூளையின் இயக்கம், நரம்புகளின் இயக்கம், தசைகளின் இயக்கம், இதயத்தின் இயக்கம் சீராக இருக்கும். தேவைக்கு ஏற்ப இலைகளை பறித்து உடனே சமைத்தால் அதிக அளவு வைட்டமின்கள் கிடைக்கும். கால் வேக்காடு வெந்தாலே போதுமானது. அதற்கு மேல் வேக வைத்தால் தாது உப்புகளும் வைட்டமின்களும் அழிந்துவிடும். ஆஸ்துமா, மூச்சு திணறல், வாயு தொந்தரவு ஆகியன நீங்க இத்துடன் பருப்பு சேர்த்து சமைத்து உண்ண வேண்டும். நீரிழிவு நோயை குணமாக்கும் இக்கீரையில் செல்லுலோஸ் அதிக அளவில் உள்ளது. குடலும் சுத்தப்படுத்தப்பட்டு மலச்சிக்கல் பூரணமாக நீங்குகிறது. நீண்ட காலமாக மலச்சிக்கலால் அவதிப்படுவோர் வாரத்துக்கு 3 முறை இக்கீரையை சேர்த்துக் கொண்டால் பலன் பெறுவர். இரவில் தூக்கமில்லாமல் அவதிப்படுவோர் கீரை சாற்றை அருந்தினால் போதும். இதிலுள்ள லெக்ட்கேரியம் என்னும் பொருள் தூக்கத்தை வரவழைக்கும். இயற்கை வேளாண்மை என்பது நமது பாரம்பரிய விவசாயமாகும். நமது முன்னோர்கள் வழி வழியாக விவசாயம் செய்து வந்த முறையாகும். இதுவே விவசாயிக்கும் நாட்டுக்கும் நீடித்த நிலைத்த வாழ்வாதாரம் ஆகும். மனிதனும் இயற்கையின் ஓராங்கம்தான். இயற்கை விவசாயம் என்பது இயற்கை சூழலை பிரிந்தோ அல்லது மாற்றியோ நிலையான உற்பத்தி நல்ல சூழலை உருவாக்காது. மண் என்பது ஓர் உயிர் உள்ள பொருளாக கருத வேண்டும். தாவர மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் தோற்றுவித்தது மண். அவைகளுக்கு உணவளித்து வளர்த்து ஓர் உயிர் சூழலை பராமரித்து காலம் காலமாய் நிலைத்து நிற்கும், தன்னையும் புதுப்பித்துக் கொண்டே வாழ்வளிக்கும் இயற்கை தந்த ஒரு பொருள்தான் மண். இயற்கை வேளாண்மை செய்வதனால் நமக்கும், நமது உடலுக்கும், நாட்டுக்கும், மண்ணுக்கும்

0: ஏற்படுகின்ற நன்மைகள். ரசாயன உரங்கள் பயன்படுத்தி விவசாயம் செய்வதனால் மனித உடலுக்கும் மண்ணுக்கும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி காண்போம். விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் அபாயகரமான விளைவுகள் மற்றும் பாதிப்புகள். முதலில் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள். 10 முதல் 15 நபர்களில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு மடிகின்றனர். மனித உடம்பில் அதிகப்படியான நச்சுத்தன்மை விஷம் தங்கியுள்ளது. கண்பார்வை பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, உணர்ச்சி பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. உலகத்திலேயே இந்தியர்களின் உடம்பில்தான் அதிகளவு பூச்சிக்கொல்லி மருந்து தங்கியிருக்கிறது என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். உலகத்திலேயே தென்னிந்தியாவில்தான் அதிகப்படியான ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். அதிகப்படியான வியாதிகளும் இங்குதான் உள்ளது. மேலும் BHC, DTT நச்சுத்தன்மை கூடியுள்ளது. மன உளைச்சல், டென்ஷன் அதிகமாகி போன மனித உறவுகள் வாழ்க்கை தரம் குறைந்துவிட்டது. மனிதனின் சராசரி ஆயுள் காலம் மிக மிக குறைந்துவிட்டது. வயிற்றுப்புண், கை கால் வீக்கம், சோர்வு, நடுக்கம் போன்ற எண்ணிலடங்கா புதுப்புது நோய்களின் பாதிப்புகள் உண்டாகின்றன. இனம் கண்டுகொள்ள முடியாத வியாதிகள் மனிதனை பிடித்துக் கொண்டுள்ளது. நஞ்சில் விளைந்த உணவுப் பொருள்களை உண்டு மக்கள் உயிர் சக்தியை இழந்து, நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்து பல்வேறு நோய்கள் உருவாவதற்கு அடித்தளமாக உள்ளனர். ரசாயனத்தில் விளைந்த காய்கறிகள், பழவகைகள், தானியங்கள், உணவுப் பொருட்கள் அதன் தன்மையை இழக்கின்றன. பல்வேறு கொடிய நோய்கள் ஆண்டுதோறும் நம்மை அச்சுறுத்துகிறது. சுவாசம், இரைப்பை, மூச்சுக்குழல் நோய்கள் உண்டாகின்றது. இனி சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி பார்ப்போம். புவி வெப்பமயமாதலுக்கு மண்ணில் ரசாயன உரம் பயன்படுத்துவது ஒரு முக்கிய காரணமாகும். பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதால் காற்று மாசுபடுகிறது, மண் பாதிக்கப்படுகிறது, புல்லில் விஷம் ஏறுகிறது, புல்லினால் கால்நடைகள் பாதிப்படைகிறது. ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை இயற்கை சூழலையே மாற்றக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகின்றது. பருவகால மாற்றம் சரியாக நடைபெறாததற்கு முக்கிய காரணமாகும். பாரம்பரிய உயிர் சூழல் மற்றும் தாவரங்கள் தோன்றாமை, நன்மை செய்யும் பூச்சிகள் அழிகிறது, மலட்டு விதைகள் அதிகமாக உற்பத்தியாகிறது. மலட்டு விதைகளின் மகரந்த துகள்கள் காற்றின் மூலம் பரவி விளை நிலத்தை பயனற்றவையாக ஆக்கிவிடுகிறது. மண்ணில் ஏற்படும் பாதிப்புகள். வருடத்திற்கு 86,000 டன் பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்து மண்ணில் கொட்டப்படுகிறது. பயிர்களில் பலவிதமான நோய்கள், பூச்சிகள் உருவாவதற்கு விவசாயத்தை அழிக்கும் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மண்ணின் தன்மையையும் தேவையான ஆக்சிஜன் செல்லும் நுண்துகளையும் அடைக்கின்றது. நீர்பிடிப்பு தன்மையை குறைக்கின்றது. நிலத்தடி மற்றும் மேல்நீரை அதிகமாக ஈர்த்துக் கொள்கிறது. இயற்கையான காலநிலைக்கு ஏற்றவாறு மண் மாறும் தன்மையை குறைக்கிறது. பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணுயிர் காரணிகளை சிதைக்கிறது. நிலத்தடி நீரும் மேல்மட்ட நீரும் கிரகிக்கப்படாத செயற்கை உரங்களின் எஞ்சிய கழிவுகளால் மண் நஞ்சாகிறது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக ரசாயன உரமிட்டதால் மண் பாதிப்பு, மண்ணின் தரம் குறைதல், விளைச்சல் பாதிப்பு, பூச்சி தாக்குதல் அதிகரிப்பு, வேர் வழியாக கதிர்வரை விஷம் ஏறி சாப்பிடும் உணவு வரை பாதிப்பு. பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதனால் 1% மட்டுமே செடிக்கு செல்லும், 99% வரை மண்ணுக்கு செல்கிறது. ரசாயன உரம் பயன்படுத்துவதால் விதைகள் மூலம் பரவும் களைகள் காற்றில் வேகமாக பரவி அதிகப்படியான களைகளை உருவாக்குகின்றன. விவசாயத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் கட்டுக்கடங்காத விலையேற்றம், போக்குவரத்து செலவு, ஆள்கூலி அதிகமாதல், ரசாயன உரம் பயன்படுத்த தேர்வு செய்வதில் குழப்பமான நிலை, இதனால் வீண் விரய செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இயற்கை விவசாயத்தால் ஏற்படும் நன்மைகள். இயற்கை உணவுப் பொருட்களால் ஏற்படும் நன்மைகள். நச்சுத்தன்மையற்ற கிருமிகள் இல்லாத உயர்தர உணவுப் பொருட்கள் உண்கிறோம் என்கின்ற திருப்தி ஏற்படுகின்றது. மனிதனின் வாழ்வு நோயற்றதாகவும் ஆயுளையும் கூட்டுகிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் நல்ல ஆரோக்கியமான உணவு அமைகிறது. இயற்கை விவசாயத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் நன்மைகள். வெப்பநிலையை சரியாக வைத்து அதிகமான பயிர் உற்பத்தி ஏற்படுகிறது. இயற்கை விவசாயத்தால் நிலம், நீர், காற்று தூய்மையாக வைத்திருக்கிறது. நல்ல காற்றோட்டமும் காற்றில் உள்ள தழைச்சத்து, புரோட்டீன், 78% சத்துக்களை முழுமையாக கிரகித்துக் கொடுக்கக்கூடிய தன்மை இயற்கை வேளாண்மை பச்சையத்துக்கு மட்டுமே இருக்கிறது. அயல் மகரந்து சேர்க்கை நடைபெறுகிறது. சூரிய ஒளி சேர்க்கை நன்றாக நடைபெறுகிறது. காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்துக்களை சுலபமாக ஈர்த்துக் கொடுக்கிறது. சீதோஷ்ண நிலையை சரியாக தக்கவைத்துக் கொள்கிறது. இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட உணவே சுற்றுச்சூழலுக்கு உகந்த உணவாகும். இயற்கை வாழ் உயிரினங்கள் மற்றும் நன்மை செய்யும் பூச்சிகள் பாதுகாக்கப்படுகிறது. இயற்கை விவசாயத்தால் மண்ணிற்கு மண்ணிற்கு ஏற்படும் நன்மைகள். மண்ணின் வளமும் பயிரின் வளமும் இணைந்து மேம்படுகிறது. மண்ணின் கட்டமைப்பு சீர்படுவதோடு வேர்களின் ஓட்டமும் மேம்படுகிறது. எந்த நச்சுக் கழிவுகளையும் மண்ணில் விடுவது இல்லை. மகசூலை நல்ல விதத்தில் பெருக்குகிறது. மண்ணில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்துக் கொடுக்கிறது. மண்ணில் உள்ள பாஸ்பரஸ் நுண்ணுடு சத்துக்களை எடுத்துக் கொள்கிறது. மண் பாதுகாப்பு அளித்து நல்ல மகசூலை பெருக்குகிறது. தாவரங்களின் தண்ணீர் பிரச்சினை மற்றும் பூச்சி தாக்குதலிலிருந்து தாக்குப்பிடிக்கிறது. அனைத்து வகையான தாவர சத்துக்களை கொண்ட ஓர் அங்க உரமாகும். காற்றோட்டம் ஈரப்பதம் சீர்படுகிறது. மண்ணின் தரம் உயர்கிறது. மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணின் கார அமில தன்மையை கட்டுப்படுத்தும் இந்த விவசாயம் 100% நீடித்த நிலைத்த வாழ்வாதாரத்திற்கு உரிய விவசாயம் ஆகும். மண்ணில் கரிம சத்தை அதிகப்படுத்துகிறது. 1 கிராம் கரிமச்சத்து 20 கிராம் தண்ணீரை இழுத்துவிடும். இயற்கை விவசாயத்தில் குறைந்த உற்பத்தி செயலளவில் அதிக மகசூலை பெறுகிறோம். மண்ணில் நுண்ணுயிரிகளை அதிகரிக்கும் ஈரப்பதத்தை அதிகரிக்கும். மேலும் என்சைம்களை உருவாக்குகிறது. களையை கட்டுப்படுத்துகிறது. அதிகப்படியான விளைச்சல், அதில் அதிகப்படியான முளைப்பு திறன், அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டது. நாட்டில் ஒட்டுமொத்த பொருளாதாரமே மண்ணில் உள்ளது.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி M. தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார்.

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிமொழி கபிலன். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேசவிரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடக மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரான

0: பிரிவில் அவர் கனடாவின் கியூமோ அல் அகமதியை வென்றார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. பின்னர் 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 129 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 8:05 நிமிடம்.
2: நிலையத்தில் நேரம் 8:05 நிமிடம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 தொடர்வது நினைத்தாலே இனிக்கும்.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: நேர்களை, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில நேர்கள் உங்களது விருப்பமான இடைக்கால பாடல்கள், அதாவது 1970-80 காலகட்டங்களில் வந்த இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டு மகிழலாம். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 மற்றும் அலைபேசி எண்கள் 9344-90-1018, 9342-90-1018, 8300-1918 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு இடைக்கால அருமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். இந்த நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாகவும் நேயர்கள் உங்களது விருப்பமான பாடலை அனுப்பலாம். 8300-1918 என்ற எண்ணில்

0: கர்நாடக மாநிலம் கொள்ளைகால் பகுதியிலிருந்து சுரேஷ்குமார் என்ற நேயரின் விருப்ப பாடலாக ஒலித்தது. இளையராஜாவின் இசையமைப்பிலும் குரலிலும் சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். இனிமையான இரவு நேரத்தில் சூப்பரான பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அழைப்பில் நேயர் வந்திருக்காரு, என்ன பாடல் கேட்கிறாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: சார்
0: வணக்கம்.
1: சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழிச்சிருக்கும் விசேஷமான இரவில் உங்களோடு கோவை சிறுவாணிச்சாளர் நரசிபுரம் என் கே கந்தசாமிங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் சார் நிகழ்ச்சியில?
1: நிகழ்ச்சிங்க கேப்டன் பெருபாலனுங்க, பாசமுள்ள பாண்டியரே, நல்ல இரவு நேரத்தை கேட்கறது நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் சார் இந்த பாட்டு.
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாம், இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ், மஞ்சுளா குழுவினர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் சங்கீதா கணபதி நீலகிரி மாவட்டம் எடக்காடு பகுதியிலிருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அவரது விருப்பமான பாடல் தான் ஒழித்தது இன்றைய நினைத்தாலே நிற்கும் நிகழ்ச்சியில். நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்டு மகிழலாம். 9343401018 9342 1018 என்ற அலைபேசி எண்ணிலும், 04233 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 மற்றும் 8300019108 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்டு மகிழலாம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இரவு வேளையில் இனிமையான பாடல்கள்.
1: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும், காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என பாடல் கேட்க போறாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: உற்சாகமான இரவு. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி இணைவது திருவாரூர் மாவட்டம் சீலூர் சதா கோதுமன்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து சார் எல்லாமே என் ராசவன் படத்திலிருந்து அழகான மாடப்புறம் பாடல் கொடுங்க சார்.
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாங்களா?
1: நன்றி கேட்கலாம் சார்.

மனோ எஸ் ஜானகி ஆகியோர் குரலில் உள்ள பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 8:41. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8. நினைத்தாலே இனிக்கும்.

0: ஊட்டி லவ்டெல் பகுதியிலிருந்து ராஜேஷ்குமார் என்ற நேயரின் வாட்ஸ்அப் விருப்பமாக ஒழித்து தந்த பாடல் இளையராஜா எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் ஒழித்தது பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நான் நலமா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளர். காலை முதல் வரவில்லை, இப்பொழுதுதான்
0: வந்திருக்கிறேன்.
1: மண் வாசனையோடு மல்லிகை பூக்களின் வாசத்தோடு ஒரு பாடலை தவற விடுங்கள். பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: ரொம்ப நன்றி, உங்களது விருப்பமான பாடல் கேட்கலாங்களா?
1: நன்றி, இரவு இனிதாகட்டும் அன்பு அறிவிப்பாளரே.
0: ரொம்ப நன்றி, உங்களது விருப்பமான பாடல் இதோ.
1: நன்றி, வணக்கம்.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலைத்தாளி இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாட்ஸ்அப் மூலமாக விருப்பம் தெரிவித்த தேவாலா அட்டி பிலாமுலை பகுதியிலிருந்து சுதாகரன், அம்பிகா, பூங்கோதை, கிருத்திகா, தனிதா, சுமித்ரன் ஆகியோர் விருப்பமான பாடலாக அடுத்த பாடல் ஒலிக்கிறது இதோ.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 8:55 ஆயிடுச்சு. நேரிலே இன்றைய நினைத்தாளை இணைக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார் என்கிறது கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சுப்புலட்சுமி வடவேலியில் குமரங்குன்று வடவேலியில் இருந்தேன் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? நிகழ்ச்சியில் நிறைவு பாடலுக்கு கேட்க வந்திருக்கீங்க.
1: சின்ன கவன்றல் இருந்து முத்து மணி மாலை பாட்டு கேட்டேன்.
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்க, ஃப்ரெண்டுக்காக டெலிகேட் பண்ணிடுறேங்க சார்.
0: ஓகே, உங்க ஃப்ரெண்டுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாடல் வருது, கேட்கலாங்களா?
1: ஓகேங்க சார், போடுங்க.
0: ரொம்ப நன்றி. தொடர்பு கொண்டதுக்கு உங்களது விருப்பமான பாடல் இதோ.

0: ancient Buddhist site of Sarnath in Uttar Pradesh added to UNESCO World Heritage List. And in cricket, India beat host Zimbabwe in second T20 international by 90 runs in Harare. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். இன்றைய திரைகானத்தில் ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்காலம். நேரம் 9:30. ஜென்சி குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடலின் படம் எங்கேயே கேட்டு குரல்.
2: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

0: கோழி கூவுது திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குழுவினருடன் பாடிய பாடல்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 தேதி திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை வரை.
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம்.
2: திரைக்கணத்தின் நிறைவாக ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், நேரம் 11 மணி. வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 36.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.8 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 71%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள். முதலில் மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை நாளை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00 இனி இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் மற்ற நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. தமிழமுதம் வழங்குவோர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. காலை 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 உங்கள் கவனத்திற்கு கார்கில் விஜய் திவஸ் பற்றிய சிற்றுரை, தொடர்ந்து சதுப்பு நில அமைப்புகளை காப்பதற்கான சர்வதேச நாள் சிற்றுரை. காலை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8 மணிக்கு திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம். 8:30 கார்கில் வெற்றி தினம் குறித்த சிறப்பு நேர்காணல், பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். 9 மணிக்கு இசைப்பெட்டகம், சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு, வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், தின்னியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் மது அவர்களின் வீண இசை, பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் இல்லம் தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் இடம்பெறும். 2:15 திரைகாணம். இரண்டு 40 இசைப்பயிற்சி, பரிபாலனபுரி பாபநாசம் சிவன் பாடல், ஹேமாவதி ராகம் ஆதித்தாளம், ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மிணி ரமணி அவர்கள், மாணவர்கள் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 4 மணிக்கு வேலைக்காரி நாடகம், நடித்துள்ளவர்கள் இ முருகன், பி சுமித்ரா தேவி, எல் சுப்பிரமணியன், பி உஷா, எஸ் சபரிநாத், எம் சின்னதுரை, எஸ் தென்கரை முத்து, எம் எட்விட், பி பிரேமகுமாரி, பிரேமிகுமாரி, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். மூலக்கதை அண்ணாதுரை அவர்கள். வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன், அமைப்பில் உதவி டாக்டர் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், சிவகங்கை மாவட்டம் அலவாக்கோட்டையின் நாராயணன் செட்டியார் ஆரம்பப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல், மதுரை மாவட்டம் மதிச்சியம் வி வீரபாண்டி மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குவோர் ஐங்கரன் அவர்கள். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன். 7:30 உழவர் உலகம், மீன்வள வாய்ப்புகளும் சந்தைப்படுத்தும் உத்திகளும், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பங்கேற்கின்றார். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Amrit Bhushan. Union Education Minister Dharmendra Pradhan has resigned.